0: கொள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும் நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி கலன்று போகும்படி திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவளே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும் சூனிய கட்டுகளும் மந்திர கட்டுகளும் ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்கள் சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தின் நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த பாடல் தொனிக்கும் போது உடைக்கப்படும்படி அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்லல் வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்க நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளிநாடா மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: திரியேக தேவனுக்கு இதில் பங்கு உண்டு. நிச்சயம் இந்த ரட்சிப்பு மகத்துவமானது.
2: உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தையாக இருந்த போது உங்கள் பிறந்த நாளுக்காக காத்திருந்ததை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதற்காக நாட்களை எண்ணி எப்படிப்பட்ட பரிசுகள் கிடைக்கும் என மனக்கோட்டைகளை கட்டியிருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்ததும் வழக்கம் போல் மற்றொரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக கருதப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டம் நாளடைவில் மாறியிருக்கும். இதை போலவே நம் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் சர்வசாதாரணமாக எண்ணியிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு அடியோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மகத்துவமான நம் ரட்சிப்பு என்றுமே மங்கி போக அனுமதிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம்.
1: என் அன்புக்குரிய நேயர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை நான் அறிவேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் உங்களின் நித்திய முடிவு அந்த நிமிடத்திலேயே மாற்றப்படுகிறது. இதுவே உங்கள் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவமாகும். அப்படித்தானே? நம் ரட்சிப்பை குறித்து விளக்கி கூறும் இரண்டு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். இந்த பகுதிகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறது. முதலாவது எபிரேயர் 1:3-4 வாசிக்கிறேன். பொதுவாக எபிரேயர் 1 எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விஞ்சி நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தே விளக்கம் தருகிறதா இருக்கிறது. 3:4 வாசிக்கிறேன். இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். 1 இயேசுவை உயர்த்தி கூறின பின்பு எபிரேயரை எழுதின ஆசிரியர் 2:4 என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கேளுங்கள், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 4 சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எப்படி கவலையற்றி இருப்போம் என்ற வாக்கியத்தை சற்று கவனியுங்கள். இங்கே ஏதோ ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருந்தால் என்று சொல்லப்படாமல் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருந்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே இவ்வளவு பெரிய என்ற சொற்றொடர் ரட்சிப்பின் முழு கண்ணோட்டத்தையும் அதனின் வல்லமையையும் ஒரு தனிப்பட்ட நபரில் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்தி கூறுகிறது. அன்பானவர்களே, ரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம் ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை கவனிக்கப் போகிறோம். நீங்கள் எவ்விதத்திலும் ரட்சிப்பை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு மேலான செயல். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவற்றை வேத வசனங்களுடன் நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, ரட்சிப்பு பெரிதானது என்பதற்கான முதல் காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பே மனிதனுடைய பாவ, உதவியற்ற மற்றும் நம்பிக்கையற்ற நிலைக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஏன் ரட்சிப்பு பெரிதானது என்ற கேள்விக்கு தரப்படும் பதில் ஒன்றே, அது தெய்வீக பதிலே அல்லாமல் மனிதனின் பதிலாக இருக்கவே முடியாது. அதுவும் இந்த கேள்விக்கான பதில் ஒன்று மட்டுமே. எத்தனையோ தத்துவங்கள், சமயங்கள், கருத்துக்கள், வாழ்க்கையை பற்றின யூகங்கள் இருந்தாலும் மனிதனின் நம்பிக்கையற்ற மற்றும் உதவியற்ற நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கிறது. மனிதனின் பாவ நிலையானது அவனை தேவனிடமிருந்து பிரித்து தேவனுக்கு முன்பு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. இதற்கு ரட்சிப்பு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். இந்த ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. ஆகவேதான் இது பெரிதான மேன்மையான ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு பெரிதாக இருப்பதற்கான காரணம் இந்த ரட்சிப்பை பற்றின உண்மை பரிசுத்தமான தேவனின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டதாகும். பிதாவாகிய தேவனே நம்முடைய ரட்சிப்பை வடிவமைத்தவர். ஆகவேதான் நம் ரட்சிப்பு பெரிதாக இருக்கிறது. மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனம் இறங்கினவராய் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதர்களோடு வாழ்ந்தார். இதையே நாம் மனித சாயலானார் என்று அழைக்கிறோம். குமாரனாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். இதன் மூலமாக பாவியான மனிதன் பரிசுத்தமான தேவனுடன் உறவு கொள்ள ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதன் தேவனோடு உறவு கொள்ள முடிந்தது. மட்டுமன்றி அவருடைய பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வழி உண்டாயிற்று. எபேசியர் 1:4 6 தொடர்ந்து ரோமர் 8:29 வாசிக்கிறேன். கவனியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானதாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே தம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த பரிசுத்தமான தேவனின் ரட்சிப்பு திட்டத்தின்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே இவ்விதம் தெரிந்து கொண்டார். ஆகவே இதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள நம் யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவராகவே நம்மை தேடி வந்தார். பரிசுத்தமும் நீதியும் பாவமற்ற பரிபூர்ணமான தேவன் மனம் இறங்கி பாவமுள்ள மனிதர்களின் வாழ்வில் வாசம் பண்ண வந்தார். அவரே நம்மை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணி தம்முடைய நீதியை நமக்கு தரிப்பித்து தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மேலும் நாம் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, எபிரேயர் 2:4 பெரிதான ரட்சிப்பு மாத்திரமே மனிதனின் பாவ நிலைக்கு ஒரே பதிலாக இருக்கிறது. இந்த பெரிய ரட்சிப்பின் நிமித்தமாகவே பரிசுத்தமான தேவன் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றினார். இதற்கு இணையாக ஒப்பிட்டு வேறு எதையும் பேச முடியாது. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நாம் இருக்க முடியுமா? நிச்சயம் நாம் அவ்விதம் இருக்கவே முடியாது. இந்த ரட்சிப்பு பெரிது. காரணம், நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை. அவராகவே தாமாகவே வந்து நம்மை முதலாவது நேசித்தார். தேவன் ஒருவருடைய இருதயத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தாத வரை அந்த நபர் தேவனில் அன்பு கூறவே முடியாது. ஆகவே இது அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இந்த ரட்சிப்பை அன்பினால் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஒரு உண்மையும் அங்கு இல்லை. ஆனால் முற்றிலும் மேன்மையான, மிகவும் உன்னதமான, பாவம் நிறைந்த மனிதர்களால் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே கிட்டியது. அப்படிப்பட்ட மேன்மையான இந்த ரட்சிப்பை அன்பானவர்களே, நீங்களும் நானும் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடாது. ரட்சிப்பு என்பது வாழ்வில் இடம்பெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது இடம்பெறும் சமயம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதற்கு இணையாக நாம் எதையும் பேச முடியாது. உங்கள் வாழ்வில் எண்ணற்ற அதிசயமான அனுபவங்கள் இடம்பெறலாம். ஆனால் சர்வ வல்ல தேவனின் கிருபையால் வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய இந்த ஒரு அனுபவத்தை போன்று வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாகவே இது மிகப்பெரிய ரட்சிப்பாகும். இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் தண்டனையில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தப்பித்துக் கொள்வதற்கான வழியே இல்லை. தொடர்ந்து ரட்சிப்பு பெரிதாக அல்லது மேன்மையானதாக இருப்பதற்கான மூன்றாவது காரணத்தை சிந்திப்போம். இந்த மேன்மையான ரட்சிப்பு ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே உரியது. தேவனுடைய மேன்மையான அன்பை எண்ணி பார்க்கும்போது மட்டுமே அவரது ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாருக்கெல்லாம் அங்கம் உண்டு என்பதை யோவான் 3:16 கூறுகிறது. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவனின் அன்பு ஏதோ இந்த அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மக்களுக்காக மட்டும் சொந்தமானது அல்ல. அப்படி ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தேவன் யாரையும் நேசிக்கவில்லை. மேலும் அவர் மக்களின் தரத்திற்கு ஏற்றவாறும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் மாட்டார். ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அதனால் நாம் யாருமே என் கலாச்சாரத்தின் நிமித்தமாகவே தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவத்தன்மையோடு இருந்ததின் நிமித்தமாகவே தேவன் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய அன்பு எல்லாரையும் சென்றடையும். நீ அதிகமாகவும் மிக மோசமாகவும் வன்மையாகவும் பாவம் செய்துவிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் நானாவது உன் பாவத்தையெல்லாம் மன்னிக்கப் போவதாவது என்று தேவன் ஒருபோதும் யாரிடமும் சொல்லவும் மாட்டார், சொல்வதும் கிடையாது. யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும் ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றும் ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி ரட்சிப்பானது அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லா மனிதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ரட்சிப்பு உங்களையும் வந்தடையும் என்பதுதான் ரட்சிப்பின் ஒரு சிறப்பு அம்சமாகும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ரட்சிப்பு உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மேன்மையான மிகவும் உன்னதமான ரட்சிப்பு திட்டத்திற்கு இணையாக எந்த ஒரு தத்துவமும் இல்லை, எந்த ஒரு சொற்பொழிவும் இல்லை. எனவேதான் 2 Corinthians 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த நிகழ்வினால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை முற்றிலுமாக பரிபூர்ணமாக மாற்றமடைகிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை, அதாவது ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்று இருக்க முடியும்? நாம் மறந்து போன உண்மை என்ன தெரியுமா? பாவம் நம் செயல்களிலே வெளிப்படுகிறது. அதற்காக நாம் செய்யும் செயல்களின் நிமித்தம் பாவம் செய்யாமல் நம் சுபாவத்தினாலேயே அவ்விதம் செய்கிறோம். இப்படிப்பட்ட மனிதனின் பாவ சுபாவமானது தேவனின் மன இரக்கத்தினாலே மாற்றம் பெறும். ஒருவேளை இந்த சீர்கெட்ட பாவத்தன்மையை மிகவும் வெளிப்படையாக பிறந்த குழந்தைகளில் நாம் காண முடியாது. ஆனால் அந்த குழந்தை தக்க வயதிலே ரட்சிப்பை கண்டடையாவிட்டார், அந்த சீர்கெட்ட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைய காலத்தில் வாழும் வாலிபர்கள் மத்தியில் தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பினாலும் இரக்கத்தினாலும் வாழ்வில் மாற்றம் கண்டடையலாம் என்பதை அவர்களிடம் யாரும் விளக்கி கூறவில்லை. பாவ கொடூரத்திலிருந்து மனிதர்கள் மாற்றம் பெற தேவையானது தேவனுடைய அன்பே. இதுதான் தேவ வல்லமையாக இருக்கிறது. அதுவே மனிதர்களை மாற்றம் பெற செய்யும். கலாத்தியர் 2:20 பவுல் இதை குறித்து என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இங்கே பவுல் கூறிய அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். அதுவே நம் ஒவ்வொருவரின் இரட்சிப்பின் அனுபவமாக இருக்க வேண்டும். நான்காவதாக, நம் இரட்சிப்பு மேன்மையானதாக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம் இரட்சிப்புக்காக செலுத்திய கிரயமே காரணமாக இருக்கிறது. இதை குறித்து சற்று சிந்திப்போம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மக்களை அதிகமாக நேசித்ததினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம் அனைவருக்காகவுமே ஒப்புக் கொடுத்தார். அவரையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக தேவன் அவரை அனுப்பினார்? பிரசங்கிக்கவும், போதிக்கவும், சுகமளிக்கவும், அனைவரிடமும் நண்பனாக இருக்கவும் மட்டுமா தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார்? இல்லை, மரிக்கும் நோக்கத்திற்காகவே அனுப்பினார். ஆகவே இதை ஏதோ மற்ற ஒரு நபரின் மரணமாகவும், ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் மரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படி அனுப்பினார். அது பதிலீட்டு மரணமாகவும், தியாக மரணமாகவும், பரிகார மரணமாகவும் இருக்கிறது. இந்த மரணத்தினாலே இயேசு பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இந்த ஈகை மரணமே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திற்குள் நடத்தி செல்கிறது. இந்த மரணம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்விதம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவமே செய்யாதிருந்தும் தேவனால் தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பாவம் செய்யாதிருந்தும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் முற்றிலும் பாவம் செய்யாதவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்திற்கு மேலாக விஞ்சி இருப்பவர் அவர். இருப்பினும் பிதாவாகிய தேவன் தம் கோபத்தை அவர் மேல் வரப்பண்ணி பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். இயேசுவும் அதற்கு சம்மதித்தார். இதனால் இயேசு கிறிஸ்து பாவக்கடனை தம்மேல் ஏற்றவராய் சிலுவையிலே மரித்த போது பயங்கரமான தண்டனையை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. அந்த தண்டனையின் போது தேவனின் ஐக்கியத்தை அவர் இழக்க நேரிட்டது. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெற்றதன் மூலமே நாம் இரட்சிப்பை அனுபவிக்கும் நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் இந்த பெரிதான இரட்சிப்பு மிகவும் அதிக விலை கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கியதாகும். ஆகவே இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஐந்தாவதாக, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. காரணம், உலகத்தில் இதனுடன் ஒப்பிட்டு வேறு எதையும் பேசவே முடியாது. வாழ்வின் எந்த ஒரு அனுபவமும் இதற்கு இணையாக முடியாது. ஒரே நபர் மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இரட்சிப்படைவதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தார். இதை போன்று நடைபெற்ற நிகழ்வு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் தப்பித்துக் கொள்வோமோ? நிச்சயம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, அநேகர் இந்த செய்தியை கேட்டு நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்து, இது என்ன ரட்சிப்பு, வேதாகமம், திருச்சபை, இதனால் என்ன பயன் என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பை குறித்த செய்தி மிகவும் பொருள் உணர வேண்டிய ஒரு செய்தி. இதை விட்டுவிட்டு நான் தேவ சமூகத்திற்கு முன்பு ஒரு நாள் செல்வேன், அப்பொழுது தேவன் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்து நற்செயல்களை செய்த நீ வா என்று தேவன் சொல்வார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நீங்கள் ரட்சிக்கும்படியான வழியை ஏற்படுத்தி இருக்கும் போது மற்ற எந்த ஒரு வழிமுறையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்புக்கு மாற்று வழி ஒன்று இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டாமே. மேலும், மாற்று வழி என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் தேவன் தம் சொந்த குமாரனை மனிதர்களுக்காக பதிலீடு செய்தது உலக வரலாற்றிலே மாற்றி எழுத முடியாத ஒரு பெரிய தவறாகவே இருந்திருக்கும். இந்த இரட்சிப்பு மிகப்பெரியது. காரணம், மேன்மையான அன்புமிக்க பரிசுத்தமான தேவன் உங்களை நேசிக்கும்படியாகவே தேடி வந்தார். உங்களை இரட்சிப்பதற்கு என்ன தேவைப்பட்டாலும் அதற்காக தம் அன்பை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருந்தார். என்ன விலைக்கிரையும் செலுத்தவும் அவர் தயாராகவும் இருந்தார். அவ்விதமாகவே அவர் செயல்பட்டு ரட்சிப்பு மகா பெரியது என்பதை விளங்க பண்ணினார். தொடர்ந்து அன்பானவர்களே, ரட்சிப்பு உன்னதமானது என்பதற்கான மற்றொரு காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பு மாத்திரமே பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்ல இதை தவிர வேறு வழியே கிடையாது. சிலரின் போதனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ யாரையும் கொலை செய்யாவிட்டால், திருடாவிட்டால், பொய் சொல்லாமல் இருந்தால், நெறிகட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நிச்சயம் பரலோகம் சென்று விடலாம் என்பதாய் இருக்கிறது. ஆனால் இவையாவும் செய்யவில்லை என்பதற்காக நாம் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. பரலோகம் செல்ல ஒரே வழி மட்டுமே உள்ளது என்பதை யோவான் 14:6 இயேசு கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிலர் என்னை பொறுத்த மட்டும் பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த வழிகள் எவை? நாம் என்ன சொன்னாலும் சரி, நம் பதில்கள் எதுவானாலும் சரி, நம் பதில்கள் பொதுவாக நம் செயல்களையே சார்ந்திருக்கும். நாம் யாருமே நம் செயல்களின் அடிப்படையில் நல்லவர்களாக மாறவே முடியாது. நாம் இயல்பாகவே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், நம் நிறம், மொழி, பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, இவை எதுவும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது, நம்மை நல்லவர்களாகவும் மாற்றாது. வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சியான ரட்சிப்பானது ஒரு சில வினாடிகளிலே நடந்தேறக்கூடியது. அந்த நிமிஷமே உங்கள் நித்தியத்தின் முழு முடிவும் மாறிவிடும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஆர்ப்பரிக்கவில்லை என்றால் வேறு எதை குறித்து நாம் ஆர்ப்பரிக்க முடியாது. ரட்சிப்பு போற்றப்பட வேண்டிய ஒரு பிரதானமான செயலாகும். இதற்காக நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். இந்த ரட்சிப்பை நம் வாழ்விலே வாழ்ந்து காட்டி புண்பட்டும் நம்பிக்கையை இழந்தும் இருக்கிற உலகத்திற்கு ஒரே நிரந்தர நம்பிக்கை உண்டு என்பதை காட்ட வேண்டும். நம்மிடம் இந்த ரட்சிப்பின் செய்தியின் கட்டளை இருக்கிறது. இதை நாம் அனைவரிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும்.
2: கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில்தானே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைகிறது. இன்றே தேவன் உங்களை இரட்சிக்கும்படி அவரிடம் வேண்டுங்கள். பெரிதான இரட்சிப்பின் பலன்களை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். நாமும் கூட கடந்த நாட்களில் பாவ ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இணங்கி நடந்தோம். ஆகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் தம் மாபெரும் அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிழைக்க பண்ணினார். இதை குறித்து விளக்கி கூறும் எபேசியர் 2:8-10 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
3: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0 4 1 2 3 1 கால் பண்ணுங்க. ஆதியில் அந்த சின்ன வயசுலாம் யூத் மீட்டிங் நிறையா போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்தில் ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் கார்ல சொல்லிக்கிட்ட வந்துட்டு அவரு பெரிய ஊழிக்காரரு. இப்படி போய் நின்னாருன்னா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க. நான் ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெல்லாம் ஸ்டேஜ் ஒன்று விழுகுமா? அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்க கிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்றாங்க, நீங்க எப்படியாச்சும் எங்க சபையை டெவலப் பண்ணிருவீங்கயா, எங்க சபையை நீங்க எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துருவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகரா வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச். ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனோன்னு எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பில்லி கிரகம் பண்றது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்றது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்றாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு, ட்ரெடிஷனலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்க பாருங்க நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, நீ என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எழுந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எழுந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சான், என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்யறது நான் பதிலிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்து சொல்றேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேல இருந்த அன்பு இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கணும், நீங்க அதை பார்க்கணும். புரியுதா? நீங்க எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போன நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசன ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்ட் இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது, இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: ஆலயத்தை படுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

கூட்டத்துல நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors.

Naikomen, we are more than a conqueror. We are more than a conqueror. Na muthilum jayam kollugiravar. Inidan jayikka poranle. Ningala nanum jayithavarin makkal. Jayithavande makkal. Jayithavande makkal. மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவருக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம். அப்பா, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம். அடைக்கலம் விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதமோ அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. நன்றி மனதார ஆசீர்வாதம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கு வரப்போறதில்லை. தொடர்ந்து நடத்த போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சியோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா. உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா. இந்த சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

யாருக்கிட்டயும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறானே, அழிவில்லாத ஆன்மாதான். அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது, எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படும்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுடச்சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்ட இடத்துலேருந்து இன்னைக்கு தொடர ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென். நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறாருனா தரிசனக்காரராயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமுமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகுதான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கத்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழேயே சப்டைட்டில் என்னையா இருக்கும், Glorifying God through praise. இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்பனுடைய காரியம். நீங்கள் தங்கச்சி மடம் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்கே ரிஃபைனிங் இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாட பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி படை.
1: எஸ், அதிரடி படை.
0: உலகத்தே ஒரு கலக்கு செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசனம் அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல,
1: 26
0: வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க என்ன செய்ய பறந்து போக மாட்டேங்கிறானே. கேப்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வழிபாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வழிபாடை மட்டும்
1: எடுத்தாச்சே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
1: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல, அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க.
1: எஸ்,
0: இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
1: பயணிக்க முடியாது,
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க, சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
1: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார்.
1: எஸ்.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது இன்னொன்னு. அங்க என்ன உடைஞ்சிருது?
1: தரிசனம்.
0: தரிசனம் உடைஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல. இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு. ஐயா, சென்னையில எங்கயா உங்க கிளை, உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா, எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு
0: வந்து ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை,
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை, அல்ல இல்லையா.
0: அப்ப எப்போ ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேர பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப், ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு
1: கொடுத்திருக்கிறாரு.
0: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க. காரியங்களும் டிராவல் ஆக சரியாகும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்கதான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க.
0: ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா,
1: இருந்தாங்க.
0: யோவான் 12வது அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18ல இருந்து வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறார்.
0: இது எங்கே நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி, தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
1: ஆமென்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 நாள் கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானே போயிட்டு இருக்கேன், அதான் என்னுடைய வந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா சுத்துல இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 நாள் என்ன நடக்க போகுது பாரு, ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க, ரோம சாம்ராஜ்யத்திலிடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கியிருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்லை.
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு?
1: விஷன்
0: பார்ட்னர்ஸ்.
1: எஸ்,
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: அல்லேலூயா.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டர்.
1: எஸ்,
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல. எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்,
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, ஒன்னு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்,
0: தேவன் தந்த
1: ஏவுதல்.
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்ல. சவுல் வந்து இதெல்லாம் என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்ல.
0: ஆனா 1 சாமுவேல் 11ல் யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்திர என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்?
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல? வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே, ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்.
0: செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
1: ஐயோ
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செய்யிருக்கனா
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்,
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்து தான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. ஆவிது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார் பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும் தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு
0: யோனத்தானுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 23 தகப்பன் வேட்டையாடுறாரு ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்
0: தீவிர ஆதரவாளர்
1: ஆதரவாளர்
0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி
1: நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல சேர்ந்துக்கல தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு
1: சாரி அவர் முடிஞ்சு அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யார் என்னன்னா
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு உங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்.
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல
1: வெற்றி பெற்றதுனால
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி
0: எழுச்சி. ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல
0: ஏண்டா லாசர் உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன் எல்லா பேர்ல நீ தனியா விட்டு நினைச்சிருவே நீ ஓடிடுவா நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
1: எஸ்.
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெறப்போறேன்.
1: எஸ். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன் நான் வெற்றியை
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காக உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல
0: இல்ல அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கர்த்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம் ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னன்னா அது தெரியல 2001-2 இல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது அப்ப ஜேஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தைய கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசெப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய் ஜெயின் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
1: அப்பதான் தம்பி 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமார ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத. நீ பாட்டுல அமைதியா இரு. உன்னை குறிச்ச வெளிப்பாட நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னன்னா இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பாக்குறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா பரதாமா இல்லையா என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க
1: இல்லையா.
0: ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்ல இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல. ஆனா ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சாரு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா புரியுது அப்படின்னு லேட்டரா வந்து அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க அப்போ சிலர் 7:38 சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் நாங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: நாங்க கேசட்ல மட்டும்,
0: கேசட்டும் இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே
0: இவனே
1: இவனே
0: இவனே. என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் ஒரு முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க.
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அவங்க நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்ல. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க.
1: ஹல்லேலூயா.
0: அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு.
1: எஸ்.
0: ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோள் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானுடைய சுவிசேஷம் 12வது அதிகாரம் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். மூணாவது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். முந்திக்கிட்டா,
0: மற்ற சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டா? முந்திக்கிட்டான்.
1: அல்லேலூயா.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவர் சொல்ற, ஹி டிசர்வ்ஸ், இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர். அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவர் செஞ்சாரே ஒழிய, தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவர் அதை செய்யல.
1: ஆமென்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசரு என்ன செஞ்சிட்டார்னா எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
1: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
1: தரித்திரருங்க
0: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க
1: மாட்டான்.
0: அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்,
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. அது தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர் தரித்திரர் தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்,
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுட்டு 10 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க அர்த்தத்துக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா
1: ஏராளமா
0: செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: என்னையா
0: இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கே 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா, அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயாள இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: அங்க சென்னைக்கு போனோம். அங்க வைஸ் நெட்ல வந்து வைஸ் சேர்மனா இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமா நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளர் தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா வித்தியாசமா செஞ்சாங்க, எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்க எங்க சபை மக்களும் உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனா இந்த சபையில இருந்து 200 ஊழியக்காரர் கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு, இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
1: முன்னாடி
0: இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியன நினைப்பூட்டுறாரு, நான் சொல்றேன் சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாள்ல வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னாரு, அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும் சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூடாகவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: 7 மணிக்கு ஏறுறோம்.
0: அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டிங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போனா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால், நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும், அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவன் தான் பேசிக்கிட்டோம். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க.
1: காலையில கார்ல வந்து
0: எங்களை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்பெல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியா வச்சிருக்காங்க.
0: அங்க போய் நாங்க இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்க என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். அவரு எந்த போன் என்னன்னா, எனக்கு மைண்ட் வந்து அப்படியே கொடை ஆரம்பிக்குது. என்னடா நாம வந்து நாம இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னன்னா வந்திருக்கிறியா, என்ன பண்ற, எங்க தங்கி இருக்கிற, எங்க இருக்கிற, எதுவுமே நம்மள என்ன
1: செய்யலன்னா
0: பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல நம்மள கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல, இது எதுக்கு இந்த கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனாலதான் நமக்கு வந்து வண்டி ஓடல, அதனால நம்மளே போன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே போன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்க வந்துட்டோம் யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்க தங்கி இருக்கீங்க? எல்லாம் உங்க
1: ஊர்லதான்
0: தங்கி இருக்கிறோம். ஊர்ல என்ன எங்க தங்கி இருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவுல. அந்த தெருவுலையா அப்படின்னு? ஆமா அந்த தெருவுலதான் தங்கி இருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எடுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்
0: அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு.
1: ஹாய் பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை.
0: ஏண்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் போன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன
1: செய்யறோம்?
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மள
1: அன்போடு
0: வரவேற்று நம்மள விசாரிச்சு பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
1: இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ இந்த கசப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவ என்ன செய்யறோம்னா இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாம அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார். அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா? ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார். வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒரு வார்த்தை என்ன செய்யலைன்னா

0: உங்களுக்கு டைம் தரேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால் ஒழுக்கமாக போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம மட்டும் என்ன செஞ்சிருவோம்,
1: டக்குன்னு வந்துடுவோம்,
0: ஊர் பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு தெரியாது,
1: உங்க இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன்ல நம்ம வர்ஷிப்போட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா என்ன, ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே ஹேக்கப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவர் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்க வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: ஸ்பீட்ல போட்டார்,
0: ஆஸ்ட்ரமாவை உருட்டி எடுத்துட்டார் ஆண்டவர். வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
1: சொல்லிச்சு,
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு,
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்பதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே,
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்க.
1: அதுக்கு பாஸ்டர்மாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்,
0: அங்கீகரிக்கிறார்கள். இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா? என்ன
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு
1: மதிக்கிறாங்க. அல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு களி கூர்ந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்,
0: சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக.
1: ஆவியோட
0: போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு. தவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்.

0: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
1: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
0: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
1: அவங்களா போய்
0: அவனோட கூடிக்கொண்டார்கள்.
1: கடைசியில் இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி.
0: அல்லேலூயா.
1: ரிலையபிளான ஆட்களே இல்லை இந்த 400 பேரும். யாரும் இல்லை,
0: நம்ப தகுந்த நபர்கள் அல்ல.
1: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதாம் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
0: தாவீது கொல்றதுக்கே.
1: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீது கொண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
0: நெருக்கப்பட்டான்.
1: சகல ஜனங்களும்
0: தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
1: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
0: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
1: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல. உடனே போச்சு, சிக்கலாய் போச்சு. அதான் ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
0: செஞ்சிருக்க மாட்டான்.
1: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
0: எடுத்திருக்க மாட்டான்.
1: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
0: தெரியாது.
1: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான்? இது தாவீதின்
0: கொள்ளை.
1: கொள்ளை
0: கொள்ளை
1: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, எல்லாடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்.
0: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
1: இது தாவீதின்
0: கொள்ளை என்றார்கள்.
1: அவிது கூலா பாத்துக்கிட்டார். தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
0: தெரியும்டா
1: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறார்னா
0: கொடுத்திருக்கிறார்.
1: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
0: உருவாக்கிட்டார்.
1: உருவாக்குறார். புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் அந்த 4 வச்சிருக்கிறேன். தந்தையர்கள் சொல்லுவாங்க அந்த 4 நன்றி. அப்படி
0: நன்றி. உலகத்துல இருக்கிற 6 எனக்கு தெரியாதுரா. யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த 4 மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
1: இத்தனை பேர் நம்மள பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஆண்டவர்கிட்ட அந்த 4
0: நன்றி.
1: ஏன் அவங்கள வச்சிருக்கிறாருன்னா நம்மள ஷார்பன் பண்றதுக்கு.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நம்மள
0: ஷார்பன்
1: பண்ண கூர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறாருன்னா
0: வச்சிருக்கிறார்.
1: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரளுகிற ஒரு படைய நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார். அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 நான் சபைக்கு என்ன செய்யறேன்
0: போதித்து வருகிறேன்.
1: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
0: இல்லையே.
1: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
0: எஸ்.
1: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக. அன்னைக்கு ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்ல லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்ட நான் போய் பார்த்தேன், எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்று சொல்றாரு,
0: பிரதர் இது பத்தாதே.
1: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்,
0: இது இது பத்தாதே, பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னன்னா வேணுமே,
2: வேணுமே
0: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னன்னா
2: வேணுமே,
0: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது அப்படின்னு ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டேங்குது ஐயா.
1: நீங்க சபையில் இருக்கிற எல்லார் தலையிலையும் கைய வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு.
0: அல்லேலூயா.
1: அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும், மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு, ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனால விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
0: இப்பதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
1: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
0: ஆரம்பிக்குது.
1: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவரே.
0: எஸ் லார்ட்.
1: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
0: செய்யுங்க.
1: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அல்லேலூயா. நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம்.
0: இன்னைக்கு
1: செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறிச்ச வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்ச அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்க வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என்ற கிரேக்க சொல்லை பவுல் பயன்படுத்துகிறார். இதற்கு வாரும் ஆண்டவரே என்று பொருள். ஆதி திருச்சபையிலே இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக ஏங்கி மாறனாதா என்று ஜெபித்தார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள்.

0: சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்க
1: விரும்புகிறேன். Now I would like to not just say just the blood of Jesus, I will say the precious blood of Jesus.
0: வெறுமனே இயேசுவின் இரத்தம் என்று சொல்ல விரும்பவில்லை நான், இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நான் சொல்ல
1: விரும்புகிறேன். There is a way to say things in the Christian way.
0: கரெக்ட், கிறிஸ்தவ விசுவாசத்தில் காரியங்களை சில விதத்தில் சொல்ல வேண்டும்.
1: You don't just simply say Jesus Christ, you say our Lord Jesus Christ.
0: சும்மா இயேசு கிறிஸ்து நாம் சொல்வது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
1: Jesus, our Lord Jesus Christ is not the man living next door, you know.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பக்கத்து வீட்ல இருக்கிறவர் கிடையாது.
1: He is a divine person living in us.
0: அவர் தெய்வம், நமக்குள்ளாக வசிக்கிறவர்.
1: We must talk about him in such a way that brings that sense of reverence to people.
0: மக்களுக்குள்ளே பயபக்தியை கொண்டு வருகிற விதத்திலே அவரை குறித்து நாம் பேச வேண்டும்.
1: So we say the reverend, we say our Lord Jesus Christ with reverence.
0: பயபக்தியோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம்.
1: We say God the Father.
0: அன்பிற்கு பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
1: Instead of just saying the Father.
0: பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன்
1: என்று சொல்லுகிறோம். Say God the Holy Spirit.
0: பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
1: In the same way, not just simply the blood of Jesus.
0: அதேபோல தான் சும்மா இயேசுவின் இரத்தம் என்று சொல்வதல்ல.
1: If I keep on saying the blood of Jesus 100 times, you will think blood of Jesus is some ordinary thing.
0: 100 முறை இயேசுவின் இரத்தம் நான் சொன்னா இயேசுவின் இரத்தம் சாதாரண ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள்.
1: So I will say the precious blood of Jesus.
0: ஆகவே விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம் என்று நான் சொல்லட்டும்.
1: This is the way to put it.
0: இதுதான், இப்படி தான் அதை சொல்லியாகும்.
1: This is a precious blood.
0: இது விலையேறப்பட்ட இரத்தமா இருக்கு.
1: Now we're going to begin this today.
0: இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போறோம்.
1: It will take a few weeks.
0: ஒரு சில வாரங்கள் இது செல்லும்.
1: I have never taught this fully at any time here in this church.
0: இதுவரைக்கும் நம்முடைய சபையிலே முழுமையாக இதை நான் போதித்ததில்லை.
1: Maybe for one or two weeks here and there.
0: ஒன்று ரெண்டு வாரங்கள் இதை ஒருவேளை போதித்திருக்கலாம்.
1: But not in a complete manner.
0: ஆனால் முழுமையாக நான் போதித்ததல்ல.
1: So I want to begin to deal with this great vital truth that makes a significant difference in the level of our faith when we learn this truth.
0: இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாச அளவிலே இது முக்கியத்துவமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியமா இருக்கிறது.
1: You will see that you grow in faith as you learn more about the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளருவதை நீங்கள் காண்பீர்கள்.
1: And this is one of the truths that the believers are missing today.
0: விசுவாசிகள் இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு கேட்காமல் தவற விடுகிறார்கள்.
1: And because of that, faith is they are unable to grow in faith.
0: இதனுமட்டமாக விசுவாசத்திலே அவர்கள் வளர முடியவில்லை.
1: Now being the first day that we talk about this,
0: முதலாவது நாள் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறபடியா,
1: I want to give you many scripture references to show you the importance that this topic of the blood of Jesus held in the early church for the church people of the first century.
0: ஆதி திருச்சபையில வாழ்ந்த சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தது என்பதை காண்பிக்கும்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
1: If you read the Bible, the New Testament, it tells you that there were certain truths that played a major role in the Christian church.
0: புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையிலே சில சத்தியங்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றினதை நீங்கள் காணலாம்.
1: It is spoken of everywhere.
0: எல்லா இடத்திலும் அதை பற்றி பேசி இருக்கு.
1: It is weaved into the great and grand theme of salvation.
0: ரட்சிப்பினும் மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே காணப்படுகிறது.
1: It is from Genesis to Revelation you find this.
0: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் இதை காணலாம்.
1: So this is one such truth.
0: ஆகவே இந்த சத்தியமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம்.
1: It held a central place in the teaching of the church in the first century.
0: முதல் நூற்றாண்டு சபையின் போதனையிலே மையமான ஒரு இடத்தை இந்த போதனை கொண்டிருந்தது.
1: So we will refer to those passages of scripture that show us the importance that was given to the precious blood of Jesus in the New Testament church.
0: ஆகவே புதிய ஏற்பாடு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட அந்த வசனங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம்.
1: Now turn with me to Acts chapter 20.
0: இப்போ அப்போஸ்தலர் 20 ஆம் அதிகாரத்தை திருப்பி.
1: There is the first verse we will begin with.
0: இங்கே தான் நாம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
1: Acts chapter 20 and verse 28.
0: அப்போஸ்தலர் 20:28.
1: Paul is speaking to the Ephesian elders.
0: எபேசு மூப்பர்களோடு கூட பவுல் பேசுகிறார்.
1: He is on his way to Jerusalem.
0: எருசலேமுக்கு போகிற வழியிலே பவுல் இருக்கிறார்.
1: He will never come back again.
0: திரும்ப அவர் வர மாட்டார்.
1: He established this great church and worked with them for a long time.
0: எபேசிலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து வெகு நாட்களாக அங்கேயே அவர் வேலை செய்திருக்கிறார்.
1: He has taught them many things.
0: பல காரியங்களை அவருக்கு போதித்து இருக்கிறார்.
1: He is greatly concerned about them because he has been the pastor of that church.
0: அந்த சபையின் போதகராக அவர் இருந்தபடியாலே அவருக்கு குறித்த மிகப்பெரிய கரிசனை அவருக்கு இருந்தது.
1: Now he is proceeding towards Jerusalem and thereafter he is going to go and be taken to Jerusalem and is proceeding towards the end of his life.
0: இப்போ எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு மட்டும் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: So he wants to give them some last minute instructions.
0: ஆகவே கடைசி நேர அறிவுரையாக சில காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார்.
1: Usually when people give last minute instructions, they seem to be some of the most important instructions that they will give.
0: வழக்கமா மக்கள் கடைசி நேரத்தில் அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாய் காணப்படும்.
1: And I believe that we must read these verses with that in mind.
0: இந்த வசனங்களை அதே மனதில் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் என்று நான்
1: விரும்புகிறேன். Last minute advice.
0: கடைசி நேர அறிவுரை.
1: What would he like to say to this great church that he has raised up?
0: அவர் கட்டி எழுப்பின இந்த மாபெரு சபைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: What would he like to say to the elders?
0: மூப்பர்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: Look at this.
0: இதை கவனியுங்க.
1: Verse 28.
0: 28 வசனம்.
1: Take heed therefore unto yourselves and to all the flock over which the Holy Ghost has made you overseers to feed the church of God which has been purchased with his own blood.
0: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: You see, he says the church is, church consists of people who have been purchased by Christ's own blood.
0: சபையில யார் இருக்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்.
1: Church is not a place where anybody and everybody can just come and take a membership by paying a subscription.
0: கண்ட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து காசு கொடுத்து அங்கத்தினால் சேரக்கூடிய ஒரு இடம் சபை அல்ல.
1: Church in the real terms is a place where people that are purchased by the blood of Jesus come and gather to worship and to hear the word of God.
0: உண்மையா சொல்ல போனால் சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால வாங்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடம் இது.
1: Everything else is a human organization.
0: மற்ற அனைத்துமே மனித ஸ்தாபனம் தான்.
1: But the church is bought by the blood.
0: ஆனால் சபை ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை.
1: Look at the way God looks at the church.
0: தேவன் சபையை பார்க்கும் விதத்தை பாருங்கள்.
1: He holds it in great and high esteem because it is bought with his own blood.
0: அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் இதை வாங்கியிருக்கிறபடியால் தான் மேன்மையாக அவர் கருதுகிறார்.
1: And Paul says, feed the flock of God. Take care of yourself and the church because it has been purchased by the very blood of Jesus.
0: Paul சொல்றா உங்களை குறித்தும் சபையை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் நன்றாக இதை போஷியுங்கள் ஏனென்றால் அது தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறது.
1: Do you look at the church that way?
0: சபையை அப்படியாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
1: Do you look at yourself that way?
0: உங்களை நீங்கள் அப்படியாக பார்க்கிறீர்களா?
1: That is the way we must look at ourselves, my friend.
0: நம்மை அந்த விதமாக தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே.
1: His own blood was used to purchase.
0: நம்மை வாங்கும்படியாக அவருடைய சொந்த இரத்தம் பயன்படுத்தப்பட்டது.
1: That is why we don't want to sin and live in sin.
0: ஆகவே தான் நாம் பாவம் செய்யவோ பாவத்தில் வாழவோ விரும்புவதில்லை.
1: That is why we don't want to have anything to do with sin.
0: ஆகவே தான் பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் என்கிறோம்.
1: That is why we want to live a life for him.
0: ஆகவே தான் தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம்.
1: That is why we want to glorify him.
0: ஆகவே தான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
1: It is because we have been purchased by with the highest price that anybody could pay, that is the blood of Jesus.
0: காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேறப்பட்ட இரத்தம். அதனாலே நாம் விலை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறோம்.
1: Respect yourself, my friend.
0: உங்களை நீங்களே மதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே.
1: When you do things against the will of God and against the plan of God and against God and things that don't please God, you don't respect yourself as the one who has been purchased by the blood.
0: தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது இல்லை.
1: So the church in the early days looked upon itself as the blood bought people.
0: ஆகவே ஆதி திருச்சபை மக்கள் தங்களை இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொண்டார்கள்.
1: How important was the blood for them?
0: அவர்களுக்கு இரத்தம் எவ்வளவு விலை முக்கியமாக இருந்தது?
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: It was important because they were bought by that precious blood.
0: அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர்கள் வாங்கப்பட்டார்கள். ஆகவே அது அவ்வளவு முக்கியம்.
1: Now turn with me to Ephesians.
0: இப்போதே எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Let's go to the second verse, Ephesians.
0: இரண்டாவது வசனத்துக்கு செல்லுவோம்.
1: Ephesians chapter 1 verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: The great apostle Paul was established the Ephesian church.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசியர் சபையையும் ஸ்தாபித்தவர்.
1: And he has told the elders saying take care of yourself and the flock of God, feed them because they've been bought by the blood.
0: மூப்பர்களை பார்த்து சொல்றாரு உங்களையும் சபையையும் நீங்கள் ஜாக்கிரதை கவனித்துக் கொள்ளுங்கள் போஷியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் என்று.
1: The people are precious.
0: மக்கள் விலையேறப்பட்டவர்கள்.
1: Teach them.
0: அவர்களுக்கு போதியுங்கள்.
1: Raise them up in the knowledge of God.
0: கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை வளருங்கள்.
1: Teach them to live for God.
0: தேவனுக்கென்று வாழும்படி கற்றுக் கொடுங்கள்.
1: Because they are of great value, they are bought by the blood.
0: ஏனென்றால் அவர்கள் மிகவும் விலையேறப்பட்டவர்கள் என்றால் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: The same apostle Paul Paul now writing to the Ephesians says this, to the believers he is saying this.
0: அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்.
1: First he was speaking to the elders.
0: முதலாவது மூப்பர்களோட அவர் பேசிக்கொண்டிருந்தார்.
1: Now he is writing to the people.
0: இப்போது மக்களுக்கு எழுதுகிறார்.
1: He says, in him we have redemption through his blood, the forgiveness of sins.
0: இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: See, it is not just a stray reference that he makes to the precious blood of Jesus.
0: அவர் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து ஏதோ இங்கேயும் அங்கேயும் அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை.
1: This is central.
0: இதுதான் மையமே.
1: This is how he sees the church.
0: சபை இப்படிதான் அவர் பார்க்கிறார்.
1: This is very common for him to talk to the church and say, you've been blood bought, you've been forgiven through the blood, redeemed through the blood. This is the thing that that is the undercurrent of everything that he says to the church.
0: பாருங்க சபைக்கு பேசும்போது அவங்களுக்கு எழுதும்போது நீங்கள் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் இதைதான் அடிப்படையாக வைத்தவர் சொல்கிறார்.
1: You see, this is what is not sometimes properly emphasized in the present church.
0: பாருங்க தற்போதைய சபைகளிலே இதைதான் மக்கள் வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார்.
1: They don't emphasize this great and vital truth.
0: இந்த மாபெரும் முக்கியமான சத்தியத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை.
1: What the believers need today is the knowledge of these vital truths.
0: இந்த மிக முக்கியமான சத்தியங்களை குறித்த அறிவு தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது.
1: The believer's problem is not that he has this need and that need.
0: ஏதோ விசுவாசியுடைய பிரச்சனை இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு என்பது அல்ல.
1: The greatest need of the believer, I would say again and again, is the need to know what God has done through the cross of Calvary.
0: திரும்ப நான் சொல்லட்டும், கல்வாரி சிலுவின் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது.
1: The greatest need is a need for knowledge.
0: அறிவு தான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவை.
1: This morning we talked about zeal without knowledge.
0: இன்று காலை அந்த அறிவு இல்லாமல் இருக்க வைராக்கியத்தை பற்றி நான் பேசணும்.
1: We emphasize zeal very much.
0: வைராக்கியத்தை அதிகமாக நான் வலியுறுத்துகிறோம்.
1: We don't emphasize knowledge.
0: ஆனா அறிவை வலியுறுத்துவதில்லை.
1: I remember many many years ago, a man was sitting in the church.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னால சபையில ஒரு ஆண் உட்கார்ந்து,
1: you know, he was dull because he was discouraged.
0: அவர் ரொம்ப அதைரியப்பட்டு போனபடியெல்லாம் ரொம்ப மந்தமா உட்கார்ந்திருந்தார்.
1: He didn't clap his hands, he didn't shout as he usually does, and he didn't do anything, he was just quiet.
0: கையில தட்டவில வழக்கமா உற்சாகமா பாடுவார், கையை தட்டுவார், அன்னைக்கு சோர்ந்து இருக்கனால அமைதியா இருந்தார்.
1: And the preacher got up and gave him good. He said, where is your zeal, where is your love, where is your this and where is that?
0: Rasinga elendar vachi vaangnar unde anbu enga unde vairaakki enga unde idu enga adu enga.
1: Because he thought this man is now quiet.
0: Enna avaru yothari poi romba amaidhiya irukkara.
1: What that man is not needs is not just zeal, he needs knowledge.
0: Andha manushanukku theivana vairaakkiyam alla arivu.
1: He needs knowledge so that his discouragement can leave him.
0: Avade adhairiyam avaru vittu pogumbadi avarku arivu dhaan thevai.
1: Discouragement leaves when knowledge comes.
0: அறிவு வரும்போது அதையும் போய் விடுகிறது.
1: Knowledge drives out a lot of negative things.
0: அறிவு பல பிற்போக்கான காரியங்களை துரத்துகிறது.
1: What the believer needs is the knowledge.
0: விசுவாசிக்கு தேவை அறிவு.
1: That is why Paul says in Philippians 3 verse 10.
0: ஆகவேதான் பிலிப்பியர் 3:10 லே பவுல் சொல்கிறார்.
1: Oh that I may know him.
0: நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: That I may know his sufferings.
0: அவருடைய பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: What happened in his sufferings?
0: அவருடைய பாடுகளிலே என்ன நடந்தது?
1: What happens through his stripes?
0: அவருடைய
1: what happened through his stripes?
0: அவருடைய தழும்புகள் மூலமா என்ன நடந்தது?
1: What happened through the shed blood?
0: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்ன நடந்தது?
1: What happened on the cross?
0: சிலுவையில என்ன நடந்தது?
1: I want to know him.
0: நான் அதை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know all that means.
0: அது என்னவா இருக்கிறது அதையெல்லாம் அறிய விரும்புகிறேன்.
1: Is it that knowledge? He says, I consider everything that I have to be nothing, he said.
0: அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் குப்பையாக எண்ணுகிறேன் என்று
1: சொல்லுகிறார். For this knowledge.
0: இந்த அறிவுக்காக.
1: Now Paul is a man who had considerable knowledge.
0: பாருங்கள் பவுல் மெத்த அறிவாளியாக இருந்தார்.
1: Not an ordinary man.
0: சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
1: A man who had studied theology.
0: தியாலஜி படிச்ச ஒரு மனுஷன் அவர்.
1: He studied the Old Testament and literally learned everything.
0: பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சு குடிச்சவர் அவர்.
1: Mastered it.
0: அத கரைச்சு குடிச்சவர்.
1: It is not that he doesn't know the Bible.
0: ஏதோ அவருக்கு பைபிள் தெரியாதுன்னு கிடையாது.
1: But he knows it in a religious way.
0: என்னால ஒரு மதவாதியை போல அறிந்து வைத்திருந்தார்.
1: In his pharisaical days he knew it in a different way.
0: பரிசேயனா இருந்த காலத்துல அந்த காலத்துல வித்தியாசமா அதை அறிந்து வைத்திருந்தார்.
1: Now he says, I want to know him.
0: ஆனா இப்போ சொல்லுகிறார், நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமா.
1: Through the description that the Bible gives about the cross and his suffering.
0: சிலுவை குறித்து பாடுகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதன் மூலமாக.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: The previous knowledge that I have is just a mind's knowledge, just a worldly knowledge. I consider it as nothing, he says.
0: எனக்கு முன்னே இருந்த அறிவு வெறும் உலக பிரகாரமான அறிவு, என்னுடைய மனதில் இருந்த அறிவு அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: In Ephesians chapter 2.
0: எபேசியர் 2 அதிகாரத்துக்கு
1: Look at the place that blood, the precious blood of Jesus has in the church.
0: இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சபையிலே என்ன இடத்தை வகித்தது என்று பார்ப்போம்.
1: Verse 13.
0: 13 வசனம்.
1: But now in Christ Jesus you who were sometimes very far off were far off are made nigh by the blood of Jesus. 13. But now in Christ Jesus.
0: 2:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்
1: 2:13. Ephesians 2:13.
0: வணிக்கம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: He is talking once again about the blood.
0: மறுபடியும் இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
1: Not just a reference here and there, the blood is a central theme.
0: ஏதோ இங்கும் அங்குமாக அதை குறித்து பேசவில்லை. இரத்தம் தான் மைய பொருளா இருக்கிறது.
1: It is always there.
0: அது எப்போதும் அங்கே காணப்படுகிறது.
1: The cross,
0: சிலுவை,
1: the death of Jesus,
0: இயேசுவின் மரணம்,
1: the resurrection of Jesus,
0: இயேசுவின் உயிர்த்தெழுதல்,
1: the shed blood,
0: சிந்தப்பட்ட இரத்தம்.
1: These things were constantly being mentioned and taught and explained.
0: இந்த காரியங்களை எப்போதும் அவர் விளக்கி மக்களுக்கு போதித்து வந்தார்.
1: Every time he says it, he says something about it.
0: அவர் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போது அதை குறித்து ஒன்றை சொல்லுகிறார்.
1: In Acts 20:28 he said we were bought by the blood.
0: அப்போஸ்தலர் 20:28 ல சொல்லுகிறார் அந்த இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டோம் என்று.
1: In Ephesians 1:7 he says we receive forgiveness and redemption through the blood.
0: எபேசியர் 1:7 அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்கிறார்.
1: Here he says we are made nigh, we are able to come near God and to stand before him by the blood.

0: standing.
1: அதுக்கு முடிவே கிடையாது.
0: So many things to say about what this precious blood has done.
1: இந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்கள் சொல்லுகிறார்கள்.
0: Now that is why we call it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று நாம் அதை அழைக்கிறோம்.
0: It is precious because it does what no other blood can do.
1: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் மற்ற எந்த ரத்தமும் செய்யக்கூடாததை அது செய்கிறது.
0: It is not precious because it costs more money.
1: ஏதோ அதுக்கு கிரயம் அதிகமாகவே விலையேறப்பட்டது என்று கிடையாது.
0: It is precious because it is not to be found in any other person in the whole world.
1: இந்த முழு உலகத்திலே வேறு யாரிடமும் அது கிடையாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்ட ரத்தம்.
0: Only Jesus with his shed blood can atone for his for our sins.
1: இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை நீக்க முடியும்.
0: Only one person has the blood that can do anything for us.
1: ஒருவருடைய இரத்தம் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
0: If every person here shed his blood for the sin of this world, nothing can happen.
1: இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
0: If the best of men shed their blood, nothing can happen.
1: உலகத்தின் தலைசிறந்த நல்லவர்கள் இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
0: Only this person, our Lord Jesus Christ and his blood is the only thing that can atone.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை பரிகரிக்க முடியும்.
0: That is why it is precious.
1: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
0: It is precious because you cannot buy it with all the money that you have.
1: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
0: It is precious because not one person in the whole world has this blood.
1: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் உலகத்தில் இருக்க யாரிடமும் இந்த இரத்தம் கிடையவே கிடையாது.
0: It is precious because nobody's blood can do as much as the blood of our Lord Jesus Christ.
1: இது விலையேறப்பட்ட ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்ததை வேறு எந்த ரத்தமும் நமக்கு செய்ய முடியாது.
0: That is why it is precious.
1: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
0: So when you say the precious blood of Jesus, you must understand why you are saying.
1: ஆகவே இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லும்போது ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள
0: வேண்டும். There must be an appreciation for that.
1: அதை நீங்கள் பாராட்ட வேண்டும்.
0: The fact you are sitting here worshiping God today.
1: இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதே.
0: The fact you have Jesus in living in your heart.
1: இயேசு உங்களுக்குள் இப்போது வசிக்கிறது.
0: The spirit of God in your heart.
1: தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்.
0: Made possible through the blood.
1: அதெல்லாம் இரத்தத்தினாலே தான் சாத்தியமாயி.
0: Blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தம்.
0: We been made nigh.
1: நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம்.
0: Hebrews chapter 9.
1: எபிரேயர் 9 அதிகாரம்.
0: Hebrews chapter 9.
1: எபிரேயர் 9 அதிகாரம்.
0: And verse 12 to 14.
1: 12 முதல் 14 வரை.
0: I said later on we'll talk about what the blood does.
1: இரத்தம் என்ன செய்கிறதுன்னு பிற்பாடு பேசுவோம் என்று நான்
0: உங்களுக்கு சொன்னேன். Now I want to show you the central place that the teaching about the blood of Jesus had in the church.
1: சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை எவ்வளவு மையமா இருந்தது அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: 12. Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us.
1: வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
0: Some people believe Paul is the one that wrote Hebrews also.
1: சிலர் நம்புகிறார்கள் இந்த எபிரேய நிருபத்தை எழுதினதும் பவுல் தான் என்று.
0: Well, we are not going to talk about the authorship of Hebrews now.
1: இதை யார் எழுதியது என்பதை பற்றி இப்போ நாம் பேச போகிறது இல்லை.
0: If it was Paul, you can very well understand why he is mentioning it again and again.
1: இது பவுலா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறார்.
0: If it is not Paul, if it is someone else writing, you can understand that not only Paul, others also began to teach about the blood of Jesus in the first century.
1: இது பவுல் எழுதவில்லை, வேறு யாராவது எழுதி அவர் கூட முதலாம் நூற்றாண்டிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியமா எழுதி இருக்கார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
0: It is not just one man's teaching.
1: பாருங்கள், இது ஏதோ ஒரு மனிதனுடைய போதனை அல்ல.
0: People say, some latest theologians, the recent theologians say that this Paul has made a big mess out of this whole Christian teaching.
1: பாருங்கள், சமீப காலத்துல உண்டான இறையியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, பவுல் இந்த கிறிஸ்துவ போதனையே குழப்பி விட்டார் என்று.
0: You know, before Paul it was all right.
1: பவுலுக்கு முன்னால எல்லாம் சரியா தான் இருந்தது.
0: And without Paul Christianity is all right.
1: பவுல் இல்லாமல் கிறிஸ்துவம் நன்றாக தான் இருக்கும்.
0: This Paul is the one that made Christianity a blood based religion.
1: பவுல் தான் இந்த கிறிஸ்துவத்தை இரத்தத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்துவமாய் மாற்றி விட்டார் என்கிறார்.
0: Blood, blood, blood, blood everywhere because this Paul, a great Pharisee with all his Jewish teachings and thinking about the Old Testament sacrifices, is infusing this Christian teaching with the idea of the blood and what it does.
1: மிகப்பெரிய பரிசேயன் யூதனாகி இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு போதனைகளை அங்குள்ள பலிகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடைய எல்லா போதனைகளையும் எங்கு பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தம் என்று போதித்து விட்டார் என்று சொல்கிறார்.
0: If you leave out Paul, there won't be any importance for the blood of Jesus in the church's teachings, they say.
1: பவுலை விட்டுவிட்டால் பிறகு சபையின் போதனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனையே இருக்காது என்று சொல்கிறார்.
0: That is wrong.
1: அது தவறு.
0: Not only Paul, others started.
1: பவுல் மட்டுமல்ல மற்றவர்களும் அதை குறித்து போதித்து
0: Hebrews is one example of it.
1: அதற்கு ஒரு உதாரணம் எபிரேயர்.
0: But if you say Hebrews also was written by Paul.
1: ஆனா எபிரேயரும் பவுலால தான் எழுதப்பட்டது என்று நீங்க சொன்னா.
0: Then I will take you to Peter and to John and so on in a minute.
1: பிறகு கொஞ்ச நேரத்துல பேதுரு யோவான் இவர்களெல்லாம் கொண்டு செல்கிறேன்.
0: Everybody thought.

0: எல்லாரும் பொதித்தார்கள்.
1: They all thought about the blood of Jesus, the precious blood.
0: எல்லாரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பொதித்தார்கள்.
1: It is not Paul's peculiar doctrine.
0: இது பவுலுடைய வினோதமான போதனை அல்ல. இது
1: It is not something that he invented, that he inserted into the normal teachings of the Christian church.
0: ஏதோ அவர் கண்டுபிடித்து கிறிஸ்துவ போதனையிலே நடுவுல சொருகின ஒரு போதனை அல்ல இது.
1: No, it is a consistent teaching of the Christian church.
0: கடையாத கிறிஸ்துவ சபை தொடர்ச்சியாய் போதித்த ஒரு போதனை இது.
1: Here they say the blood of goats and bulls and calves cannot help us to enter into the holy place.
0: இந்த வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆடு மாடுகள் இவருடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யாது.
1: And by his own blood he has done it.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார்.
1: He says, for if the blood of bulls and goats, verse 13, and the ashes of an heifer sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
0: 13 அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
1: Once again the efficacy of the blood of Jesus and what the blood of Jesus thus is emphasized here.
0: மறுபடியும் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
1: Oh, it cleanses our conscience, it says.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
1: We'll teach about that later.
0: அது குறித்து பிற்பாடு நாம் போதிப்போம்.
1: But it says that it cleanses our conscience.
0: ஆனால் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்லுகிறது.
1: So that we may serve the living God.
0: எதற்காக? ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிப்பதற்காக.
1: Later on when we talk about it, we'll talk about what it does and then we'll talk about what as a result what happens to us.
0: பாருங்கள் பிற்பாடு பற்றி பேசும்போது இந்த இரத்தம் என்ன செய்கிறது அதன் விளைவாக நாம் எப்படி இருக்கிறோம் அதை பற்றி நாம் பேசுவோம்.
1: That is what he say.
0: அதுதான் இங்க சொல்லுகிறார்.
1: Purges our conscience.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது.
1: That is what it does.
0: அதுதான் செய்கிறது.
1: As a result what happens?
0: அதன் விளைவாக என்ன நடக்கிறது?
1: We serve God.
0: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
1: Serve God does not mean ஊழியம் செய்றோம்னு சொல்றதுனால தமிழ்ல சொல்றதுனால ஊழியக்காரருக்கு தான் சொல்லிருதுன்னு நினைச்சுக்காதீங்க. No, this is not talking about it.
0: இது அத பத்தி பேசல, ஊழியத்தை பத்தி பேசல.
1: It is talking about living for God.
0: இது தேவனுக்கென்று வாழ்றதை பத்தி பேசுகிறது நண்பர்களே.
1: Those who are reading Tamil Bibles can write it like that. Living for God.
0: தமிழ்ல வாசிக்கிறது இப்படி எழுதுங்க. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாய் செய்கிறோம்.
1: There are certain words mislead us sometimes.
0: சில வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: So it is talking about not ministers doing ministry, it is talking about believers living for God.
0: ஆகவே ஊழியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது பற்றி இது பேசவில்லை, மக்கள் தேவனுக்கென்று வாழ்வதை குறித்து பேசுகிறது.
1: Without a purged conscience you cannot live for God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாமல் தேவனுக்கென்று நீங்கள் வாழ முடியாது.
1: If your heart condemns you, your conscience amplified bible says condemns you, then you cannot serve God.
0: உங்களுடைய இருதயம் அதாவது உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது.
1: You cannot serve God.
0: தேவனை நீங்க சேவிக்க முடியாது.
1: You cannot live for God.
0: நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியாது.
1: The success of your life, Christian life depends upon your conscience being purged and cleansed by the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய மனசாட்சி கழுவி சுத்தம் பண்ணப்பட்டால் தான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றிகரமாக இருக்கும்.
1: The whole Christian life and living is based upon the precious blood of Jesus cleansing our conscience.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமுடைய மனசாட்சி கழுவி சுத்திகரிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது.
1: That is where it starts.
0: அங்க தான் துவங்குகிறது.
1: It is because our conscience is cleansed we are living for God.
0: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டபடியாலே தான் நாம் தேவனுக்கென்று
1: வாழ்கிறோம். That is why we are able to pray.
0: ஆகவே தான் நம்மால் ஜெபிக்க முடியும்.
1: That is why the spirit of God is able to live in us.
0: ஆகவே தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ முடியும்.
1: That is why we can come into the presence of God.
0: ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே வர முடியும்.
1: That is why we can talk to God.
0: ஆகவே தான் தேவனோடு பேச முடியும்.
1: We can have fellowship with God.
0: அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
1: If the conscience is not purged then we'll be running away from God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாவிட்டால் பிறகு தேவனை விட்டு தூரம் ஓடிக்கொண்டு.
1: See what the blood of Jesus has done.
0: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்க.
1: Oh, this is something wonderful.
0: இது மிகவும் அதிசயமான ஒரு காரியமா இருக்கு.
1: Now verse chapter 10.
0: 10 அதிகாரத்தை நாம்
1: Hebrews chapter 10 verse 19.
0: இவரே 10 19.
1: Just sample because I don't have.
0: But there are வசனம் என்பதை பற்றி பேசுகிறார்.
1: The blood, the precious blood of Jesus gives us boldness to enter into
0: his presence. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: You see, boldness before God. This is not talking about your mental boldness that you have otherwise.
0: பாருங்க தைரியம் என்று சொல்லும்போது மற்றபடி நமக்கு மனதுல தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை பற்றி பேசல, தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியம்.
1: This is talking about some spiritual thing.
0: இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றியது.
1: Not a earthly kind of boldness.
0: இது உலக பிரகாரமான ஒரு தைரியம் அல்ல.
1: It's a boldness to come before God.
0: தேவனுக்கு முன்பதாய் வரக்கூடிய ஒரு தைரியம் இது.
1: Through the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: boldness comes when you know the truth about the blood of Jesus.
0: Yes, Christuvin rathathai kurithu sathiyathai ariyumbodhu dhaan ungalku dhairiyame undagirathu.
1: This is why a lot of Christian people today don't have boldness because they've never been taught about the blood of Jesus.
0: Yes, Christuvin rathathai kurithu bodhani illadavadinaala dhaan indhik neraiya Christavalukku devude samudhathil sila dhairiyame illai.
1: They've never been told.
0: Avalukku sollapadave illai.
1: Told very clearly about the purging effect of the cleansing effect of the precious blood of Jesus.
0: Yes, Christuvin ratham eppadi ella namai kalvi sutham pannugirathu adai patri makkalukku bodhikapadugirathu.
1: They have never been told about how it brings them near.
0: Eppadi devanukku arigile kondu varugirathu adu bodhikapadavillai.
1: Ones that are far can come near now.
0: Doorathil ullavargal ippozhudhu arigile varalam.
1: God himself comes and dwells in us.
0: Devane vandhu namakkulla vaasam pannugirar.
1: We are cleansed by the blood of Jesus.
0: Nam Yesuvin rathathinal kaluvapattirukkom.
1: If this is never taught, then such a believer who has never heard teachings, deep teachings about the precious blood of Jesus, will have no boldness, holy boldness to come before God.
0: இதெல்லாம் போதிக்கப்படாவிட்டால் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அறியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள்.
1: Their prayer will be weak prayers.
0: அவருடைய ஜெபம் எல்லாம் பலவீனமான ஜெபமா இருக்கும்.
1: Their prayers will be begging prayers of a man who is standing outside like a beggar, not even knocking the door, just simply yelling from outside.
0: அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிச்சைக்காரன் பண்ற ஒரு கூக்குரல போல இருக்கும். கதவை தட்ட கூட மாட்டாங்க. கேட்டுக்கு வெளியே நின்னு கூச்சல் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
1: Once I was staying in a room where a lot of people were staying in that place and praying all over that bungalow.
0: ஒரு முறை நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தேன். அந்த பங்களா முழுது நிறைய பேர் தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: Some other group was having a retreat, you know.
0: ஏதோ ஒரு குழு வந்து அங்க ரிட்ரீட் நடத்துனாங்க.
1: And I was allowed to stay in one room. I had been there on another business.
0: நான் இன்னொரு வேலைய அங்க போறேன். அங்க ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க.
1: And the morning they are praying.
0: காலையில ஜெபம் பண்றாங்க.
1: And I heard some prayer. I thought some beggar has come to the door.
0: ஒரு சில ஜெபத்தை கேட்டு ஏதோ பிச்சைக்காரனா உள்ள வந்துட்டான் போல யோசித்தேன்.
1: ஐயா ஐயா இப்படி நான் பாவி ஐயா நான் பாவி. ஏர்லி மார்னிங் என்ன
0: காலங்காத்தால பாருங்க.
1: Just lamenting prayer.
0: புலம்புற ஜெபம் இது.
1: It's not a positive prayer.
0: இது முற்போக்கான ஜெபமே அல்ல.
1: It's like a beggar standing outside the gates of heaven and begging before this great God.
0: பரலோகத்தின் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சற பிச்சைக்காரன போல இருக்குது.
1: No boldness.
0: தைரியம் இல்ல.
1: No positiveness.
0: உற்போக்கான தன்மை இல்ல.
1: No entry.
0: உள்ள நுழையறதே இல்ல.
1: Paul talks about in another place that we have an abundant entrance into the presence of God.
0: இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் தேவனுடைய சமூகத்துல தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம்.
1: Abundant entrance. தாராளமா நுழையலாம். தாராளமா. Abundant entrance. That's a wonderful word. Abundant entrance.
0: லா அற்புதமான வார்த்தை பாருங்க. தாராளமா போகலாம் உள்ள.
1: அப்படினா என்ன அர்த்தம்? கதவு நல்லா திறந்திருக்கு. தாராளமா உள்ள வாங்கன்னு அர்த்தம். You come. Come on in.
0: வாருங்கள் உள்ளே வாருங்கள்.
1: You see, a person who's been taught about the blood realizes that.
0: பாருங்க இரத்தத்தை குறித்த போதனை உடையவர் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறார்.
1: There is a boldness therefore.
0: ஆகவே ஒரு தைரியம் இருக்கிறது.
1: His prayer has that boldness and shows that boldness.
0: அவருடைய ஜெபத்திலிருந்து தைரியம் இருக்கிறது. தைரியம் வெளியே வருகிறது.
1: Not a begging prayer, but a prayer that goes confidently and asks God.
0: ஏதோ கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் அல்ல, தேவனிடத்தில் தைரியமாய் சென்று கேட்கிற ஒரு ஜெபம்.
1: And 1 Peter.
0: ஒன்று பேர் திரு.
1: Like I told you, it is not just Paul's teaching, my friend.
0: நான் சொன்னது போல இது வெறும் பவுளுடைய போதனைகள் அல்ல.
1: In a lot of these people that have any problem with these things are always blaming Paul.
0: பாருங்க இந்த காரியங்களை குறித்த பிரச்சனுடைய மக்கள் எப்பொழுதே பவுலை தான் குறை சொல்வாங்க.
1: They say, oh, if church only did not have Paul, we'd be all right.
0: என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுல் மாத்திரம் சபையில எல்லாம் சபை ஒழுங்கா இருக்கும்.
1: He is the one that is teaching about justification.
0: அவர்தான் அந்த நீதிமானாக்கப்படுவதை குறித்தெல்லாம் போதிக்கிறார்.
1: He talks too much about righteousness.
0: இந்த நீதியை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
1: He talks too much about the law. theological treatises and he writes about these great doctrines based on this salvation.
0: சாதாரண இந்த ரட்சிப்பின் வழியை எடுத்து வைத்துக்கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய போதனைகள் உபதேசங்களை எழுதுறது ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்றார்.
1: Paul is the complicator, they said.
0: பவுல் தான் சிக்கலையே உண்டாக்குற மனுஷன்.
1: He says pharisaical mind works like that.
0: அவர் பரிசேய மனம் அப்படி வேலை செய்துன்றாங்க.
1: Not true, my friend.
0: அது உண்மை இல்லை நண்பர்களே.
1: Look at Peter.
0: பேதுரோ பாருங்க.
1: That is why when preaching Romans I refer to many other portions from other epistles because I want to show you that it is not Paul, it is also others that are teaching it.
0: ரோமரை போதிக்கும் போது பவுல் மாத்திரம் இதை போதிக்கவில்லை. போதிக்கவில்லை, மற்ற ஆசிரியர்கள் அதை போதிக்கிறார் என்பதற்காக தான் மற்ற புத்தகங்களை வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன்.
1: It's very important to every time whenever we teach a truth to show that it is a complete truth for a taught throughout the Bible.
0: ஒரு சத்தியத்தை போதிக்கும்போது ஒவ்வொரு முறையும் இது வேதம் முழுவதும் போதிக்கப்படுகிறது என்பதை காண்பிப்பது ரொம்ப முக்கியம்.
1: One person heard me and says, oh, he's got some stuff from America.
0: ஒருத்தர் என் பிரசங்கத்தை கேட்டு பரவாயில்லைங்க அமெரிக்கால இருந்து நிறைய கத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு.
1: What a bright fellow.
0: என்ன ஒரு அறிவாளி.
1: அவரை சொல்றேன். He heard me and he found out that I got it from America.
0: Yam prasanga da kettu adu idha kandupidichitar America la indha idhellam kondu vandirukkar.
1: Not from America brother, that is why I am not talking about some American preacher said this and said that.
0: Paranga na edha America prasanga edha sonnar adha sonnar neenga vandu
1: solra. That is why I am telling you to turn to the Bible.
0: Aagave da Bible thirupunga nu solren.
1: I am turning from Genesis to Revelation.
0: Aadiya mudhal velippaduthal varai naan thirupi vaasikiren.
1: I am giving you scripture after scripture after scripture.
0: Ovvoru vasanamaga vedathilirundhu eduthu kodukken.
1: Want to convince you that this is the teaching of the Bible.
0: Idhu vedathin pothai endradhu ungalukku unara vekka virumbugiren.
1: One person said he's got some new stuff.
0: Oruthu sonnar pudhu pudhusa solraarungala appadi.
1: Not new stuff.
0: Idhu pudhusa illa.
1: It is as old as apostle paul
0: apostle ye paul evlo palamiyanavaro andha mari
1: as old as god
0: devan evlo palamiyanavaro andha alavu palam
1: nothing that I teach is new
0: naan bodhikiradhu edhuvume pudusalla
1: if I teach something new it will be wrong
0: pudusa edha naan bodhicha adu thappa da irukum
1: it is all old
0: ellame palayadhu
1: it is as old as the bible
0: vedam evlo palayadhu avlo palayadhu
1: turn with me to 1 peter chapter 1
0: ondu peter mudhalam adhigathukku naan thirupom
1: peter also gives the same kind of importance to the precious blood of jesus
0: pedrum yesu christun velaiyarappatta rathathukku adhu 18 19 vasanangal
1: for as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions from your fathers but with the precious blood of christ as of a lamb without blemish and without spot
0: ungal munnorgalal paramparyamai neengal anusarithu வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே
1: the language is the same
0: பாருங்க வார்த்தைகள் அதே வார்த்தைகள் தான்
1: peter and paul have got the same message
0: பேதுருவும் பவுலும் அதே செய்தியை தான் சொல்கிறார்கள்
1: paul said in ephesians in whom we have redemption through his blood the forgiveness of our sins
0: பவுல் எபேசியர்களை சொல்கிறான் அவருடைய ரத்தத்தினாலே பாவமடிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது
1: என்று here peter says you are not redeemed by gold and silver but by the precious blood of jesus christ
0: இங்கே பேதுரு சொல்கிறார் நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் கபடாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்
1: here is where we have that term precious blood
0: பாருங்க இங்கதான் விலையேறப்பட்ட இரத்தம் என்று வருகிறது
1: so peter is teaching the same thing
0: அவர் பேதுருவும் அதே காரியத்தை
1: தான் சொல்றாரு peter not only says it's the blood of jesus that has done it he says it's the precious blood he understands the preciousness of that blood that was shed on the cross
0: இது இயேசுவின் இரத்தம் செய்தது என்று பேதுரு சொல்லவில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு சொல்கிறார்
1: he is the one that introduces the concept that it is a precious blood he puts the term in there precious precious blood
0: அவர் தான் இரத்தத்துக்கு முன்னாடி விலையேறப்பட்ட என்று போட்டு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள்ள உருவாக்குகிறார்
1: amen
0: amen
1: he's got the idea
0: அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு
1: if anybody will say precious blood of jesus
0: யாராவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொன்னால்
1: then you can be sure they probably got the idea
0: பிறகு நிச்சயமா தெரிஞ்சீங்களா இங்க தான் எண்ணம் வந்துச்சு
1: that is why I want you to say the precious blood of jesus not just simply blood of jesus
0: நீங்களும் வெறுமனே இயேசுவின் இரத்தம் என்று சொல்லாமல் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்ல விரும்புகிறேன்
1: that shows a knowledge of certain things
0: அது சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறது
1: shows that you understand how precious the blood is
0: ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று காண்பிக்கிறது
1: why it is precious
0: ஏன் அது
1: விலையேறப்பட்டது what makes it precious
0: அது விலையேறப்பட்டதாக்குறது எது
1: well if you listen to the teachings through the next few weeks you will really understand it
0: அடுத்த சில வாரங்களின் போதையில் நீங்கள் கேட்டால் இதை மெய்யாகவே புரிந்துகொள்வீர்கள்
1: he says we have been redeemed by the precious blood
0: சொல்கிறார் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள்
1: well peter is also teaching the same thing
0: பேதுருவும் அதே காரியத்தை தான்
1: போதிக்கிறார் now what about john
0: சரி யோவானை குறித்து என்ன
1: he is a major writer
0: அவரும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்
1: of the new testament epistles
0: புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியவர்
1: so let us turn to 1 john chapter 1 verse 7
0: ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்புவோம்
1: 1 john 1:7
0: ஒன்று யோவான் 1:7
1: but if we walk in the light as he is in the light we have fellowship with one with another and the blood of jesus christ his son cleanses us from all sin
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்
1: oh he says saying exactly what others have been saying
0: பாருங்க மற்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அதேதான் யோவானும் சொல்றார்
1: he didn't get it from somewhere else
0: இவர் வேற எங்கதோ இத பெற்றுக்கொள்ளல
1: he got it with the gospel
0: சுவிசேஷமாய் சுவிசேஷமாய் இவர் இதை பெற்றுக்கொண்டார்.
1: This is the thing that has been taught. I will show it to you from the very first pages of the Bible.
0: பாருங்க, நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த காரியம்தான் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது.
1: I am not going to deal with Old Testament at all today.
0: இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போவதே இல்லை.
1: But you will see as in the course of our teaching that this is the thing that has been taught from the first pages of the Old Testament, from the Bible.
0: நாம் போதித்து வரும்போது நீங்களே புரிந்துகொள்வீர்கள். இந்த போதனை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது என்று.
1: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: யோவான் என்ன சொல்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Writing to the believers he says.
0: விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
1: See the central place that the teaching about the blood of Jesus had in the church.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை சபையிலே எவ்வளவு மையமாய் இருந்தது என்று பாருங்கள்.
1: And it is surprising that it is not so emphasized today in that way that it was emphasized then.
0: ஆனா இன்றைய நாட்களிலே சபையிலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அப்படி வலியுறுத்தப்படுவதிலே ஆச்சரியமா இருக்கிறது.
1: That is why there is spiritual power is missing.
0: ஆகவே தான் அந்த ஆவிக்குரிய வல்லமையை காணாமல் இருக்கு.
1: That is why that boldness is missing.
0: ஆகவே தான் அந்த தைரியம் அங்க இல்லை.
1: They don't know about the cleansing power.
0: சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறியாது இருக்கிறார்.
1: The believers have not discovered and see the blood. You know, we
0: ஆவிக்குரிய சபைகள்ல,
1: you know, when they said we are going to serve communion,
0: இன்றைக்கு திருவிருந்து பரிமாற போகிறோம் என்று சொன்னபோது
1: only 25% of the people will be inside.
0: சபையில 25% ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க.
1: Only 25%. I'm not just saying it as a criticism. I'm saying it as a very important truth that I want to tell you.
0: பாருங்க, ஒரு குறையா சொல்ல விரும்பல, முக்கியமான சத்தியத்தை சொல்ல வர, 25% மக்கள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க.
1: Why?
0: ஏன்?
1: As soon as the message is over, they don't want to take communion. They just get up and walk away because you take communion.
0: செய்தி முடிந்த உடனே திருமந்து எனக்கு வேணாம் மத்தவங்களாம் எடுத்துங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே
1: இருப்பாங்க. Why?
0: ஏன்?
1: Most of them they walk away from the communion because they have never found out about the cleansing power of the blood of Jesus.
0: Yesu Christuvin sutigarikkum vallamai aneger kandupidikkada padinada thiruvirundu vendanu ezhudhu poitan.
1: At that time I didn't understand it.
0: Andha samayathil idala enak puriyum.
1: Later on I coming to think about it I understand now.
0: Par pirpaadu idha pattiyala yosikkum bodha na purindhu konden.
1: Because I myself walked away many times.
0: Enna palamura naane ezhundhu veliye poirken.
1: And why?
0: Yenapadi?
1: Because I felt unworthy.
0: Enna thaguthiyattavanai naan unarndhe.
1: I had some imperfections.
0: Enakkulla poornamatta thanmayil irundhadu.
1: Some problems.
0: Sila prachanaigal.
1: I felt I was imperfect. Therefore I should not partake of this.
0: Naan poornamillaadhavan. Aagave idhila kalandukolla koodadhu endru unarndhe.
1: Maybe I have offended the Lord in word or in deed.
0: Naan kattarukkuradhumai vaathiyilo seiyilo paavam seidhu vittan.
1: So I said always well maybe next month when I am more right and when I am more righteous.
0: Aagave po enna sonna sari adutha mura thappe seiyama vandha nama kalandukolluvom.
1: But sometimes for many months I'll miss it.
0: Sila samayathila pala maadhangal thiruvandhila pangalukka maatten.
1: And others getting up and walking away was an encouragement for me also.
0: Mattavanga elundhu veliye ponaala adhu enakku romba dhairiyatha koduthathu.
1: Some believers that have been believers for 30 years would walk away.
0: எனக்கு
1: power of the blood
0: அந்த இரத்தத்தினுடைய சுத்திகரிக்கும் வல்லமை குறித்த சத்தியங்களை நான் கேட்டேன்.
1: And you know one great singer sings that song.
0: ஒரு மிகப்பெரிய பாடகர் அதை குறித்து பாடுகிறார்.
1: Oh the blood will never lose its power.
0: அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் ஒழியாது.
1: I tell you my friend the blood has not lost.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே இரத்தத்தின் வல்லமை போய்விடவில்லை.
1: The blood that was shed on the cross is still powerful.
0: சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
1: It cleansed me once when I came to Christ.
0: கிறிஸ்துவனை நான் வந்தபோது ஒருமுறை என்னை கழுவிற்று.
1: It cleanses me every day today.
0: இன்றைக்கும் அனுதினமும் என்னை கழுவுகிறது.
1: As the imperfections of this world latch on to me I'm cleansed by the powerful precious blood of Jesus.
0: இந்த உலகத்தின் பரிபூரண மற்ற தன்மையிலே என்னை வந்து பற்றிக் கொள்ளும்போதெல்லாம் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன்.
1: As I have fellowship with God I'm constantly in need of cleansing by this precious blood.
0: நான் தேவனோடு கூட ஐக்கியப்படும்போது இந்த விலையேறப்பட்ட இரத்தம் தொடர்ந்து என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது.
1: That is why in verse 9 two verses later John says if we confess our sins he is faithful and just to forgive our sins and to cleanse us by his precious blood of all unrighteousness.
0: ஆகவே தான் 9 யோவான் சொல்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
2: This is most often used for the believer, unbelievers, so we think it's talking about the unbelievers.
0: அவிசுவாசிகளிடம் பேசும்போது இது இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறபடினாலே இது ஏதோ அவிசுவாசிகளை பத்தி தான் பேசுது நாம விட்டு விடுகிறோம்.
2: So the believers looked at this verse and said, that's not about me, that's about the sinner, salvation.
0: விசுவாசிகள் இதை படிக்கும்போது இது என்ன பத்தி பேசல, பாவிகளுக்கு ரட்சிப்பு பத்தி சொல்லுது.
2: This is talking about the believers in the church.
0: கிடையாது, இது சபையில் உள்ள விசுவாசிகளை பத்தி பேசுகிறது.
2: If you confess your sin,
0: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால்,
2: have you got sin?
0: பாவம் இருக்கிறதா உங்களுக்கு?
2: Confess your sin.
0: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க.
2: If you confess your sins, he is faithful and he is just to forgive our sins and cleanse us from all unrighteousness.
0: நமித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக.
2: If this was ever taught in the church, the cleansing power of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தம் பண்ணுகிற விலையேறப்பட்ட அந்த வல்லமை குறித்து சபையிலே போதிக்கப்படும் என்றால்,
2: the one who walks away will come back in and sit down and begin to confess his sins and be right with God and use the time to set his relationship right with God and take and partake in that communion.
0: Veliye elundu pogravar ulle vandu ukkarndu thanakkum devanukkum ulla uravai kurithu enni devanodu kuda seer porundi piraga andha thiruvarandile pangu kolvar.
2: Amen.
0: Amen.
2: Are you there?
0: Irukkingala?
2: We are not in the business of driving away people.
0: மக்களை துரத்தி விடுற வேலையில நாம் இல்ல.
2: But that is what happened in the
0: world. அதுதான் அந்த நாட்களில் நடந்தது.
2: Don't come near this thing, you know, they said.
0: கிட்ட வராதீங்க அப்படினுவாங்க.
2: Don't take it.
0: இதல பங்கு பெறாதீங்க.
2: By the very tone of their voice, we understood they don't want us sinners in there.
0: பாருங்க, அவங்க சொல்ற துணியை பாக்கும்போது தெரியும் பாவிங்க கிட்டே வரக்கூடாது அப்படினு.
2: So and we were also taught regularly that we were sinners.
0: அது மட்டுமல்ல, நீங்க பாவிங்கன்றானு அதையும் தொடர்ந்து போயிச்சிட்டு வந்தாங்க.
2: It was very strong.
0: அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா,
2: ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங்,
0: அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருந்து.
2: We are sinners.
0: நாங்க எல்லாம் பாவிகள்.
2: So when the communion time came, we got up and walked
0: out. அது திருவந்து நேரம் வந்த உடனே நாங்க எல்லாம் வெளிய போயிடுவோம்.
2: We are not sinners, my friend.
0: நாம் பாவிகள் அல்ல நண்பர்.
2: Sons and daughters of the living God.
0: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம்.
2: Are there certain imperfections in our lives?
0: இந்த வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறதா?
2: Yes, there are.
0: ஆம், இருக்கிறது.
2: There are times we sin.
0: சில சமயங்கள்ல பாவம் செய்கிறோம்.
2: If there are sins, we must confess.
0: பாவங்கள் இருந்தா நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
2: And he is able to cleanse us with his blood.
0: அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார்.
2: The blood has never lost its power.
0: இரத்தத்தினுடைய வல்லமை ஒழிந்து போகவே இல்லை.
2: Revelation once again is another writing of John.
0: பாருங்க, யோவான் எழுதின இன்னொரு புத்தகம் வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல்,
2: Revelation chapter 1 verse 5.
0: வெளிப்படுத்தல் 1:5.
2: And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed him from our sins in his own blood, and he hath made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen.
0: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமே.
2: This is not the only reference in Revelation. I told you reading only samples from each epistle.
0: வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனம் தான் இருக்கு நினைச்சிடாதீங்க, சாம்பிளா தான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்னு சொல்லி
2: இருக்கு. All right, many references in Revelation.
0: வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இப்படி இருக்கிறது.
2: About this blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தப்பட்ட இரத்தத்தை குறித்து.
2: So again and again the Bible teaches that.
0: அங்க திரும்ப திரும்ப வேதம் நமக்கு அதை போதிக்கிறது.
2: Here he says that he has washed us from our sins.
0: இங்க சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார் என்று.
2: Again the same teaching.
0: திரும்ப அதே போதனை தான்.
2: He believes that.
0: அதை அவர் விசுவாசம்.
2: As a result of being washed, we are kings and priests, he says.
0: கழுவப்பட்டதின் விளைவாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
2: Now we come to the last verse.
0: இப்போது கடைசி வசனத்தை.
2: Revelation chapter 12.
0: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
2: And verse 11.
0: 11வது வசனம்.
2: Revelation 12:11.
0: வெளிப்படுத்தல் 12:11.
2: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto death.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
2: It's talking about the victory that the believers had over the devil.
0: பிசாசின் மீது விசுவாசிகள் பெற்ற வெற்றியை குறித்து இது பேசுகிறது.
2: Victory over the devil.
0: பிசாசின் மீது வெற்றி.
2: And the precious blood of Jesus plays a very important role in the victory over the devil. This
0: pisasin meedhu vetri peruvadile yesu kristun vilayerapetta ratham mukkiyamaana oru pangai aathugirathu endru solugiradhu.
2: This is why I believe that the believer ought to be taught properly about the precious blood of Jesus.
0: Parangal idanal dhaan viswasigalukku yesu kristun vilayerapetta rathamthu kurithu nandai podikkapada vendum endru naan nambugiren.
2: If he is not properly taught, then there is no victory over the devil.
0: Avarku sariyai podikkapadam vittal kal pisasin meedhu vetri pera mudiyadhu nanbargal.
2: Your victory over the devil depends very much on the knowledge that you have about the precious blood of Jesus and what it has done for you.
3: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்தும் அது உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்பதை குறித்தும் நீங்கள் அறிந்திருந்தால்தான் பிசாசின் மீது நீங்கள் வெற்றி பெறுவதே சாத்தியம்.
2: The devil is the great enemy of mankind.
3: மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி இந்த பிசாசு.
2: He is the only enemy.
3: அவன் மட்டும்தான் எதிரியே.
2: He is set against the people of God and the will of God.
3: தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அவன் இருக்கிறான்.
2: He is going about seeking whom he may devour.
3: யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
2: The devil is after the believer.
3: பிசாசு விசுவாசிகள் பின்னாலே சுற்றி வருகிறான்.
2: The believer has a battle with the devil.
3: விசுவாசிக்கு பிசாசோட எப்பவும் போராட்டம் உண்டு.
2: That is why in Ephesians chapter 6 verse 12 we read.
3: ஆகவேதான் எபேசியர் 6 12 இல் நாம் வாசிக்கிறோம்.
2: For we wrestle not against flesh and blood but against principalities, powers and dark powers of darkness and the rulers of darkness in heavenly places.
3: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று.
2: Then it goes on to say that we must put on the whole armor of God.
3: பிறகு வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும்.
2: Then it tells the believer you stand against this devil.
3: பிறகு இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று விசுவாசிகள் சொல்லப்படுகிறது.
2: The believer is told that there is an enemy.
3: பாருங்க விசுவாசிகள் சொல்லப்படுகிறது எதிரி ஒருவன் இருக்கா.
2: Then there are armor is given to him by God.
3: பிறகு விசுவாசிகளுக்கு தேவனால் சர்வாயுத வர்க்கம்
2: கொடுக்கப்படுகிறது. The believer is told to stand not run.
3: பிறகு விசுவாசிகள் ஓடி விடக்கூடாது நிற்க வேண்டும் என்று
2: சொல்லப்படுகிறது. Victory.
3: பிறகு வெற்றி எடுக்க வேண்டும்.
2: Amen.
3: Amen.
2: But there can be no victory without this knowledge about what the precious blood of Jesus has done.
3: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து அறிவில்லாமல் வெற்றி கிடையாது.
2: What brought the victory here?
3: இங்கே வெற்றியை கொண்டு வந்தது எது?
2: In this verse 11 we read about three things that brought victory.
3: 11வது வசனத்திலே வெற்றியை கொண்டு வந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
2: One, the precious blood of Jesus is mentioned there.
3: முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
2: By the blood of the lamb it says.
3: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறது.
2: Secondly, the word of God is mentioned there.
3: பிறகு தேவனுடைய வசனத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது.
2: Thirdly,
3: மூன்றாவது
2: their testimony is mentioned.
3: அவருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது.
2: The blood, the word and their testimony.
3: இரத்தம் வசனம் பிறகு சாட்சியின் வாக்கியம்.
2: Everybody say with me.
3: எல்லாரும் சொல்லுங்க.
2: The blood,
3: இரத்தம்,
2: the word and our testimony.
3: பிறகு சாட்சியின் வார்த்தை.
2: The combination, the right combination of these three things is what brings victory over the devil.
3: இந்த மூன்றும் சரியான ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அது வெற்றி கொண்டு வருகிறது.
2: சரியான விதத்தில் இந்த மூன்றையும் கலந்து உபயோகப்படுத்தும் போது தான் வெற்றி உண்டாகிறது. Word, the blood and the testimony, our testimony.
3: ரத்தம் வசனம் பிறகு நம்முடைய சாட்சி.
2: Now, but the thing is you need to understand it a little more clearly.
3: ஆனா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: It is not just three different things that are separate.
3: இதெல்லாம் மூன்று வித்தியாசமாய் தனித்தனியாய் பிரிந்திருக்கிற காரியங்கள் கிடையாது.
2: They combine and work together.
3: இது மூன்றும் இணைந்து ஒன்றாய் வேலை செய்யும்.
2: So let me state it like this.
3: ஆக இப்படியே அதை சொல்லட்டும்.
2: The word, the blood and our testimony means this, that we must testify what the word of God says that the blood of Jesus has done for us. Then only there is victory.
3: ரத்தம் வசனம் சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதையே நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு.
2: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வசனம் எதை போதிக்கிறதோ அதை நாம் சாட்சியாய் அறிக்கையாய் செய்யும் போது அது நமக்கு ஜெயத்தை உண்டாகிறது. This is how the three things combine.
3: இந்த மூன்று காரியங்களும் இப்படி தான் இணைகிறது.
2: The word of God teaches us about what the blood has done. Blood of Jesus has
3: Yesu Christuvin ratham namak enna seidirukkirathu endrai devudaiya vasanam namakku podikkirathu.
2: And we have to take what the word teaches about the blood of Jesus and make it our testimony.
3: Yesu Christuvin ratthathai kurithu vasanam namak enna podikkiratho adai naam nammudaiya saatchiyai maatrikolla vendum.
2: We must say the same thing that the word says.
3: Vasanam enna solugiratho adaiye naam solla vendum.
2: Now when the Bible says testimony, it is not like testimony in the church, you know.
3: பாருங்க சாட்சின்ற வார்த்தை வருதுனால சபையில இருந்து சாட்சி சொல்றாங்க அந்த மாதிரி கிடையாது.
2: காலையில சொன்னது போல அனுபவ சாட்சி இல்ல, இது பைபிள் சாட்சி. இது சில சொல்றாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் பிரதர், அனுபவ சாட்சி தான் இருக்கா சொல்லுங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர் உங்க அனுபவ சாட்சி சொல்லுங்க, எல்லாரும் அனுபவ சாட்சி. So that people can place everything on the experiences of others.
3: இப்போ மக்கள் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள்.
2: எப்பேற்பட்ட அனுபவ சாட்சிங்க. No place for the word.
3: வசனத்துக்கு அங்க இடமே இல்ல பாருங்க.
2: Personal experiences are only good if they are based on the word of God.
3: தனிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால் மட்டுமே நல்லது.
2: only if they are in line with the word of God.
3: தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருந்தால் மட்டுமே.
2: This is not talking about our personal testimony, it is talking about what the word declares, the testimony of the word, and it becomes our testimony.
3: இது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து பேசவில்லை, வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்கிறோம், அதை சொல்லுகிறது.
2: That is why I believe even personal testimony given in the church must be in that way.
3: ஆகவே தான் சபையில தனிப்பட்ட சாட்சி கொடுக்கிறோம், அது கூட இப்படி தான் இருக்கணும் நான் நம்புறேன்.
2: It must be based on the word.
3: வசனத்தை சார்ந்து அமைந்திருக்க வேண்டும்.
2: It must be in line with the word.
3: வசனத்தோடு இசைவா இருக்க வேண்டும்.
2: Only then is it good for people to hear.
3: அப்பதான் மக்கள் அதை கேட்கும்போது அவர்களுக்கு அது நன்றாக இருக்கும்.
2: You see, it becomes your testimony when you take what the word says about the blood and what it has done. It becomes your testimony.
3: Yesu Christum ratthathai kurithum adu enna seidirukkira endru kurithum vasanam solugiratho adai neengal eduthu pesumbodhu adu ungalude saatchiyai maarugirathu.
2: Don't worry about what others might say.
3: மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலையே படாதீங்க.
2: You know, what others say is not going to affect you.
3: மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் நம்மை பாதிக்க போகிறது இல்லை.
2: A lot of believers live like that.
3: நிறைய விசுவாசிகள் இப்படி தான் வாழ்றாங்க.
2: It bothers me very very much.
3: அது ரொம்ப அவங்களை பாதிக்கிறது.
2: Believers are going around saying, brother, என்னமோ வச்சிட்டாங்க brother. என்னமோ செஞ்சிட்டாங்க. They say someone has done something against me.
3: யாரோ எனக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க.
2: They put a curse on me.
3: ஏதோ சாபம் போட்டாங்க.
2: Now you need to pray for me.
3: இப்போ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: You know, even if someone comes and stands in front of my house and curses me from morning till night and put all kinds of curse and curse me with all their words, it nothing is going to come on me.
3: யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாபம் போட்டு ஏதாவது மந்திரமாயம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணும் எதுவும் பலிக்காது.
2: I believe that.
3: நான் அதை விசுவாசிக்கிறேன்.
2: His words are not effective.
3: அவருடைய வார்த்தையில அந்த அளவுக்கு வல்லமை இல்லை.
2: My words,
3: என்னுடைய வார்த்தைகள்,
2: that is the one that is going to have effect.
3: அதுதான் என்ன பாதிக்க போகுது.
2: I say with my words that I have power in the name of Jesus.
3: இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று என்னுடைய வார்த்தையினாலே நானே சொல்லுகிறேன்.
2: I confess, not weakness, I confess power.
3: பலவீனத்தை அல்ல, நான் வல்லமையை அறிக்கை செய்கிறேன்.
2: I confess not that I am unable, I confess that I can do all things through Christ.
3: என்னால முடியாது என்று நான் அறிக்கை செய்வதில்லை, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாமே என்னால் முடியும் என்று அறிக்கை செய்கிறேன்.
2: I confess not my fear but my faith in the Lord Jesus Christ.
3: என்னுடைய பயத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மீது எனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.
2: Is it what you say is going to turn your life around, my brother?
3: நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே தலைகளை மாற்ற போகுது.
2: What is your testimony?
3: உங்களுடைய சாட்சி என்ன?
2: Make what the word says about the blood, make that your testimony.
3: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை உங்கள் சாட்சியாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
2: Don't talk about how this man did this and that man did that.
3: எப்படி இவர் இத செய்தார், அவர் அத சொன்னார், அத பத்தி எல்லாம் பேசாதீங்க.
2: Don't tell me about how those people are doing witchcraft and do these people are doing that.
3: இவர் பில்லி சொன்னே சொன்னார், அவர் மந்திரம் சொன்னார், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
2: What is witchcraft before the living God?
3: ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
2: What is witchcraft before the precious blood of Jesus?
3: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்துக்கு முன்னால இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
2: I say to you, open your mouth and sprinkle the blood of Jesus by the confession of your mouth around your house, around your children, around you. Sprinkle the blood of Jesus.
3: Why?
2: By the confession.
3: உங்கள் வாயை திறந்து அறிக்கையின் மூலமாக உங்கள் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தை தெளியுங்கள்.
2: Amen.
3: Amen.
2: Believers have to change.
3: விசுவாசிகள் மாறணும்.
2: Don't be coming here to church here and then still be talking about witchcraft, this, that.
3: இங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இன்னமும் பில்லி சூனியம் மந்திரம் அதன் பேசிட்டு இருக்காரு.
2: That's not good for you.
3: அது உங்களுக்கு நல்லது இல்ல.
2: You have something greater.
3: மென்மையான மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு இருக்குது.
2: Bigger.
3: பெரிய காரியம்.
2: Sure, there are people out there that are suffering from all kinds of demonic attack and devilish attack and witchcraft and all that.
3: வெளிய இருக்கிற மக்கள் பிசாசுனாலே, பேயினுடைய தாக்குதலாலே, பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
2: I don't deny that.
3: அதை நான் மறுக்கவில்லை.
2: But you and I are believers.
3: ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள் நண்பர்கள்.
2: We have power over the devil.
3: பிசாசின் மீது நமக்கு வல்லமை உண்டு.
2: By the blood of Jesus.
3: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தினாலே.
2: I'm going to talk in the days to come about how the blood of Jesus is a protecting force.
3: வரப்போற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கும் சக்தியா இருக்கிறது என்பதை பற்றி பேச போறோம்.
2: Protection that the blood of Jesus gave.
3: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு.
2: It is because the believers are not taught like this, they are going like that.
3: விசுவாசிகளுக்கு இப்படி போதிக்கப்படல, ஆகவே தான் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
2: Now let me say something and close.
3: ஒரு சில காரியங்களை சொல்லி நான்
2: முடிக்கிறேன். In these three things, the blood, the word and the test are our testimony.
3: பாருங்க, ரத்தம், வசனம் நம்முடைய சாட்சி, இந்த மூன்று காரியங்கள்ல
2: two things cannot change.
3: ரெண்டு காரியங்கள் மாறவே முடியாது.
2: Can you tell me which two things cannot change?
3: எந்த ரெண்டு காரியங்கள் மாற முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால?
2: The word cannot change.
3: வசனம் மாற முடியாது.
2: The word says what it says.
3: வசனம் என்ன சொல்கிறதோ அப்படிதான்
2: செய்யும். It doesn't say one thing today, another thing tomorrow.
3: இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லாது.
2: No, no, no, no. It says the same.
3: அதே காரியத்தை
2: it says it cleanses us from our sins, it means that.
3: பாவத்திலிருந்து நம்மை சுத்தம் பண்ணுகிறது என்றால் அப்படிதான்.
2: When it says it brings us near God, it means that.
3: தேவனுக்கு அருகே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதேதான்.
2: When it says it gives us boldness, it means that.
3: தைரியத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான்.
2: No change.
3: மாற்றமே கிடையாது அதுல.
2: If you live for another million years, there is no change.
3: இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மாற்றமே கிடையாது.
2: Even if heaven and earth shall pass away, the word of God shall not pass away.
3: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
2: The word is unchanging.
3: வசனம்
2: Amen.
3: Amen.
2: The word is unchanging.
3: வசனம் மாறாதது.
2: The blood is also unchanging in its power.
3: இரத்தம் கூட அதுடைய வல்லமையிலே மாறுதலே இல்லாதது.
2: Oh, the blood never loses its power.
3: இரத்தத்தின் வல்லமை குறைவதே கிடையாது.
2: 2000 years ago it was shed.
3: 2000 வருடங்களுக்கு முன்பதா அது சிந்தப்பட்டது.
2: Until today it has not diminished in its power even one little iota.
3: இதுவரைக்கும் கடுகளவு கூட அவருடைய வல்லமை குறையவே இல்லை.
2: It is the same blood.
3: அதே ரத்தம்தான்.
2: Same power.
3: அதே வல்லமை.
2: Still cleanses.
3: இன்னமும் நம்மை
2: கழுவுகிறது. Still gives boldness.
3: இன்னமும் தைரியத்தை கொடுக்கிறது.
2: The blood and the word never changes.
3: வசனமும் ரத்தமும் மாறுவதே இல்லை.
2: You know what changes?
3: மாறுவது எது தெரியுமா?
2: Our testimony.
3: நம்முடைய சாட்சி.
2: We say one thing today about this and we say another thing tomorrow.
3: ஒரு காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு ஒன்னு சொல்றோம், நாளைக்கு இன்னொன்னு சொல்றோம்.
2: Sunday is hallelujah and Monday is ayyo.
3: ஞாயிற்றுக்கிழமையானா அல்லேலூயா, திங்கட்கிழமையானா ஐயோ.
2: Tuesday God only knows what it's going to be.
3: செவ்வாய்க்கிழமை என்னன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும்.
2: Everything determines what we're going to say.
3: எல்லாமே நாம் என்ன சொல்ல போறோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்கு.
2: You see my friend, that is the thing that you have to watch out.
3: பாருங்க, இதை தான் நாம் கவனிக்க வேண்டும்.
2: I remember one time I was talking to a minister of the gospel.
3: எனக்கு ஞாபகம், ஒருமுறை ஒரு ஊழியக்காரரோட பேசிட்டு
2: இருந்தேன். Came with some lot of problems.
3: அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு
2: வந்து சொன்னாங்க. Talking about his problems.
3: அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசிக்கொண்டு
2: இருந்தோம். Telling him the word of God.
3: நான் தேவனுடைய வசனத்தை பத்தி
2: சொல்லி. Then you know what he did?
3: பிறகு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா?
2: He said for so many years I am suffering like this and so many years I am in this condition. Why is not God turning his face towards me?
3: நான் பல வருஷமாக இதே நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே, ஆண்டவர் ஏன் தம்முடைய முகத்தை என் பக்கமா திருப்புறது இல்ல அப்படினார்.
2: Sincerely I'm working, brother.
3: Romba unmaya uliyam seirene.
2: What he is saying is this, that he has been so sincere but God has not been so sincere.
3: Avan enna sollara?
2: He is better than God.
3: Na unmaya irukra, aandavar unmaya illa, aandavaroda na romba adhigam unmaya irukrenrar.
2: Why is God like this, brother?
3: ஏன் ஆண்டவர் இப்படி இருக்காரு?
2: 10 years I worked so hard.
3: 10 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு
2: But he has not showed me any favor.
3: ஆனா எனக்கு தயவே காண்பிக்கலையே.
2: You have to start from ABC now.
3: இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே வரணும். அவருக்கு
2: man doesn't understand the basic thing.
3: மனுஷனுக்கு அடிப்படை காரியங்களே தெரியல.
2: You see, God does not change.
3: தேவன் மாறுவதே இல்லை.
2: God's word does not change.
3: தேவனுடைய வசனமும் மாறுவதில்லை.
2: So what has changed?
3: ஆகவே மாறுனது எது?
2: The problem is not God and he's not looking and he's not doing. This man's problem.
3: ஏதோ தேவன் பார்க்கல, தேவன் தான் பிரச்சனைன்னு கிடையாது. பிரச்சனை இவர்தான்.
2: I had a terrible time trying to convince him of that.
3: பாருங்க, இவருக்கு இத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்.
2: He is very easily convinced that God has some flaws and he is not so faithful, but he is finding it very difficult to believe that he is unfaithful.
3: பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அவர்தான் உண்மை இல்லாம இருக்கறா, ஆனா நான் ரொம்ப உண்மையா இருக்கறேன். இத உறுதியா நம்புறாரு அவரு.
2: எல்லாரும் என்ன கை விட்டாலும் நான் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஊழிஞ்சேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே கை விட்டாலும் நான் அவருக்காக ஊழிஞ்சேன். ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாரு பாருங்க, எவ்வளவு மோசமா இருப்பாரு, ஆனா நான் எவ்வளவு பாருங்க பரிசுத்தவான், நான் எப்படி இருக்கேன். This is what surprises me about
3: him. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
2: I told him, no brother, God never lies.
3: நான் சொன்னா, இல்ல பிரதர், கர்த்தர் பொய் சொல்றதே கிடையாது.
2: When he says I will meet all your needs, he meets all your needs.
3: உங்க தேவையெல்லாம் சந்திப்பேன் சொன்னா கண்டிப்பா தேவையெல்லாம் சந்திப்பா.
2: When he says I'll never leave you, he'll never leave you.
3: நான் உங்களை கைவிட மாட்டேன் சொன்னா கைவிட மாட்டா.
2: Check what your problem is.
3: உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சோதித்து
2: பாருங்க. The line is wrong on your end.
3: உங்க பக்கத்துல தான் அது தப்பா இருக்கு. ஏதோ
2: God is clear.
3: தேவன் உள்ளதா.
2: He has said what he has said.
3: அவர் எனக்கு சொல்லி இருக்கறத அப்படியே
2: நடக்கும். He will do what he will do.
3: என்னது சொல்லி இருக்கறா அப்படியே செய்வார்.
2: You can never doubt it.
3: நீங்க அதை சந்தேகிக்கவே வேண்டாம்.
2: See, the problem with a lot of believers is they do a lot of things with the word of God.
3: நிறைய விசுவாசிகளோட பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்றாங்க.
2: But they won't take what the word says and make it their testimony.
3: ana vasanam enna solugiratho adai eduthu thammude saatchiyaga maatruvadhe kedaiyadhu.
2: They take it and kiss it.
3: Adai eduthu muttamiduvaanga.
2: They take it and put it in the best place in the house.
3: Veetliye nalla edathila bible kondu poi vechiruvaanga.
2: Put it under the pillow.
3: Thalaiyanavukku adiyila vechuvaanga.
2: While the bible is under the pillow with this big bible, they are still afraid.
3: Paranga ivlo periya bible thalaiyani keela vechinum bayam.
2: They hope that the bible will do something for them.
3: Bible edhaavadhu seiyunu or nambikai avangalukku.
2: Adha solla kaathu karpala verattidunga adhu pakkathiley vechikkanga. My friend, this is not for that use.
3: Nanbargale adarkaga idhu illa.
2: Not that kind of use.
3: அந்த மாதிரி பயன்படுத்தல.
2: Read it.
3: வாசிங்க.
2: Know the truth.
3: சத்தியத்தை அறிந்து
2: கொள். May the truth set you free.
3: சத்தியம் உங்களை விடுவிக்கட்டும்.
2: Let it go into your heart.
3: அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள செல்ல.
2: Believe it.
3: இதை விசுவாசி.
2: Speak it.
3: அதை பேசுங்கள்.
2: Speak what the blood has done for you.
3: இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை பேசுங்கள்.
2: Don't speak what you imagine, speak what the word says the blood has done.
3: நீங்கள் கற்பனை செய்து பேசவேண்டாம், இரத்தம் என்ன செய்திருக்கேன்னு வசனம் சொல்லுகிறதோ அதை பேசுங்கள்.
2: And that is what is faith.
3: அதுதான் விசுவாசம்.
2: That is what brings victory.
3: அதுதான் வெற்றியை கொண்டு வருகிறது.
2: This is the victory that the people of God must have.
3: தேவ ஜனங்கள் இந்த வெற்றியை தான் பெற வேண்டும்.
2: Shall we all stand together?
3: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
2: Run out of time.

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் பார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

அன்று தாவீது ராஜா யுத்தத்திற்கு போக முன்னால் ஆசாரியர்கள் ஜெபித்த ஜெபம்தான் சங்கீதம் 20. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார், வெற்றியையும் காண செய்தார்.

ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாகல, எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரே, ஆனால் வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர, ஓ ஹாலேலூயா, நம்மை அமைதியாய் உட்கார வைக்கவே மாட்டார்.

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கலாம். என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்கின எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று தள்ள மாட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய தாசன், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டேன். கர்த்தர்

தகப்பனே, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர், நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார். இன்னொரு வீசை கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 3 2021 வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 2 ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே. ஆனால் நான் நம்புறேன், எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 3 நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா, வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா என்ன தொட்டா நான் விழுந்துருவேன், என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை. எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து
கொள்ளுகிறேன், எனக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம். ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறதில்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்திலே கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்மை நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை, எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது, எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலம் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வருகிற ஆண்டில் நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க தான் ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே, ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம் அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ, இல்லையென்றால் சத்துருவோ உங்களோடு போராடுனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால், போராட பலன் தருகிறார். இரண்டாவது, நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ, அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா? ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்குற நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர் நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனால் வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்குமானால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டார், அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாரு. உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன் இந்த ஜபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேறு ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த ஊழிய இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றாரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிக்கவே முடியல.
சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன மூணு தரம் என்ன பண்ணுவ, மறுதளிப்ப. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நானல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக மூன்று தரம் மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படல. கடைசியில இவனை வந்து நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம என்ன தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலி மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2020 வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகத்துல இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன்.
ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே கோளையாய் இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, நீங்க இவ்வளோ தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது, இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போது நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோளை. அதை நான் அடிக்கடி சொல்கிறேன், வெறும் ஃபோன் செல்ஃபோன் வந்து என் வீட்டில் ஒரு ரூமில் அடிச்சிட்டு இருந்தா அந்த செல்ஃபோனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்ஃபோன் அடிக்கும் போதே நெஞ்சு படப்படப்படப்படன்னு அடிக்கும், யார் கால் பண்ண போகிறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோளையாக இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோளையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும். இந்த இந்த காரியத்தை எல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கிற வார்த்தை, கவுனிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம், நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 19 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. ஸோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான்.
வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி ஒரு அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, என் ஜீவனை இந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. வேதம் சொல்லுகிறது முதலாவது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய வசனமும் பரிசுத்தாவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறாரு. அப்படி இவனுக்கு ஒன்று முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சோர்வனுடைய உச்ச கட்டத்துல அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான். இரண்டாவது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலால் குளோடே ஓடும் போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல, நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹாலேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல, கர்த்தவங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கர்த்தவங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது, கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இப்போ அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்ன ார் இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது.
ஆமேன் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ளே இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனால் ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் மூணு நாள் அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாள், மூணு நாளைக்குள்ள ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கத்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கத்த தருவார். ஆமேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒரு வருஷமாக சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். பஸ் நீங்கள் மூணு நாள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரில. நான்லாம் ஆறு மாதமாக ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்குறேன். நான் சரியாக வாழ்ந்து ஒரு வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கத்தை தரப்போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16 அதிகாரத்திலே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 வாசிக்கலாமா? 28 வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்கு கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார், ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்க கூடிய அபிஷேகம் அதில் இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பலன் மூன்றாவது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய அபிஷேகத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான், கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூன்றாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021 கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும்,
கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பாய்ந்த இடத்துல வந்திருக்கிறேன்,

இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலால் வந்து, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனையை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன் நான். அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவோம்ப்பா, பயங்கரமாக சவால் விட்டேன். ஆனால் அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தொற்றுச்சு வந்து என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்துது அதில் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் அதில் இல்லை, ஆண்டவர் என்னை வேற பாதையில் தான் வச்சிருக்கிறாரு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில் ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என்னால் முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த விஷயத்திலிருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடின கர்த்தர் சமூகத்துல கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக ஊழியக்காரனா நின்றுக்கவே முடியாது. என்னுடைய பாதை, என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க, என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தைய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்லை, நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்தில் ஏன் பலத்தில் நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா, யாருடைய பலத்தால் தான் நான் போக விரும்புகிறேன், எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம் அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும், நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும். ஆண்டவரே வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத, நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடர்றதுக்கு கர்த்தர் பலன் தரும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க, ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேர்
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹாலேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

வருவதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்கள் நம்புகிறோம். நானும் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் மகிமை உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்கள் திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்கிட்ட கேட்டுட்டே தான்ப்பா இருக்கோம். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும். ஆண்டவரே, இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும். ஆண்டவரே, இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினா அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில் உங்களை நோக்கி நாங்கள் வரும்போது உங்கள் பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமாக எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்கள் பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது.

மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு சகோதரி சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த மாபெரும் அற்புதத்தை சாட்சியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சாட்சியத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த சாட்சியம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பி விசுவாசத்துடன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாட்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் 41:52 52 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு என்கிற பக்தர் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, என் இருதயத்திற்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிறுமையிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை கண்டவராய், எந்த தேசத்தில் நான் வேதனைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டு வேதனைகளை அனுபவித்தேனோ, அதே தேசத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என் சிறுமைகளை கண்ட தேவன், என் வேதனைகளை கண்ட தேவன் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்ற வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவர் தாமே தம்முடைய இரக்கங்களினால் எங்கள் குடும்பத்தை ரட்சித்தார். அதை நான் உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பூர்வீகமாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசு என்றால் யார் என்று கூட தெரியாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிறந்தது எல்லாமே தூத்துக்குடி பகுதியில் அருகாமையில் விளாத்திகுளம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு அருகாமையில சின்னூர் என்று சொல்லுகிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல தான் என் அன்பு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோம். அந்த இடத்துல தான் நான் சின்ன குழந்தையா இருக்கிற வேளையிலே எங்க அப்பா அம்மா நாங்கள் சின்ன வயதுல இருக்கிற நேரத்திலேயே ஆந்திரா பகுதியில வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு பகுதியிலிருந்து விளாத்திகுளத்திலிருந்து நாங்கள் ஆந்திரா பகுதிக்காக எங்க அப்பா அம்மா அவங்க எங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ஆந்திரா பகுதியிலே காளஹஸ்திரி என்ற பகுதி பக்கத்துல ஒரு கிராமத்துல வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்று யார் என்று தெரியாது ஒரு இந்து குடும்பம் வியாபாரத்திற்காக ஆந்திரா பகுதிக்காக நாங்க வந்தோம். சிறிய வயது முதல் கொண்டு அந்த ஆந்திரா பகுதியில தான் நான் படித்தேன். அங்கதான் நான் வளர்க்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவோ ஆசையோடு எதிர்பார்ப்போடு ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். இந்த சிறிய வியாபாரம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. அந்த வியாபாரம் பழகி பெருகி நன்றாக ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. நன்றாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் எங்க அப்பா. அந்த நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரம் பெருகியதோ, பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகி கொண்டிருந்ததோ, அதே போல எங்க அப்பாவுக்கும் நண்பர்களும் கூட பெருகினார்கள். இந்த நண்பர்கள் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலே அவரை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியாகவே உலகத்திற்கு நேராக பாவ வழக்கங்களுக்கு நேராக அவரை வழி நடத்தினார்கள். இதனால எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கெட்ட வழக்கங்கள் பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. இது நிமித்தமாக எங்க அப்பா பலவிதமான பாவங்கள், அதுல விசேஷமாக குடி அடிமைத்தனம், இது வேதனையான காரியம். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நண்பர்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கத்திற்கு அடிமையான எங்க தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் பயங்கரமான அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டவராய் பயங்கரமான நெருக்கத்தில் உண்டாக்கப்பட்டது எங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா எவ்வளவு எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் சரி, அந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு குடிக்கு எல்லாமே இழந்து போகிற நிலைமை. பணத்தை எல்லாம் விருதாவாக்கி விட்டார், பணம் எல்லாம் செலவழித்து விடுவார். குடி அடிமைத்தனம், ஒரு பக்கம் பலவிதமான பாவ காரியங்கள் என் அப்பாவுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. எங்க குடும்பமே நடு தெருவுக்கு வர வேண்டிய சூழலாக்கப்பட்டது. ஒரு பக்கம் நன்றாயிருந்த வியாபாரம், ஒரு பக்கம் நன்றாயிருந்த குடும்பம், கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. என்ன செய்வது தெரியாத அளவுக்கு நொறுக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பாவுடைய காரியங்களை நினைத்து குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் துக்கம். என் தாயார் வேதனைப்பட்டு அழுது புலம்புவார்கள். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்க அப்பாவுடைய எல்லா அந்த சூழ்நிலைகளை
கண்டு ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்திலும் சமாதானம் கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. எங்க அப்பா இரவும் பகலும் குடித்து கிடப்பாரு. ஒவ்வொரு நாட்களிலும் ஏழு நாள் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாரு. சில நாட்கள் பத்து நாள் வெளியிலேயே இருப்பார், குடிச்சு குடிச்சு வெளியில தான் இருப்பாரு. சில நாட்கள் நானும் எங்க அண்ணனும் தான் எங்க அப்பாவை தூக்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட நிலைமை குடி அடிமைத்தனம். எங்க அப்பாவுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கினதுனால வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், குடும்பமே சின்ன பின்னமாக்கப்பட்டது. இனி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி கிடையாது. வாலிப வயதுக்கு வந்த நாங்க இதெல்லாம் கண்கூடியாய் பார்த்து கொண்டு ஒரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா இரவும் பகலும் குடிப்பதினால தூக்கம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் சண்டைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இதெல்லாம் கண்கூடியாய் பார்க்கும் பொழுது எங்க உள்ளத்துல பல நிம்மதிக்காக ஏங்கி தவித்தோம், உலகத்தை நோக்கி நாங்களும் போக ஆரம்பித்தோம். இதனால வாலிப நாட்கள் எங்க வாழ்க்கையும் கூட பல பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய பாவ அடிமைத்தனம், ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனையான அந்த பாவங்களுக்கு சிக்குண்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட சூழ்நிலை, மற்றொரு பக்கம் இதெல்லாம் கண்ட எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்களும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக சில பாவங்கள் அடிமைப்பட்டு நாங்களும் சின்னாபின்னமாக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையே தொலைந்து போன நிலைமை குடி அடிமைத்தனம். இந்த வாழ்க்கை நடி ரோடுக்கு கொண்டு வந்தது, கடன் பிரச்சனை பெரிதாக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை. ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. இனி பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது, என்ன செய்வதோ தெரியாது, எப்படி வாழ முடியும் என்று சொல்லி கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலை எங்க தகப்பனார் நினைத்தாரு, ஐயோ நானும் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டு குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு எல்லாமே இழந்து தெருவில் நிற்கிறேன். என் நிமித்தமாக என் பிள்ளைகளும் இன்றைக்கு நடு தெருவில் இருக்கிறாங்க, பல பாவங்களுக்கு அவங்களும் அடிமையாக்கப்பட்டார்கள். ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் கெட்டு போயும் என் பிள்ளைங்களும் கெட்டு போய் என்னுடைய குடும்பமே சின்ன பின்னமாக்கப்பட்டதே என்று சொல்லி ஒரு நாள் என் தாயாரிடத்தில் சொன்னார், இனி எப்படி நாம் இந்த இடத்துல நாம் வாழ முடியும்? ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, மற்றொரு பக்கம் என் தகப்பனாருடைய பயங்கரமான குடி பழக்கத்தினாலே அவரும் மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை, மற்றொரு பக்கம் பிள்ளைகளாக நாங்களும் வேதனையான பாவத்திற்கான சூழலுக்கு ஆக்கப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையிலே என் தாய் தகப்பனார் மிகவும் வேதனை அடைந்தார்கள். ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனை, அடிமைத்தனம், பாவத்தில் சிக்குண்டவராய் எல்லாமே இழந்து போன நிலைமை, மற்றொரு பக்கம் பிள்ளைகள் நாங்களும் பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாக்கப்படுகிற சூழல்களை கண்டு என் தாயுடைய உள்ளமே உடைக்கப்பட்டது. வேண்டாம், இந்த பகுதியே நமக்கு வேண்டாம், இந்த ஆந்திரா பகுதியே நமக்கு வேண்டாம், இதை விட்டுவிட்டு நாம் திரும்பவும் நாம் தமிழ்நாடுக்கே போய்விடலாம், இந்த தமிழ்நாடு பகுதியில திரும்பமா ஏதாகிலும் ஒரு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், ஏதாகிலும் ஒரு சிறிய வியாபாரத்தை செய்து வேலைகளை செய்து கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆந்திரா பகுதியில எங்களுக்கு இருந்ததான எல்லா நிலங்களையும் கூட யாருக்குமே தெரியாமல், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எப்படி இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் அங்க இருக்கிறதான நிலங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அங்கிருந்து நாங்கள் திரும்பமாக தமிழ்நாடு பகுதிக்கு போய்விட்டோம். அந்த பகுதியிலே வேதனையோடு கண்ணீரோடு ஒரு புதிய வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். எப்படியாகலாம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் போல நாமளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாதரப்பாக்கம் என்கிற பகுதியிலே திரும்பமாக ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தின் மூலமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை தொடங்கினோம். ஆனால் அந்த வியாபாரம் கொஞ்ச நாட்கள் நன்றாக தான் இருந்தது, ஆனால் எங்க குடும்பத்திற்கு மேல் இருந்த பயங்கரமான கொடூரமான பயங்கரமான சாபம், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த தரித்திரம், எங்கள் குடும்பத்தின் மேல் இருந்த வேதனையான துன்பமான காரியங்கள், எங்களை பின்தொடர்ந்த வேதனையான காரியங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் துருமமாக அமைக்கி போட்டது. துருமமாக அதே பழைய வாழ்க்கை, எங்க அப்பா துருமமாய் அதே அடிமைத்தனம், அதே குடி பழக்கங்கள், அதே வேதனையான காரியங்கள். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் நாங்களும் அதே போல மாற்றப்பட்டோம், ஒரு பக்கம் தாய் தகப்பன் வேதனையோடு சகிக்க முடியாத நிலைமையில மாற்றப்பட்டோம். இனி எப்படி வாழ முடியும்? இனி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தரித்திரம் எங்க வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின் வாழ்க்கை, ஒரு பக்கம் தரித்திரம் எங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின்தொடர்ந்தது. எங்க வாழ்க்கையில கண்ணீரும் துக்கமும் பள்ளத்தாக்கும், வேதனைக்கு மேல் வேதனைகள் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டுமே தெரியவில்லை. வியாபாரம் எல்லாம் விழுந்து போச்சு. மாதரப்பாக்கத்துல அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு ஆரம்பிக்கிற அந்த வியாபாரம் கூட
எல்லாமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆளுக்கு ஆள் கஷ்டப்பட்டோம், என்னென்ன வியாபாரம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஆனாலும் நிம்மதி கிடையாது. ஆனாலும் இந்த பாவம், பயங்கரமான சாபம், பயங்கரமான தரித்திரம், இந்த வேதனை எங்களை பின்தொடர்ந்த, இந்த வேதனை, இந்த இருள் எங்க வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இதனால ஒரு நாளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஆக்கப்பட்டது. எனக்கு சிறிய வயது முதல் கொண்டு தெய்வ பக்தி அதிகமாக இருந்தது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்காய் செல்லுவேன், ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று அங்க இருக்கிறதான குருக்களை கேட்பேன், ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, வருஷ காலமாய் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த பயங்கரமான தரித்திரம், வேதனைகள், பாடுகள் என்று சொல்லி அவர்களிடத்து நான் புலம்ப ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த குருக்கள் சொன்னாங்க, உங்க குடும்பத்திற்கு, உங்க வீட்டிற்கு சனிக்கிரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சனிக்கிரகத்திலிருந்து உங்களை நீங்க விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் நீ சனிக்கிரகங்களை சுற்றிப்பார் என்று சொல்லி அவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. சிறிய வயது முதல் கொண்டு எனக்கு ரொம்ப பக்தி அதிகம். அதனால் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டு, எப்படியாக எங்க குடும்பத்திற்கு ஒரு விடுதலை வேண்டுமே, எப்படியாக எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆக்கப்படணுமே, எப்படி இருந்தாலும் சரி இந்த வறுமை, வேதனை, தரித்திரம், சமாதானம் இல்லாத நிலைமைகள் இதை மாற்றப்பட வேண்டுமே, நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்கிற ஏக்கத்தோடு, தாகத்துடன் என் அன்புக்குரியவர்களே, ஏறக்குரிய 2.5 வருஷ காலங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த சனிக்கிரகங்களும் சுற்றி பார்த்தேன், பல கோயில்களுக்கு சுற்றி பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்த்தேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, ஆனாலும் ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில சோதனை மேல சோதனை தாங்க முடியாத சூழ்நிலை, இனிமேல் வாழ முடியாத அளவுக்கு நொறுக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் வேதனையோடு இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அகப்பட்டிருந்த பொழுது எங்க சொந்த அத்தை அவர்கள் அந்த பகுதியில் அப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எங்களை தேடி வந்தார்கள், எங்கள் சூழ்நிலை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் எங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லி எங்க சூழ்நிலைகளை கண்டும் எங்களுடைய நிலைமையை பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அழைக்க வந்த எங்களுடைய அத்தை அவர்கள் சில பஸ் பேர் கூட, பஸ்ஸுக்கு செலவாகுகிற எல்லா பணத்தை கூட அவங்க தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து, அப்பாவிடத்துல பணத்தை கொடுத்து எப்படியாகிலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஒரு பக்கம் அத்தை அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, போகணுமே என்று சொல்லி எங்க அப்பா அம்மா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்களே பஸ் பேர் எல்லாம் கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமா போக வேண்டும் அல்லவா என்று சொல்லி, எப்படி நாம் வெறுமையா போகலாம் என்று சொல்லி, அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கி, அந்த நகை கடையில இருந்து ஒரு சில நகையெல்லாம் வாங்கி, என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக அனுப்பினோம். என் அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக எங்க அப்பா அம்மா தங்கச்சி அந்த ஃபங்க்ஷனுக்காக ஆந்திரா பகுதிக்கு சென்றார்கள். சந்தோஷமாய் சென்ற அவர்கள் காளஹஸ்தி பகுதியிலே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாங்க. அவ்வளவுதான், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் பொழுதே பஸ் ஸ்டாண்ட்லயே ரெடியா இருக்கிறாங்க கடன்காரங்க, கடன் கொடுத்தவங்க. நாங்க ஏற்கனவே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடன் பட்டிருந்த அந்த கடன்காரங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஏண்டா இங்க கடனெல்லாம் செய்து விட்டு நீ எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டா எப்படி, திரும்பி நீ தமிழ்நாடு போய் விட்டா எப்படி, இங்க கடனை தீர்த்தாதான் நான் இங்கிருந்து அனுப்ப வேண்டும்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேண்டுமோ புரியல, எங்க அப்பா பல காரியங்கள் சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்க நம்பல. என்ன செய்வது, எதுவுமே வழி கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, என் தங்கச்சி அப்பதான் வயசுக்கு வந்திருக்கிறது, என் தங்கச்சியுடைய கழுத்துல இருக்கிறதையும் காதல இருக்கிறதையும் மூக்குத்தியோட கூட எல்லாமே பிடுங்கிட்டு கடங்காரன் கையில கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்க காதல இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இழந்த நிலைமை. ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே அவமானம், பஸ் ஸ்டாண்ட்லயே வேதனையான சூழ்நிலை, என்ன செய்வது தெரியல. இந்த வேதனையில இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆக வேண்டுமே என்று சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. என் அன்புக்குரியவர்களே, கடன்காரர்கள் எங்க அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க என்று கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடித்து இந்த கடன் கேட்டதினால இன்னைக்கு இருக்கிறதையும் இழந்து போனத நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா அம்மா அவங்க போனாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, எல்லா சொந்தக்காரங்க, எல்லா பணக்காரர்கள். அதனால அந்த இடத்துக்கு போன எங்க அப்பா அம்மா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை,
ஒன்றுமே இல்லாத பரிதாபமான நிலைமை, ஒரு பக்கம் வேதனையான அவமானமான சூழ்நிலை. எங்க அப்பாவால தாங்க முடியாம இன்னும் அதிகமாக குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷன்ல இன்னும் குடி போதையில இருந்து வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எங்க சொந்தக்காரர்களிலே விசேஷமாக அநேக சொந்தக்காரர்கள் எங்க அப்பாவிடத்துல சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, எல்லாமே இழந்து போயிருக்கிறியே, உன்னுடைய குடி பழக்கம், உன்னோட குடி அடிமைத்தனம் இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒன்றுமில்லாத அளவுக்கு ஆக்கப்பட்டாயே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கழுத்துல காதல ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்து எல்லாம் பிழத்துக்கு என்ன பிரயோஜனம், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா, இனி நீ சாகலாம் அல்லவா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட எங்கேயாவது நீ குடும்பமாய் சாகலாம் அல்லவா என்று சொல்லி எங்க அப்பாவை திட்டுன திட்டு, எங்க அப்பாவை பேசின வார்த்தைகள், ஒரு பக்கம் எங்க அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா குடி போதையில விழுந்து கிடக்கிறாரு, என்ன செய்வதோ தெரியல, அந்த இரவு முழுவதும் தூக்கமே கிடையாது எங்க தாய்க்கு. உடனே காலையில எழுந்தார்கள், அப்பாவை கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாங்க, தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு எல்லாம் குடும்பமோடு வேதனைப்பட்டோம், இனி எப்படி நாம் வாழ முடியும், எல்லாமே இழந்து போயிட்டோம், கடன் மேல கடனாக்கப்பட்டோம், இனி நம்மால வாழ முடியுமா, சொந்தக்காரர்கள் நடுவில் அவமானமாக்கப்பட்டோம், எல்லாம் பந்துக்கள் நடுவில் தள்ளப்பட்டோம், பரிகாசம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, எல்லாமே இழந்து போன வாழ்க்கை, இனி எப்படி நாம் வாழ்வது, இனி அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொல்லி துடித்து துடித்து வேதனையோடு கண்ணீரோடு ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஒரு பக்கம் நாளை தினத்திற்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் எங்க நிலைமை, என்ன செய்வது தெரியாது, எப்படி வாழ்வது தெரியாது, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு 9:30 இருக்கும், இனி சாப்பாட்டுக்கு வாழ முடியாத அளவுக்கு, சாப்பாடுக்கு கூட இவ்வளவு இல்லாத அளவுக்கு நாம் எப்படி வாழ முடியும், இனி வேண்டாம் இந்த உலகத்திற்கு, இந்த வேண்டாம் இந்த உலகமே, நான் இப்பொழுது போய் கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வரேன், இந்த விஷ பாட்டில வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாட்டுல கலக்கி நம் வீட்டில் இருக்கிற 5 பேரும் சாப்பிட்டு ஒரே நாள் மறித்திடலாமே, ஒரே நாள் செத்துட்டா நல்லா இருக்குமே, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, வேண்டாம் என்று சொல்லி என் அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க, எல்லாரால தள்ளப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், சாப்பிடறதுக்கு வரி இல்லை, வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், இனி வாழ முடியாது இந்த உலகத்துல, நாம் ஏன் வாழணும், வேண்டாங்க செத்துடலாம், நீங்க போய் கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்படியே சாப்பாட்டுல கலந்து 5 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் தங்கச்சி சொன்னோம், செத்துடலாம்ப்பா, வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பான்னு சொல்லி வாழ்க்கையில வெறுத்த நிலைமை, வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில புலம்பட நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா எழுந்து நிக்கிறாரு, விஷத்தை வாங்குவதற்காக வெளியில போறாரு. அந்த நேரத்துல எங்க அண்ணன் போய் அப்பா விடத்துல சொல்றாங்க, அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா என்று சொல்லி எங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, அண்ணன் சொல்லி கதறான், வேண்டாம்ப்பா நம்ம சாகக்கூடாது என்று சொல்லி, நாங்க 4 பேரும் சொல்றோம் செத்துடலாம் அப்படின்னு, ஆனா எங்க அண்ணன் மட்டும் சொல்றான், வேண்டாம்ப்பா சாக வேண்டாம்ப்பா, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை வாழ வைக்க ஒரு தெய்வம் என்று சொல்லி எங்க அண்ணன் அப்பாதான் இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தினான். என் அன்புக்குரியவர்களே, எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி 4 மாதங்களாக சத்திவீடு பகுதியில ஜெயதாஸ் என்கிற ஒரு சகோதரன், அவர் டேப் ரிகார்டும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த ரிப்பேர் பண்றதை கற்றுக்கொள்வதற்காக எங்க அண்ணன் 4 மாசமா அவர் இடத்துல போயிட்டு கற்றுக்கொள்றதுக்காக போய் கற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அந்த சகோதரன், ஜெயதாஸ் என்கிற அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்துவர், கிறிஸ்துவராய் இருந்தபடினாலே இந்த சூழ்நிலைகளை அவர் பார்த்தவராய் எங்க அண்ணன் இடத்துல சொன்னார், உங்க குடும்ப நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்க

விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் அன்னைக்கு சாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்த எங்க குடும்பத்துல எங்க அப்பாவின் இடத்துல எங்க அண்ணா தடுத்து நிறுத்தினான். வேண்டாம் அப்பா, நாம் சாக கூடாது, நம்மை வாழ வைக்க இயேசு உண்டு, கட்டாயமா வாழ வைப்பார் என்று சொல்லி எங்கள் அண்ணன் எங்க அப்பாவிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நான் சொன்னேன், ஏன் ஒரு புதிய கடவுளை இப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு எவ்வளவு பக்தியுள்ள வைராக்கியம் உள்ளவன் நான், எத்தனையோ நாட்கள் கோயிலுக்கு சென்று எத்தனையோ நாட்கள் எத்தனை பூஜைகள் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமும் ஓயவில்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய கடவுளை குறித்து அறிமுகப்படுத்துகிறாயே, வேண்டாம் என்று நானும் சொன்னேன். ஆனால் எங்க அண்ணன் சொன்னான், இல்லப்பா, ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை மட்டும் இயேசுக்கு இடம் கொடுத்து பார்க்கலாமே, இயேசுவை நம்பி பார்க்கலாமே, கட்டாயமா அப்பா இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அன்னைக்கு சாக வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொண்டிருந்த எங்க வாழ்க்கையில எங்க அண்ணன் எப்படி ஆகிலும் எங்களை தடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தடுத்தினான். அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க சூழ்நிலையிலே, அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க குடும்பத்தை எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான். இயேசு வாழ வைப்பார் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி அடுத்த நாள் எங்க அண்ணன் ஒரு சில தேவ மனிதர்களை வீட்டுக்கு கூட்டு வந்தார். அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பத்தி எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வெளியில இருக்கிறோம், உங்க பேசுறாங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உலகத்தில் உங்களை யார் தள்ளினாலும் இயேசு உங்களை தள்ளாதவர், நிச்சயமா உங்க நிலைமைகளை கண்டவர், அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவித்து ஏறக்குறைய 15 நிமிடங்கள் ஜெபித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்து விட்டு கடைசியாக போகும்பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்துதான் ஆகுவார், நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி போய்விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, ரெண்டே ரெண்டு நாட்கள் இன்னைக்கோ ஏறக்குரிய 2.5 வருஷம் முன்பாக 2000 ரூபாய் சீட்டு ஒன்று போட்டிருந்தோம். அந்த சீட்டில் அவர் அந்த 2000 ரூபாய் சீட்டை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி 2.5 வருஷமாக தராமே விட்டார். 2.5 வருஷமாக தராத இருந்த அவர் எப்போ ஜெபிச்சு போனாங்களோ 2 நாளுக்கு பிறகு அவங்களாகவே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த அந்த 2000 ரூபாய் சீட்டில் 200 ரூபாய் பேட்டா போக 1800 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்படி ஆச்சரியம், ஒண்ணுமே இல்லாத எங்க வாழ்க்கையில 1800 ரூபாய் அவங்க கொடுத்தது பார்த்து ஆச்சரியமா இருந்தது. நாங்க நினைச்சோம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தோம். ஆனா எங்க அண்ணன் சொன்னா, 1800 ரூபாவை நாம் வியாபாரத்தை செய்ய வேண்டும், இது இயேசப்பா கொடுத்த அற்புதம், இந்த அற்புதத்தை இயேசு கட்டாயமா ஆசீர்வதிப்பார், நான் நம்பின இயேசு நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தான். உடனே எங்க அப்பா சொன்னார், 1800 ரூபாயில நம்ம என்ன வியாபாரம் செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனா எங்க அண்ணன் சொன்ன, இல்லப்பா, என் அப்பா இயேசப்பா பத்தி எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவார் என்று சொல்லி நம்பிக்கையா சொல்லுகிறார். உடனே தமிழ்நாடு பகுதியில மாதரப்பாக்கத்தில் இருந்த எங்க வாழ்க்கையை, வறுமை வேதனைப்பட்ட எங்க வாழ்க்கை திருமமாக எங்க ஆந்திர பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லி எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக திருமமாக 1800 ரூபாய் வைத்துக் கொண்டு, எங்க சொத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது, அந்த ஓட்ட சைக்கிள் எல்லா பொருட்களும் கட்டி தமிழ்நாடு பகுதியிலிருந்து ஆந்திரா பகுதிக்கு வந்தோம். என் அன்புக்குரியவர்களே, சத்துவேடு பகுதியிலே வெறும் 1800 ரூபாய்க்கு அங்க வந்தோம். அந்த இடத்திற்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்காக பார்த்தோம். வாடகைக்காக பார்த்த பொழுது அந்த வீட்டுடைய எஜமானர் சொன்னார், 300 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டார். உடனே 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம். போக 1500 ரூபாய் இருக்கு. வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு தேவையான அன்றைக்கு சாப்பிட வேண்டிய காரியங்களுக்காக 100 ரூபாய் செலவாயிற்று, மிச்சம் மீதி 1400 ரூபாய். இந்த 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு எங்க அண்ணன் ஜெபிக்கிறான், முழங்கால் படிட்டு ஜெபிச்சு, ஏசப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே தொலைந்து போய், லட்சங்கள் லட்சங்கள் வியாபாரம் செய்து எல்லாமே இழந்து போய், இப்ப நடு தெரியல வேதனையோடு இருக்கிறோம், இப்ப எங்க கிட்ட இருக்கிறது வெறும் 1400 ரூபாய் மட்டும்தான், இதை நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1400 ரூபாய் எடுத்துக்கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் பருப்பு எண்ணெய் எல்லாம் பொருட்களிலும் எல்லாவற்றையும் 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கைப்பையில மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நினைச்சோம் இது வீட்டுக்கு தேவையான பொருள் எப்படின்னு சொல்லி. ஆனா என்ன என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த சின்ன வீட்டுக்குள்ள சின்ன அறைகள் எல்லாம் செட் பண்ணி அந்த 1400 ரூபாய்க்கு வாங்கின எல்லா பொருட்களிலும் எல்லாம் பாதி 1/2 கிலோ 1/2 கிலோ எண்ணெய் பருப்பு அவ்வளவுதான் எல்லாமே.

ஊழியர்களை செட் பண்ணான். செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபிக்க வைத்தான். எல்லாம் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எங்க அண்ணன் புலம்பி புலம்பி ஜெபிக்கிறான், ஆண்டவரே வெறும் 1400 ரூபாயில ஒரு சிறிய கடை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது ஒரு சிறிய கடை மாதிரி கூட இருக்காது பார்ப்பதற்கு. அவ்வளவு 1400 ரூபாயில என்ன வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1400 ரூபாயில சின்ன கடையை வைத்து ஜெபிக்கிறாங்க. அண்ணன் ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, நீங்க தான் எனக்கு எங்களுக்கு வழிகாட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பெல்லாம் எனக்கு இயேசுவை பத்தி கொஞ்சம் கூட விசுவாசம் கிடையாது. வெளியில நின்று நான் பரிகாசமா எங்க அண்ணனை பார்த்து சிரிச்சேன். பைத்தியக்காரனே, லட்சக்கணக்கில் வியாபாரங்கள் பண்ணியும் இன்னைக்கு நடு தெருவில் இருக்கிறோம். 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு இது ஒரு கடையா, இது ஒரு வியாபாரமா? இந்த வியாபாரத்தை எந்த கடவுள் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம குடும்பம் இனிமேல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி வெளியில நின்று பரிகாசமாய் பேசினேன் நான். என் அன்புக்குரியவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வெறும் 1400 ரூபாயிலே ஒரு சாதாரணமாய் சிறிய கடையாய், ஒரு சிறிய கடையாய் வைத்து எங்க அண்ணன் கண்ணீரோடு புலம்பி ஜெபித்து ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வியாபாரத்தை இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே, அதே சத்துவீடு பகுதியிலே என் அப்பன் இயேசு பல லட்சங்களுக்கு ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட மகா வல்லமையுள்ள தேவனை தான் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அன்புக்கு நான் பரிகாசமாய் பேசினேன் எங்க அண்ணனை, எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதே பரிகாசம் படின என்னைத்தான் அவருடைய ஊழியத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார், அபிஷேகித்தார். அவர் ஊழியத்திற்காக இன்றைக்கு அனுப்பி பல இடங்களில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாய் தொடங்கப்பட்ட எங்க வாழ்க்கையை, சாதாரணமாக துளிர்க்கப்பட்ட எங்க வாழ்க்கையை எங்க அப்பா இயேசப்பா கண்டாரு. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்தோம், இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி புலம்பினோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்தவோ, நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தவோ யாரும் முடியவில்லை, ஒருவரும் கிட்டமும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்தார். என் அப்பன் இயேசு எங்க வாழ்க்கையை மாற்றினார். என் அப்பன் இயேசுங்கள் கண்ணீரை மாற்றினார். இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அற்புதமான சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அதற்காகத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தையின் இறுதிக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், யோசேப்பு சொல்லுகிறார், எந்த தேசத்தில் நான் சுரமைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் வாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, கண்ணீர் விட்டு புலம்பினேனோ, அதே தேசத்தில் தான் என் ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லி யோசேப்பு சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் எங்க வாழ்க்கையிலும், எந்த ஆந்திரா பகுதியில் நாங்கள் தோல்வி அடைந்தோமோ, எந்த ஆந்திரா பகுதியில் எங்க வாழ்க்கை இழந்தோமோ, அதே ஆந்திரா பகுதியில் என் அப்பன் இயேசு தோன்றின பின்பு, என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்த பின்பு எங்க வாழ்க்கையே மாற்றப்பட்டது, துளிக்கப்பட்டது. வாழ்க்கை மற்றொரு மகிமையான தோற்றத்திற்குள் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், மகிமையா என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நினைத்த எங்க வாழ்க்கையில் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் இயேசு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு இயேசு என்பது ஒரு கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி. ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் அல்ல, இயேசு என்று சொன்னால் வழிகாட்டுகிற நல்ல வழியானவர். என் அன்புக்குரியவர்களே, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார் ஐயா, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார். என் அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டோம். குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசியில் ரட்சிக்கப்பட்டது நான் தான், கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டது நான் தான். ரட்சிக்கப்பட்டு 1 வருஷ காலம் கூட ஆகலை, எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ தான் இயேசு எங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நடத்துகிற நாட்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருந்த நாட்கள், ஆனந்தமாக இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஏறக்குறைய 1 வருஷம் கூட ஆகலை, எங்க குடும்பத்திற்கு மற்றொரு சோதனை உண்டாக்கப்பட்டது. அதுதான் எங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர். இந்த பிரைன் டியூமர் என்கிற பயங்கரமான வியாதி எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல தள்ளிவிட்டது. வேதனையான சூழலில் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் எங்க அப்பா. ஏறக்குறைய 14 நாட்கள் 2 வாரங்களாக சென்னை பகுதியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆந்திரா பகுதியில் சின்ன கடையை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் அப்பா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு.
ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய நிலைமை மரணத்துக்கு ஏதுவாக வருது, என்ன செய்வதோ தெரியவில்லை. அண்ணன் நினைச்சாங்க இனி அப்பாவுக்கு பிழைக்கிற வாய்ப்பு இல்லை, இனி என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு நாள் எங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணினான். ஃபோன் பண்ணி என்னிடத்தில் சொன்னது ஒரே ஒரு காரியம், தம்பி இனிமேல் நமக்கு அப்பா இல்லை, சரீர பிரகாரம் அப்பா இனி இல்லை, அவர் எப்ப மறிப்பாரோ தெரியாது, ஆனால் பயப்படாமல் தைரியமாயிரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் இயேசு. சரீரப்பிரமான அப்பா நமக்கு மறித்து விட்டாலும் நம்மை உயிரோடு இருக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார், என்றென்றுக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். தைரியமாயிரு, அம்மா இடத்துல சொல்லு, அம்மாவுக்கு தைரியமாய் சொல்லு, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி சொல்லு, தைரியப்படுத்து என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பினான். ஃபோன் வைத்தேன், வீட்டுக்கு போனேன். அம்மா கேட்டாங்க, தம்பி அப்பாவுக்கு எப்படி இருக்காப்பா, எப்போ வர்றாங்களாம், நல்லாயிருச்சா, எப்போ வர்றாங்களாம் என்று சொல்லி கேட்டாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்றதுக்கு எனக்கு புரியல. வேதனையோடு நான் சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, ஏசப்பா கட்டாயமாக சுகமாக்கிடுவாரம்மா, ஒன்றும் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா, அடுத்த நாள் ஏறக்குரிய 10 மணி அளவில் ஆம்புலன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா போனமாய் வந்தார், ஒரு பக்கம் போனோம் வீட்டு முன்னாடி கிடக்கு, ஒரு பக்கம் குடும்பத்தில் எல்லாமே அப்பாவை இழந்த வேதனையில தவித்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாக நாங்கள், கணவனை இழந்த வேதனையில எங்கள் அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை ஆறுதல்படுத்தவோ, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தைரியப்படுத்தவோ யாரும் இல்லை. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் எங்களை பார்த்து வேதனையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க, பரிகாசமாய் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களை கேலி கிண்டல் பண்ணி, உங்களால தானே என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எங்க சொந்தக்காரர்களே எங்களை பார்த்து திட்ட ஆரம்பித்தார்கள், வேதனையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லு போனீங்க, அதனால தான் என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எல்லாமே திட்ட ஆரம்பித்தார்கள், அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் சொந்தக்காரர்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி அழுகு அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, மற்றொரு பக்கம் சொந்தக்காரர்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை. ஆகினும் எங்க இயேசுக்காக நாங்கள் நின்றோம், எங்க இயேசுக்காக நிற்க ஆரம்பித்தோம். என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்க உயிரத்தில் இந்த இயேசுங்களுக்கு இருக்கிறார், எங்க அப்பாவா இயேசுங்களுக்கு இருக்கிறார், போதும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமா எங்க அண்ணன் நின்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா, எங்க சொந்தக்காரர்களே எங்க அண்ணனுடைய ஷோட்டு பிடித்துக் கொண்டு எங்க அண்ணனை அடிச்சாங்க. இயேசு இயேசு என்று சொல்றாயே, இப்ப செத்து போனா கூட இயேசு என்று சொல்ல கல்லறை விட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் கணவனை இழந்த வேதனையில் என் தாய் துடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்க சொந்தக்காரர்கள் ஒருவரு கூட நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி தைரியம் சொன்னது கிடையாது, எல்லாமே சொன்னாங்க இயேசு இயேசுன்னு சொன்னீங்களே, இனிமேல் நீங்களாச்சு உங்க இயேசுவாச்சு, எப்படி அவங்களும் போங்க என்று சொல்லி எல்லாமே போய்விட்டாங்க. தனிமையாக்கப்பட்டோம், வெறுமையாக்கப்பட்டோம், தனிமையாக நிற்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் இல்லை, எங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு என் அன்புக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை எப்படி இனி நடத்த போகிறோம், இனி எப்படி நாம் வாழ போகிறோம், ஒரு பக்கம் கணவன் இல்லை, ஒரு பக்கம் சிறிய பிள்ளைகள், எப்படி நாம் இந்த பிள்ளைகளை வைத்து நாம் வாழ முடியும் என்று சொல்லி என் தாய் வேதனையோடு இருக்கிறாங்க, தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இனி இருக்குமா இருக்காதா, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அளவுக்கு ஆக்கப்பட்டது. ஏறக்குரிய 13 நாட்கள் அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஏறக்குரிய 3 மணி நேரமாயிருக்கும் சாயந்தரம். அந்த நேரத்தில்
என் உள்ளத்தில் ஒரு மிக பெரிதான பாரம். ஏ அப்பாவை குறித்து எண்ணத்துடன் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு துடிக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் என் உள்ளத்தில் துணிக்கிறது நான் கேட்டேன். இந்த சத்தம் திரும்ப திரும்பமாயின் துணிக்கிறது, என் அன்பு மகனே வா, கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி, நீ முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடு என்று சொல்லி, என்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு பக்கம் தகப்பன் இழந்த வேதனை, இந்த வேதனையோடு இருக்கிற நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்லை ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் முழங்கால் படியிட முடியாது என்று சொல்லி திரும்பமாய் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த சத்தம் என்னை விடலை. இல்லை, இப்போ முழங்கால் படியிடு என்று ஏறக்குரிய 30 நிமிடங்கள் என்னோட போராடி கொண்டிருக்கிற இந்த சத்தம், 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்க போகிறது, ஏதாக நடக்கட்டும் என்று சொல்லி இந்த சின்ன வீடு ஒரு மூலையில் முழங்கால் படியிட்டேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே 2 கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். கண்களை மூடுறது தான் இந்த இடத்துல தெய்வீக மகிமையை நான் கண்டேன், மகிமையின் பிரசன்னத்தை கண்டேன். என் வாழ்க்கையில எப்பவும் உணராத அளவுக்கு ஒரு மகிமை, இந்த பிரசன்னத்தை நான் என்றுக்கும் உணர முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை. இந்த மகிமை அப்படியே இறங்கி வருவதை நான் கண்டேன். இந்த பிரசன்னத்தை கண்டவுடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி உடனே என் இரு கைகளும் அப்படியே கட்டியாக பிடித்து கொண்டேன். என் கண்களை திறக்காதபடிக்கு அப்படியே மூடிக்கொண்டேன், கட்டியாய் மூடிக்கொண்டு அப்படியே மூடியிருக்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் மேலாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக நின்றதை நான் கண்டேன். மகிமையின் தோற்றத்திலே மகா பரிசுத்த தேவாதி தேவன் அவருடைய மகிமையான தோற்றத்துடன், அவர் வெண்மையான தோற்றத்துடன், மகா பரிசுத்தராக இயேசு எனக்கு முன்பாக நின்று அன்பின் பிரசன்னத்துடன், அன்பின் முகத்துடன் அவர் என்னோட பேச ஆரம்பித்தான். என் அன்பு மகனே, அப்பா இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே, அப்பா இழந்துட்டே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறியே, என் அன்பு மகனே, இன்று முதல் நான் உங்களுக்கு அப்பாவாய் இருக்க போகிறேன், இன்று முதல் நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன், உங்களை நடத்துவேன், உங்க காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக செய்வேன், எல்லாவற்றையும் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் நடத்துவேன் என்கிற இந்த மெல்லிய சத்தம் இன்றுக்கும் என் இருதயத்தில் துடிக்கிறதை நான் கேட்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம், அந்த ஆறுதலான சத்தம், அந்த ஆறுதலான தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே மகிழ்ச்சியாக்கியது. கொஞ்ச நிமிடங்கள் அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்படியே ஆண்டவரோட பிரசன்னத்தை நான் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முகமுகமாய் உடன்படிக்கை பண்ணி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஏறக்குரிய 21 ஆண்டுகள் என் அப்பாவுடைய கரம், இயேசு மகாராஜாவின் கரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவை காட்டிலும் அன்பு காட்டுகிறார், அப்பாவை காட்டிலும் மேலான அன்பு பாசம் வைத்து எங்களை வழி நடத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பின் தோற்றத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். எல்ரூயி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம், தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை கண்ட ஆண்டவர், எங்கள் சிறையிருப்பை கண்ட ஆண்டவர், வேதனையை கண்ட ஆண்டவர், எங்க சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர், அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இரவு ஏறக்குரிய 12.5 மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் துருமமாக முகமுகமாக பேச ஆரம்பித்தார். என் அன்பு மகனே, நான் உன்னை அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் தகப்பனார் இழந்த பொழுது, எல்லாரால கைவிட்ட பொழுது எவ்வளவு துடிதுடித்தாய், எவ்வளவு வேதனைப்பட்டாய், எல்லாரால தள்ளப்பட்ட சூழ்நிலை கண்டு எவ்வளவு வேதனைப்பட்டாய், அப்படிப்பட்ட வேதனையிலே நான் உன்னை தேடி வந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேனே, நான் உனக்கு தகப்பனாய் இருந்து வழிநடத்தினேனே. அதே போலத்தான் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள், வேதனையோடு ஆறுதல் இல்லாமல் துடிக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளினால இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் ஒரு பக்கம் பிசாசின் கட்டுகள் ஒரு பக்கம் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். என் ஜனங்கள் கண்ணீரோடு துடிக்கிறதை நான் பார்க்கிறேன், என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுவாயா? அவர்களுக்கு என் அன்பை பற்றி நீ சொல்லுவாயா? அவர்களுடைய கட்டுகளிலிருந்து நீ விடுவிப்பாயா?
அவர்களுக்காக நீ ஊழியம் செய்வாயா. பலருடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இனி வாழ்கிற வாழ்க்கை நீ உனக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழணும், என் ஜனங்களுக்காக வாழணும், என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீ வாழணும். அதுக்குத்தான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், அதுக்குத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் உள்ள எல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என் உள்ளமே என் நிலைமையில கிடையாது. ஏங்கி ஏங்கி ஏங்கி அழுத அழுது அழுது அழுது அழுது புலம்பன. அப்படியே அப்பா அவன் பாதத்துல கண்ணீர் விட்டேன். அப்பா மக்களுக்காக நான் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவேன். அப்பா மக்களுக்காக நான் போராடி ஜெபிக்கிறப்பா. நீர் கொடுத்த அழைப்பு, நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நான் செய்யற ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல பணிந்தேன். என் அன்புக்குரியவர்களே, அங்கிருந்து தோன்றியதுதான் எல்ரோய் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரீஸ். இந்த ஊழியம் தேவனுடைய கிருபையினால ஆந்திராவிலும் தமிழ்நாடு பகுதியிலும் பல தேசங்களிலும் தேவன் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக தேவனால் ஏற்படுத்த ஊழியம். இந்த ஊழியத்தினால தேவன் உங்க கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு சாதாரணமான வேலைக்காரன் நான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த அடிமையை கொண்டு அவர் சாட்சியின் மூலமாய் மகிமைப்பட்டிருப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்காக நிச்சயமாக நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். நீங்களும் எந்த ஜெப உதவியானாலும் சரி, உங்கள் பிரச்சனைகளானாலும் சரி, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கட்டாயமாக தெய்வ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எந்த ஒரு பெயர் புகழ் இல்லாமல், எந்த ஒரு பணத்தின் மேல் ஆசை இல்லாமல், தெய்வ ஊழியத்தை பாரத்துடன் கற்ப வேதனையுடன் தெய்வ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அந்நியர்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த சிறிய ஊழியத்திற்காக நீங்களும் செவியுங்கள். எங்களோட நோக்கம், எங்களுடைய பாரம் ஒன்று தான். கடைசி மூச்சு வரையும் என் ஆண்டவருக்காக உலகமெங்கிலும் தேவனோட நாமத்தை உயர்த்த வேண்டும். என் அப்பாவுடைய அன்பை உலகத்திற்கு நான் பரிசாற்ற வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தவர், எங்க வாழ்க்கையை மாற்றினவர். ஒன்றுக்கும் உதவாத குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை காண்கிறார். எல்ரோயாகிய இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை காண்கிறார். எல்ரோயா இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில பாடுபட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக தக்கப்படே எங்கள் பாவங்களை நிவர்த்தி ஆக்கும்படி, எங்களுக்கு நல் வழி காட்டும்படி, எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து நொறுக்கப்பட்ட நல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமேல நாமத்தினால இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஒரு கரத்தை வைக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் தகப்பனே, எங்க வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவர், குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்த அதே தேவன் இன்றுக்கும் அதே நிலைமையில வேதனையோடு என் ஜனங்கள் தவிக்கிறதை கர்த்தர் காண்கிறேரே. இப்பொழுது கரத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களை தேடி வந்த இயேசு, எங்கள் மேல் இரக்கம் காட்டிய இயேசு, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் தோன்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாமம் மகிமைப்படுத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவே நாமம் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகுவோம், நாங்கள் சிறுகுவோம். எஜமானரே, உடைய வேலைக்காரன் ஐயா, நீர் தந்த இந்த சின்ன வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு சொல்ல மறவாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க, சொல்லுங்க.

மனுஷன் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலை செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீ, அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவா. எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவா. நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி சரகாந்திர 13:13 வசனம் அவரோ என்றார். ஒரே மனமா இருக்கிறார், அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமா இருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யாரும்

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே கண்களை மூடி வாயை திறந்து சொல்லுங்கள்.

தலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகன் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டிஸப்பியர். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். உமக்கே, உமக்கே, உமக்கே, உமக்கே, இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் பலவீனம் அடைந்த எல்லா ஜாயின்ஸ், எவ்ரி ஜாயின்ஸ், ஒவ்வொரு ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாலிப பசங்களை, பெண்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்

கூட்டங்கள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்த பொழுது ஓரா மாராதியா தூரா மாரா ஸ்ரீதரா எப்படி பிரேங் கேக்கலாம் கிராதா மாதா தூரா.

மனதுருகம் தேவம், நீர் மனதுருகிறவர், நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை, மிகுந்த கிருபை.

இடிய சாந்தம், மன உருக்கம், உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர், உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை தரங்க, வாயை தரக்க தரக்க மலைகள் விலகட்டும், ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பச்சதலாக இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா, முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

0: இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than in the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory is moving in our midst.
0: Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful not to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed
0: us.
1: He lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise him,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship him,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his name,
0: கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name.
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: Church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே, மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when pastorma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: whoever looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: ஒரு தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: The great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை
1: தட்டி rejoice in him. Hallelujah.
0: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah.
1: Thank you, Lord.
0: Amen. Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை, வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength?
0: அதாவது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கு?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேர் சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கு?
1: How many of you taking victory against
0: the enemy? Hallelujah. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If we don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்சே. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்யுங்க? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சாதானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28
0: என்னிடத்தில்
1: learn from me.
0: என்ன பண்ணுங்க?
1: learn.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: நீ நாட் கோ டு எனி காலேஜ்.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he'll teach
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்.
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்.
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்.
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்.
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: whoever learn
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone, they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: many years ago one pregnant lady
0: பல மைல்கள்
1: many miles she swim and came to the
0: Hallelujah.
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்லுகிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the
0: suffering. கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: children. சித்திரவதை பண்ணுகிறார்கள்.
1: They are disturbing us.
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா.
1: She answered.
0: எனக்கு அப்பா இப்போ இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before I die
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
1: He made me to learn. நான்
0: மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it
0: na maatram and kadalla gudichiravittal
1: if I don't swim
0: naan panamai poi irundirpen
1: I'd have become
0: enai thurathikondu kayavargal vandargal
1: the thieves came behind
0: ana naan neechal adithukondu vanduvitten
1: I swam and came
0: eppadi ivlo belan vandhadu enakku theriyavilla
1: I don't know how did I get that strength
0: eppadi edhal idu mudindhadu enakku theriyavilla
1: I don't know how did I do that
0: endru aval vetriyin saatchiye solugiraar
1: she testified victoriously
0: arumiyana devundey pillaigale
1: dear children of God
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்
1: Why I'm saying this
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ
1: when she learned the swimming she got the victory
0: நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல
1: not just listen to the message and put the mark and go
0: hallelujah
1: hallelujah
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே
1: Dear children of God
0: இந்த காலவேளையில்
1: இன் திஸ் மார்னிங்
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா?
1: ஆர் யூ ரெடி டு லேர்ன்?
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: நாங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம்.
1: We have become the child of God.
0: நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
1: We are saved.
0: ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்.
1: We took baptism.
0: சபைக்கு வருகிறோம்.
1: We come to church.
0: பரிசுத்தாவியை பெற்று விட்டோம்.
1: Received the Holy Spirit.
0: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
1: What should we need?
0: என்று சிலர் கேட்கலாம்.
1: Some may ask.
0: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
1: You may do ministry.
0: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
1: You may have gifts.
0: நீங்கள் ஜெபிக்கலாம்.
1: You may pray.
0: எல்லாம் செய்யலாம்.
1: You may do.
0: நான் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன்.
1: But ask one question.
0: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுக பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாரா இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: எங்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்ல.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுக பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If we say I don't have
0: sin with us, நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your consciousness.
0: ஐயோ நான் பொய் சொன்னனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தவறு பேசிட்டனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.
1: That's why Paul says.
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I'm a wretched man.
0: நான் நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches of death?
0: Dear
1: children of God.
0: பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You desire not to commit sin.
0: ஆனால் வந்து விடுகிறது.
1: But then it enters.
0: சிலர் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்.
1: Some they flee away from sin but then they commit somewhere.
0: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்திக் கொண்டே இருக்கும்.
1: The consciousness will prick them.
0: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
1: They have the guilty consciousness all the time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: Without guilt we have to worship the Lord.
0: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: With a clean heart we have to praise God.
0: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாய் இருக்கும்.
1: Otherwise it will become vain.
0: அதற்கு என்ன வழி?
1: What is the way?
0: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்.
1: Many ask.
0: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி.
1: When I go abroad.
0: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும் பொழுதும் சரி.
1: When I go for convention meetings.
0: தனியா கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி.
1: Maybe personal meetings.
0: வாலிபர் கூட்டங்களிலும் சரி.
1: Maybe in youth meetings.
0: ஐயா,
1: sir,
0: பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி?
1: What is the way not to commit
0: sin? இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
1: It is true, Jesus has forgiven my sin.
0: பாவமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
1: What is the way not to commit sin?
0: கோபப்படாது கூடாது நினைக்கிறேன். கோபப்பட்டுட்டேன்.
1: I don't want to get angry but then I get angry.
0: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
1: The bitter words came.
0: நான் என்ன செய்யறது?
1: What can I do?
0: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
1: The Holy Spirit is.
0: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
1: when we give room for some mistakes,
0: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
1: It may be small error.
0: வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says.
0: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறதாம்.
1: The small fire will burn the entire forest.
0: சின்ன தவறுதான்.
1: Small mistake.
0: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
1: It will destroy the entire.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
1: We have very very short span of life.
0: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Quickly the days are passing.
0: காலை மாலை சீக்கிர சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
1: Morning and evening, morning and
0: வயது போய் கொண்டே இருக்கிறது.
1: We get more ages.
0: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
1: Any time we may face the death.
0: வாழ்க்கை ஒரு முறைதான்.
1: Life is once.
0: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்.
1: Only one life.
0: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it is appointed for a man to be born once and get judged.
0: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
1: the short span,
0: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
1: வேண்டும். Examine ourselves and then go to the word of God. What kind of life we are leading meaningfully.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: முதலாவதாக,
1: first of all,
0: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
1: Why I commit sin?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது.
1: I know I don't want to do this.
0: இது ஆண்டவருக்கு பிரியமில்லை.
1: Lord is not pleased with this.
0: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
1: It will affect others.
0: இதை பார்த்து நான் செய்யக்கூடாது.
1: I don't want to do this.
0: ஆனா நான் செய்யறேன்.
1: But then I commit.
0: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
1: The sin prevailed over me.
0: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
1: They commit sin and then they hide it.
0: பாவத்தை செய்தாச்சு.
1: Committed sin.
0: அதை மறைச்சாச்சு.
1: They have hidden it.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: Those who hide sin, they cannot live.
0: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்.
1: You have to confess.
0: அதை விட்டுறணும்.
1: Then leave it.
0: சோ நான் அறிக்கை செய்றேன்.
1: I confess.
0: விட்டுறேன்.
1: I leave it.
0: மறுபடியும் செய்றேன்.
1: Again I commit.
0: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
1: Is it right or wrong?
0: உண்மை சொல்றவங்களா கையை உயர்த்தி காண்பீங்க?
1: Is it right? You just lift Hallelujah. Your hands and say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
1: We commit whatever we should not do.
0: ஏன் அப்படி நடக்கிறது?
1: Why these things are happening?
0: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
1: We get lot of instructions.
0: Hallelujah. இது செய்யக்கூடாது.
1: You should not do this.
0: சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
1: We call the children and say, don't steal.
0: இனி கீழ்ப்படியணும்.
1: You have to obey.
0: சொல்லாம போக கூடாது.
1: Should not go without saying.
0: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
1: We advise them.
0: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
1: The children, are they obeying completely 100% to you?
0: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க.
1: We just advise them.
0: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
1: Others also advise
0: us. இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின நிறைய புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
1: There are lots of advices.
0: Moral stories.
1: Moral stories.
0: நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
1: Good stories they say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
1: Did they come all right?
0: முடியல.
1: No.
0: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
1: Stories, will it make you?
0: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
1: The advices, will it make you perfect?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம்.
1: Lift up your hands, those who are good.
0: நல்லவங்க.
1: Good.
0: நீ நல்லவனே இல்லையா?
1: Are you not good?
0: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க.
1: Good people, you raise your hands.
0: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல.
1: The guilt,
0: நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
1: No one is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல?
1: You feel shame.
0: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
1: The wicked is there.
0: அவனை கூப்பிட்டு
1: you call him.
0: டேய் உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
1: What is your name?
0: நான் நல்ல பாம்பு.
1: He says I'm a good
0: snake. நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது.
1: The poison in the mouth.
0: எல்லாரையும் பயமுறுத்துறது.
1: They make them.
0: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
1: the title,
0: பட்ட பெயர் என்னது?
1: It's a good snake.
0: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
1: Anybody will say it is evil snake.
0: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
1: The wicked people are getting good names.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல பாம்பு.
1: It's a good snake.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: Hallelujah. இயேசுவிடத்தில் ஒருத்தன் வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
1: One man can say, Lord,
0: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்?
1: A good teacher, what can I do?
0: என்ன நல்ல போதுகரேன்னு சொல்றியப்பா?
1: You are saying good teacher.
0: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே
1: other than God no one is good.
0: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
1: We should not commit sin.
0: Hallelujah. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு.
1: Took baptism.
0: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
1: Where did you put the sin?
0: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
1: The deep of the ocean you put.
0: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
1: Back to the
0: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
1: Then how the sin is coming back?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நான் மனம் திரும்பிட்டேன்.
1: I repented.
0: ஆனா பாவம் செய்யறேன்.
1: Again I commit sin.
0: நான் மறுபடியும் பிறந்துட்டேன்.
1: I am born again.
0: ஆனா மறுபடியும் பாவம் செய்யறேன்.
1: I commit sin again.
0: மனம் திரும்பிட்டவங்க, மறுபடியும் பிறந்தவங்க என்ன செய்யணும்? நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தினா கை உயர்த்தி காமிக்கணும்.
1: And if you are all right, you have to raise your hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ,
1: whether you are good or bad,
0: எல்லாரும் பிறக்கும் பொழுது எப்படி தான் பிறக்குறாங்க? நல்லவங்களா தான் பிறக்குறாங்க இல்ல?
1: How they born?
0: இல்ல.
1: No.
0: என் தாய் என்னை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
1: I was formed in wickedness.
0: கர்ப்பத்தில் உருவாகும் போதே,
1: when you are formed,
0: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
1: And it is formed with the wickedness.
0: பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: சுபாவம்,
1: nature,
0: மனுஷனுக்குள்ள இருக்கிறது.
1: It is there inside.
0: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
1: He is born with sin.
0: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது,
1: when you born again,
0: அந்த பழைய மனுஷன் இல்ல.
1: Not more anymore the old man.
0: அவன் எங்க போனான்?
1: Where did he go?
0: அவன் செத்து போயிட்டான்.
1: He is dead.
0: அவனை புதைச்சாச்சு.
1: We buried.
0: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
1: No more.
0: இப்பொழுது யார் இருக்கிறது?
1: Who is now?
0: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
1: New creation in Christ.
0: நீ யார்?
1: Who are you?
0: புது சிருஷ்டியா?
1: Are you new creation?
0: அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous man.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு
1: ஆண்டவர்
0: என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous.
0: Hallelujah. இதுக்கு பேர் தான் கிருபை.
1: This is grace.
0: தகுதியே கிடையாது.
1: No qualification.
0: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாருன்னா, என் நீதியினால் அல்ல,
1: not by my,
0: அவருடைய நீதியினால.
1: He is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we commit sin continually?
0: என்னால பாவத்தை விட முடியல.
1: I could not leave
0: sin. நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we do continually?
0: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
1: In one word I say.
0: இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ, பிரசங்கம் பண்றதுனாலயோ, அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலயோ உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்ல.
1: Because of advice or counseling
0: you cannot stop. நீங்க அலிலியா போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சி பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many people are hiding and doing sins.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: My Lord is looking at
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
1: And nothing is hidden before his eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: அந்த காலத்துல 300 400 பேர் நிப்பாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
1: In those days 300 400
0: அப்படி ஜெபம் பண்ணும்போது,
1: and I pray,
0: என்ன அறியாமே வாயில கையை உயர்த்தும் பொழுதே சொல்லுவேன்,
1: when I lift the hands, I
0: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறான், அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
1: He will just fall down and weep.
0: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க, முன்னால வர பயப்படுவாங்க.
1: Many don't come.
0: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
1: If I go and the Lord will say.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: The Lord looks everything.
0: யாரும் மறைக்க முடியாது.
1: Nobody can hide.
0: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
1: What the Lord wants to teach.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
1: You can be without committing sin.
0: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
1: In Romans,
0: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
1: The sin will not prevail over you.
0: எப்படி அது?
1: How is it possible?
0: எப்படி?
1: How?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பாவமே செய்யாத, தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
1: Not because of saying don't do.
0: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
1: Some they don't
0: do not commit.
1: They put effort.
0: ஏன் தெரியுமா?
1: Why?
0: பாவம் செய்யாத,
1: don't commit sin,
0: நரகத்துக்கு போய்டுவே.
1: You will go to hell.
0: ஐயோ நரகம் எரி நரகம்.
1: It is full of fire.
0: இரவும் பகலும் எரி நரகத்துல போய் மாட்டிக்குவே.
1: Night and day it will.
0: அதுக்கு பயந்துக்குன்னு நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க.
1: And because of that they don't commit.
0: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
1: Even the others also they teach like this.
0: பாவம் செய்திராத,
1: don't commit sin,
0: கடவுள் கண்ணை குத்திரும்.
1: The God will pierce your eye.
0: கடவுள் என்ன செய்துரும்? கண்ணை குத்திடும்.
1: God will pierce your eye.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுக்கேற்ற மாதிரி அவன் நடந்து போற இடத்துல ஒரு தூசி விழுந்து கண் அவுட் ஆயிடும்.
1: ஐயோ கண்ண
0: குத்திருச்சு.
1: நோ இட் இஸ் பியர்ஸ்
0: மீ. நல்லா கவனிங்க.
1: லிசன்.
0: இப்படி நரகத்துக்கு போய்டுவனோ
1: கண்ண
0: குத்திடுவாரோ
1: வெதர் ஐ கோ டு ஹெல்
0: அப்படின்னு பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
1: வித் தட் ஃபியர் யூ கேன் நாட் ஸ்டாப் டூயிங்
0: சின். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்
1: Today the Lord is revealing
0: one விசுவாசியுடைய வாழ்க்கையில
1: in believer's life
0: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்
1: if he doesn't want to do sin
0: அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்
1: if he wants to have the victory
0: hallelujah
1: hallelujah
0: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: You should understand one thing.
0: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது
1: whenever you commit sin
0: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ
1: when you go for a job you get the wages
0: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்
1: when you do sin you get
0: சம்பளம் wages. சேர்ந்தே வருது
1: it comes
0: பாவத்தின் சம்பளம் மரணம்
1: the wages of sin is death
0: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது
1: there is the wage for your sin
0: மோசம் போகாதீர்கள்
1: don't be deceived
0: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்
1: the lord will not allow you to
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ
1: whatever you sow
0: அதையே அறுப்பான்
1: you will reap
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்திலே
1: the lord said in eden
0: இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்
1: when you eat this fruit
0: இத புசிக்காத
1: don't eat
0: ஆனா அவ புசிச்சா
1: but he ate
0: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார்
1: why
0: அவள் வஞ்சிக்கப்பட்டாள்
1: she was deceived
0: ஆ நீங்க தேவர் போல மாறிடுவீங்க
1: you will become like god
0: அப்படின் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு
1: see listen to that
0: hallelujah சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க
1: they listen to the truth
0: சபை விட்டு வெளியே போன உடனே
1: they go out from the church
0: பொய் தீர்க்க தரிசனம்
1: false prophecy
0: அவங்க சொல்றது இவங்க சொல்றது
1: whatever they say
0: மற்றவங்க சொல்ற புத்திமதி
1: all the other advice
0: இதெல்லாம் கேட்பாங்க
1: they listen
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்
1: the devil will enter through anyone
0: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்
1: he will deceive through someone
0: உன்னை ஏமாற்றுவான்
1: he will deceive you
0: அவன் யார்
1: Who is he?
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம்.
1: In Revelation we read
0: 12th அதிகாரம் 9th உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: என் சகோதரரே மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பாக்குற ஏன் வேண்டான்னு சொன்னாரு
1: Why did the Lord say you don't eat that?
0: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
1: She went closer.
0: Hallelujah.
1: And saw.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: I have said this.
0: ஒரு போய் கேட்டான்.
1: One monkey asked.
0: ஏதோ வரோம்.
1: Some gift
0: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு
1: கிவிங் ஒன் பனானா
0: நான் போயிட்டு வரேன் அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும்
1: இஃப் யூ டோன்ட் ஈட் அண்ட் யூ வில் கெட் இட்
0: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு
1: லாங் டைம்
0: சாப்பிட கூடாது தானே சொன்னாரு
1: இட் டிட்ன்ட் சே இட்
0: நாட் மூந்து பார்த்தா தப்பு இல்லையே
1: இட் இஸ் நாட் குட் ஐ மீன்
0: மூந்து பார்த்துச்சு
1: ஐ கேன் சீ இட் ஸ்மெல்ட்
0: மூந்து பார்த்தா என்ன தப்பு
1: வாட் இஸ் ராங் இன் இட்
0: நம்ம சாப்பிட போறது இல்ல
1: we don't eat
0: சும்மா நக்கி பார்க்கலாம்
1: let me link
0: அப்படி நக்கி பார்த்துச்சு
1: it started linking
0: இன்னக்கு அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு
1: then the skin was open
0: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு
1: it slightly tasted
0: கொஞ்சம் பழம் வெளிய வந்துச்சு
1: and the fruit came out
0: ஐயோ
1: ஓ
0: பழமே வெளிய வந்துச்சு
1: the fruit came out
0: இனிமேல் இத வச்சிங்கிறதுல பிரயோஜனம் இல்ல
1: what can I do
0: அவரும் வர மாதிரி தெரியல
1: he won't come
0: என்ன செய்ய முடியல
1: இந்த
0: பழத்தை கையில பொறுமையா வைக்க முடியல
1: அப்படிதான்
0: செய்தா எதை செய்யக்கூடாது சொன்னாலும் அங்கதான் போறான் எதை செய்ய கூடாது நீங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்
1: when if you are for something
0: தரக்காத
1: don't open
0: நீங்க போகாத
1: don't go there
0: அப்படி சொன்னீங்களா அங்க தான் எதுக்கு எதுக்காக இப்படி சொன்னாங்க
1: why did they say like that
0: போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்
1: let me go and test
0: மாட்டிக்கோ
1: then
0: hallelujah அருமையான தேவ பிள்ளைகளே
1: dear children of god
0: ஏவாள் அப்படி தான் சிக்கிட்டா
1: he was deceived
0: நான் இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரா நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி பார்வைக்கு இன்பமா இருக்குதே
1: the fruit is so beautiful
0: hallelujah கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
1: The lust of the eye.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: உலகம் அனைத்தையும் மோசப்போக்குகிற பிசாசு,
1: The devil deceives the entire world.
0: வாழ்க்கையிலே
1: In your life,
0: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து,
1: by showing this world and deceiving,
0: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: And he deceives you completely.
0: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: He gives the desire and deceives.
0: நீ விழுந்து போகிறாய்.
1: And you will fall down.
0: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: How many of you being deceived?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்,
1: Only one way to escape.
0: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்யறான், சோதிக்கப்படுறான்.
1: He is entangled by various sins.
0: நீயே இழுக்கப்படுறேன்.
1: You are drawn.
0: நீயே சிக்கிக் கொள்ற.
1: You are entangled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அம்முன் இச்சை,
1: the lust,
0: உன்னை இழுக்குது.
1: It draws you.
0: சிக்கிக்கிற.
1: Or entangled.
0: சோதிக்கப்படுற.
1: Or being tested.
0: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
1: Then it forms.
0: பின்பு அது பாவத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings forth the sin.
0: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கிறது.
1: Then it brings death.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இந்த நாட்களிலே,
1: In these days.
0: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord reveals one truth.
0: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்கிறாங்க தெரியுமா?
1: Why people commit sin?
0: Hallelujah. நாளைக்கு,
1: Tomorrow.
0: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
1: We need not think about it.
0: இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு.
1: Today I got this.
0: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா, நிகழ்காலத்தை.
1: All present
0: things. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை.
1: Present life.
0: இப்பொழுது இருக்கிற நிலைமை.
1: Present condition.
0: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
1: The true child of God.
0: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
1: Not to commit sin.
0: அவனுடைய கண்கள்,
1: The eyes.
0: அவனுடைய நோக்கம்,
1: His purpose.
0: எங்க இருக்கணும் தெரியுமா?
1: Where it should be.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும்.
1: And the fruits which is going to come.
0: எப்படி இருக்கிறோம்? 11:26 மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: Hebrews 11:26.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்று என்ன செய்தான் என்ன செய்தார்?
1: The Lord Jesus Christ did.
0: எபிரேயர் 12:8
1: Hebrews 12:8.
0: நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரத்தை வீற்றிருக்கிறார்.
1: And he is sitting on the right arm of the
0: வாழ்க்கை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் இம்மைக்காக இயேசுவை பின்பற்றி வரவில்லை. வியாதி நீங்கும்,
1: என்னுடைய
0: பண பிரச்சனை நீங்கும், கஷ்டங்கள் போகும், சபைக்கு போனால், கூட்டங்களுக்கு போனால் நல்லது நடக்கும்.
1: Think good things will happen.
0: நடக்கும்.
1: It will happen.
0: ஆண்டவர் ஒருவரையும் வெறுமை அனுப்ப மாட்டார்.
1: Lord will not ever send.
0: ஆனால் இமைக்காக மாத்திரம் தன் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள்.
1: They will be more pathetic than others, those who are believing
0: present. Hallelujah. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும்.
1: But do one thing.
0: இமைக்காக அல்ல.
1: Not for present age.
0: இனிவரும் பலன்.
1: The coming Hallelujah. Reward.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பவுல் சொல்கிறார்.
1: Paul says.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்றேன், பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
1: I don't look at back.
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you are listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகோதரர் அதை பிடித்துக் கொண்டேன் நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன்.
1: I do one thing.
0: பிலிப்பியர் 3:13
1: Philippians 3.
0: பின்னானவைகளை மறந்து,
1: forgetting the past.
0: பின் திரும்பி பார்த்தா,
1: if you look at back.
0: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்,
1: the shame.
0: நான் பட்ட கஷ்டம்,
1: the trouble.
0: நான் பட்ட வேதனை,
1: pain.
0: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ,
1: how much I am oppressed.
0: அதெல்லாம் நினைச்சு
1: I think all those things.
0: பிசாசு சொல்றான்,
1: the devil says.
0: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்துனாங்களே,
1: they just criticize.
0: நீ வாங்க விடாத.
1: Don't take.
0: பதிலுக்கு பதில் செய்.
1: Do whatever they did.
0: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்.
1: He will show the old things.
0: பழைய பாவத்தின் ஆசை முட்டுகிறான்.
1: The old sins.
0: பின்திரும்பி பார்க்க மாட்டேன்.
1: I don't look at back.
0: ஒன்று செய்கிறேன்.
1: I do one thing.
0: இப்ப இருக்கிறதே நான் பார்க்க மாட்டேன்.
1: I won't see the present thing.
0: பின்னையும் பார்க்க மாட்டேன்.
1: Not back.
0: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்.
1: Only forward.
0: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past.
0: முன்னானவைகளை நாடி
1: I desire future things. Hallelujah.
0: எந்த ஒரு விசுவாசி எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை
1: which child of God
0: பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: தமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது
1: there is the goal
0: எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது
1: there is motivation
0: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது
1: my future
0: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்
1: the Lord has kept for me
0: என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்
1: those who run
0: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை
1: no failure
0: அவர்கள் தோற்க முடியாது
1: you will not be deceived
0: hallelujah
1: hallelujah
0: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்
1: the Christ lives in you
0: அது என்ன
1: what is it
0: அருமையானவர்களே
1: dear children of God
0: இந்த உலக வாழ்க்கை அல்ல
1: not this world
0: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல
1: the present sufferings cannot be compared with the future
0: பாடுகள்
1: the present suffering
0: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்
1: it makes painful
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னை அவமானப்படுத்தலாம்
1: it makes you shame
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னால் தாங்க முடியாததா இருக்கலாம்
1: cannot bear it
0: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்
1: but I keep it for you
0: அது என்ன
1: what is it
0: அதுதான் இனிவரும் மகிமை
1: coming glory
0: hallelujah நம்ம நீதிமான் ஆகிட்டாரு
1: he made us righteous
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are justified.
1: You are justified.
0: Justification.
1: Justification.
0: நீதிமானாயிட்ட.
1: You have become justified.
0: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
1: Not necessarily you are
0: Hallelujah.
1: Holy people.
0: ஆனா
1: but
0: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making you
0: அதான் sanctification.
1: That is the sanctification.
0: Justification.
1: Justification.
0: Sanctification ஆக
1: sanctification.
0: பரிசுத்தமாகுதல்
1: sanctification
0: 2 கொரிந்தியர் 7 1 வா பரிசுத்தமாகுதல்
1: the second corinthians 7
0: 1 day by day
1: day by day
0: ஒவ்வொரு நாளும்
1: day by day
0: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல
1: one day you cannot become
0: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்
1: day by day he sanctify
0: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்
1: making you sanctified
0: hallelujah இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள்
1: sanctify
0: உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள்
1: make you holy
0: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்
1: the lord made you as his child
0: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்
1: you are living for him
0: நீ என்ன செய்ய வேண்டும்
1: what are you supposed to do
0: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்கிற மகிமையை நோக்கி
1: look at the glory
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்
1: you have to run towards that glory
0: புதிதான ஜீவனுள்ளவர்களாய்
1: as a new life
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்
1: you are having the
0: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்
1: the lord made adam with this
0: ஆனால்
1: godly dew
0: மனுஷன் பாவம் செய்த பொழுது
1: when man committed sin
0: சாயலை இழந்தான்
1: he lost the
0: தேவ சாயலை இழந்தான்
1: he lost the likeness of god
0: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்
1: what why jesus came
0: நீ இழந்த தேவ சாயலை
1: the likeness of god
0: திரும்பவும் உனக்கு கொடுத்து
1: you not to give it back again
0: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்திலிருந்து எடுத்து
1: removing the likeness
0: தன்மேல் போட்டுக்கொண்டு
1: he is putting upon him
0: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்
1: he has given his likeness
0: hallelujah ரோமருக்கு எழுதின 6 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க
1: romans 6 and 5
0: hallelujah
1: hallelujah
0: ஆமென்
1: ஆமென்
0: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம் நீ பாவம் செய்ய முடியாது
1: you cannot commit sin anymore
0: ரோமர் 8 அதிகாரம் 29வது வசனம்
1: romans 8 and 29
0: குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு
1: like the image of his son
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: naga vara vara church ku poringa
1: every
0: vara vara bible vasikira
1: every week you read bible
0: jobam jobam pandringa
1: you keep praying
0: naga la apdi kedaadunga
1: we don't do that
0: edho varshathukku oru mara oru malaiku povom
1: once in a year we go to
0: edho kaanika kudupom
1: we give some offering
0: vandruvanga
1: we come back
0: engalukku nalladhu nadakkanum
1: good things happen
0: neenga naga eppa paaru jobam
1: always prayer
0: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த
1: why did you go
0: எனக்கு வேலை கிடைக்கல
1: i didn't have
0: எதுக்காக போயிட்டு வந்த
1: why did you go
0: வியாதி பிரச்சனை
1: sickness
0: நீ எதுக்காக போயிட்டு வந்த
1: why did you go
0: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்வான்
1: they will say the worldly things
0: நம்மள கேட்டா
1: if they ask us
0: நாங்க தினமும் இல்லங்க
1: 24
0: மணி நேரம் கூட அப்படி செய்வோம்ங்க
1: 24/7
0: ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல,
1: நாட் ஃபார் அ ஜாப்,
0: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல,
1: நாட் ஃபார் த மேரேஜ்,
0: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல,
1: நாட் ஃபார் ஜஸ்ட் குட்னஸ்.
0: நாங்கள் நாளுக்கு நாள்
1: day after day
0: புதிதாக்கப்பட்டு
1: we are getting newness.
0: நாங்கள் பாவ சாயலை களைந்து
1: removing the likeness of sin.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
1: We are getting the likeness of Jesus.
0: அது ஒரே நாள்ல நடக்க process.
1: It is a process.
0: அது process.
1: It is a process.
0: Daily நடக்கணும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: I tell this story.
0: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
1: There was a king.
0: அவர் கூன் விழுந்தவர்.
1: He is just bowing down all the time.
0: அவரால் நிமிர முடியாது.
1: He cannot straight be straight.
0: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க, நிமிர முடியல.
1: Many gave medicine.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: ஐயா ராஜா.
1: King.
0: நீங்க நிமிர முடியும்.
1: You can.
0: என்ன செய்யணும்யா?
1: What I should I do?
0: உங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல உங்கள போலயே ஒரு சிலையை செய்யுங்க.
1: You just make a statue.
0: ஆனா அது கூன் இல்லாத சிலையா இருக்கணும்.
1: It should not be bowing down.
0: தினமும் வந்து நீங்க என்ன செய்யணும்?
1: Every day you come.
0: இனிமேல் அந்த சிலையை பாருங்க.
1: Look at the statue.
0: பார்த்தா என்ன நடக்கும்?
1: What will happen?
0: நீங்க மாறிடுவீங்க.
1: You will be changed.
0: அதே போல இந்த ராஜா செய்தார்.
1: The Lord, the king said.
0: தினமும் வருவாரு.
1: Every day he comes.
0: அவர் அத தான் பார்ப்பாரு.
1: He look at that.
0: இவருடைய மைண்ட்ல,
1: in his mind,
0: sindhayila,
1: in his thought,
0: na than goon vilunda raja andathey maradutar.
1: He just forgotten. He has
0: the nera nikkira selaiya paathu paathu,
1: he looked at the statue.
0: Or didirendra avade goon nimirundu vittad.
1: Suddenly he became all
0: hallelujah.
1: Hallelujah.
0: Idu unmaya nadandadha?
1: Truly it happened.
0: Arumiyana devudi nee unneye paathu kondirukkira.
1: You are looking upon
0: paavi,
1: you
0: paavi paavi
1: sinner. See, I'm sinner.
0: Unnudi balavinathey paathu kondirukkira.
1: You are looking at your weakness.
0: Unnudi kashtathey paathu kondirukkira.
1: Looking at your suffering.
0: Nee appadiye dhaan iruppa.
1: Then you will be like that.
0: Unna paakada?
1: Don't look at you.
0: உன்னை விட பெர்ஃபெக்ட்டா பூரண புருஷன் ஒருத்தர் இருக்கிறாரு.
1: There is a perfect.
0: அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
1: He is the Lord Jesus Christ.
0: உன் கண்கள் அவர் மேல் பதிக்க விடு.
1: Let your eyes look upon him.
0: யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ.
1: Whoever looks upon him.
0: நான் இயேசுவ போல.
1: Like Jesus.
0: ஐயா எனக்கு இந்த உலகத்துல பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும்.
1: I have to
0: earn பொருள், பொருளாசை,
1: long stuff.
0: இத செய்யணும், அத செய்யணும்.
1: I have to do this.
0: வீடு கட்டணும்.
1: I have to build the house.
0: இன்னொரு வீடு கட்டணும்.
1: Another house.
0: இத பண்ணனும்.
1: I have to do this.
0: ஒரு கார் போதாது.
1: Not only one car. Another car.
0: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற?
1: What are you going to do by God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெரிய பெரிய chief minister, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
1: When politicians call, the
0: என்ன கேட்டாலும் வரும்.
1: Anything will come.
0: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காரும் வரல.
1: நோ கார் வில் கம்.
0: ஹல்லேலூயா. ஒன்னு எடுத்துட்டு போல.
1: தே கேனட் டேக் எனிதிங்.
0: என்ன பிரயோஜனம்?
1: வாட் இஸ் தி யூஸ்?
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
0: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
1: யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங்.
0: இந்த உலகத்துல,
1: இன் திஸ் வேர்ல்ட்,
0: இத சேக்கணும், அத சேக்கணும், ஒரு பிரயோஜனம் இல்ல.
1: நோ யூஸ் ஆஃப் கேதரிங்.
0: ஆனால்
1: பட்
0: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்,
1: யுவர் டிசையர்,
0: நான் எதை சேர்க்கறனோ சேர்க்கலையோ,
1: வாட் எவர் ஐ கேதர்,
0: எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
1: வாட் எவர் ஐ லூஸ்,
0: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்லை.
1: டு ஐ லூஸ் எவ்ரிதிங்?

0: நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen. Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you have seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது,
1: not only justified,
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது,
1: not enough being sanctified,
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: ஐயோ, நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மட்டும் போதாது.
1: Not only being

0: மற்றவங்களை பார்த்து வேஷம் போடாதே.
1: Don't look at others.
0: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
1: The man is
0: விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
1: He is wandering and worrying.
0: யார போல மாறணும் தெரியுமா?
1: How you have to become?
0: பாவசாயில விட்டுடு.
1: Leave the likeness of sin.
0: உன பார்க்கறவங்க சொல்லணும்.
1: Others should say.
0: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்து விட்டு.
1: You have the likeness of glory.
0: எசேக்கியேலின் புத்தகத்தில்
1: எசேக்கியேல்
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: 28வது வசனத்தில்
1: 28
0: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
1: The likeness of
0: மழை பெய்யும் நாளில்
1: at the time of
0: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
1: The likeness of glory.
0: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
1: How many of you want to see the likeness of glory?
0: வாழ்க்கையில
1: and
0: முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
1: Don't ask this and that.
0: அவருடைய சாயலை கேள்.
1: You ask his likeness.
0: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
1: Ask his presence.
0: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
1: Ask his
0: presence. பேசட்டும்.
1: Let the Lord talk to you.
0: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்போது.
1: When you catch him everything Hallelujah. Will be coming automatically.
0: கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு.
1: The Lord will be with you.
0: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
1: That's what the Lord says.
0: நீ ஆமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
1: Why do you ask this and that?
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: I never leave you.
0: உன்னை கைவிடுவதும் இல்லை.
1: I will never forsake you.
0: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆறுகளை கடக்கும் பொழுது,
1: when you cross the river,
0: கடக்கும் பொழுது,
1: when you cross the waters,
0: அக்கினியில் நடக்கும் பொழுது,
1: when you walk,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: I am with you.
0: இது போதாதா உனக்கு?
1: Is it not enough?
0: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
1: Why I am with you.
0: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
1: I will
0: உனக்காக பரிந்து
1: பேசுவேன்.
0: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாய்
1: இருக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
1: The God has called us for the likeness of his glory.
0: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
1: when you have that
0: தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: If you don't have vision, people will be spoiled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Where there is no vision, people are destroyed.
1: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
0: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are perishing.
0: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
1: You have a vision.
0: ஒரே வாஞ்சை.
1: Only one desire.
0: ஒரே தரிசனம்.
1: Only one vision.
0: பிரசங்கம் பண்றதுக்கு நான் சபைக்கு ஏன் போறேன்?
1: Why do you go to church?
0: நான் ஏன் ஜெபிக்கிறேன்?
1: Why I pray?
0: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
1: Why I read Bible?
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.

0: want to see Jesus.
1: அவரை நாம் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
0: I look at him.
1: அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும்.
0: I have to put on
1: his. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: Now we are the children of God.
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
0: Not yet revealed how we would be.
1: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
0: when we meet him,
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
0: since we meet him as he is,
1: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
0: We are going to be equal with him.
1: பாவம் செய்கிற நாம்,
0: we commit
1: அசுத்தர்களாக நாம்,
0: we are bad people,
1: மாம்ச சரீரம் உள்ளவர்களாக நாம்,
0: fleshly people,
1: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
0: Is it possible to become
1: glory to
0: God? No.
1: ஆனால்
0: but
1: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
0: கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான்
1: சபைக்கு வருகிறாய், அதற்காகத்தான் பாடுகிறாய், அதற்காகத்தான் ஸ்தோத்தரிக்கிறாய், அதற்காகத்தான் காணிக்கை கொடுக்கிறாய், அதற்காகத்தான் நீ ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
0: quickly
1: உன்னை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார்.
0: The Lord will transform you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன் ஆத்மா உன்னோடு இருக்கிறது.
0: The soul is with you.
1: உனக்கு நீதான் கணக்கு.
0: And you have to have
1: நீதான் ஆண்டவருக்கு உன்னை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
0: You commit account for
1: him. கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்து
0: The Lord is transforming you.
1: நீ கர்த்தரை துதிக்க போகிறாய்.
0: You are going to praise God.
1: இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பலன் உண்டாயிற்று.
0: There is the reward for our life.
1: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
0: Only one vision.
1: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
0: Don't fear about the hell and
1: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம் என்றால்
0: Only one vision.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரே தரிசனம் தான்.
0: Only one vision.
1: மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
0: I should become riches of glory.
1: ரோமர் 9 அதிகாரம் 23 வசனம்.
0: Romans 9 and 23.
1: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
0: What for the Lord has chosen
1: you? எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
0: Why did he give the baptism?
1: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
0: Why did the Lord change you?
1: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
0: He didn't choose him.
1: நீ அவருக்கு கட்டளை போடல.
0: And he didn't command.
1: அவர் உன்னை தேடி வந்தார்.
0: He has sought you.
1: எத்தனையோ பேர் இருக்கிற இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
0: Why did the Lord select you?
1: பதில்
0: answer
1: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் யாரு?
0: I am.
1: நான்
0: I am.
1: மகிமைக்காக, மகிமைக்காக,
0: for the glory.
1: மகிமைக்காக,
0: for the glory.
1: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல,
0: not for the perishable food,
1: மகிமைக்காக,
0: for the glory.
1: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல,
0: not for the perishable food,
1: உதிரும்,
0: all thing will be vanished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பூக்கள் உலர்ந்து போகும்.
0: The flower will become dry.
1: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
0: The Lord's glory will stand forever.
1: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
0: Who am I?
1: நான் கிருபா பாத்திரம்.
0: The vessel of mercy.
1: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
0: I am the vessel of mercy.
1: எவ்வளவு பெரிய மேன்மை.
0: What a greatness.
1: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனத்தில்
0: First Corinthians 2 and 7.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
0: Before the foundation.
1: தேவ பிள்ளையே,
0: child of God.
1: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
0: You didn't become
1: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுவார்கள்.
0: They push out the sin and they run towards Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
0: What should be your vision?
1: கரை, திரை,
0: no dirt,
1: முதலானவைகள்,
0: no blame,
1: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக,
0: as the glorious
1: church, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை,
0: glorious church.
1: ஒரு நாள் கேள்வி கேட்பேன், தவறு செய்யாதவங்க எல்லாம் ஏன் நிக்க போறீங்க?
0: You are going to stand.
1: நீங்க தவறு செய்யாதவங்க யாரும் நிக்க வழியில பிழை இருக்கு, தவறு இருக்கு.
0: You have mistakes and errors. Not that way.
1: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக,
0: without error,
1: பரிசுத்தம் உள்ளவர்களாக,
0: make us
1: மகிமையுள்ள சபையாக,
0: as the glorious church,
1: கொண்டு போய் நிறுத்துவார்.
0: He will take.
1: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
0: That's why he chastises you.
1: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
0: That's why he punishes you.
1: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
0: That's why he is oppressing you.
1: Making you holy. கர்த்தருடைய சிட்சை அற்பமா என்னது?
0: Don't despise the chastisement.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
0: Our desire is only one thing.
1: அந்த மகிமையின் பிரசன்னம்,
0: the presence of his glory.
1: தீத்துக்கேழு நிருபம் 2:13.
0: Titus 2:13.
1: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம்,
0: the presence of his glory.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting glory.
1: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
0: Only one hope.
1: அது என்ன நம்பிக்கை?
0: What is that?
1: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
0: And the glorious
1: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
0: Looking for that blessed hope and
1: ஒரே நம்பிக்கை.
0: Only one hope.
1: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
0: Not ordinary one.
1: மகிமையின் நம்பிக்கை.
0: Glory.
1: எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Shall we all rise up?
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise up?
1: விசுவாசியே,
0: oh believer,
1: எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க.
0: Many Christians are there.
1: விசுவாசம் என்ன?
0: What is your faith?
1: எத்தனையோ விசுவாசி இருக்காங்க.
0: There are lots.
1: உன் தரிசனம் என்ன?
0: What is your vision?
1: நீ எந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற?
0: What purpose you are running?
1: உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குதா?
0: Do you have purpose?
1: உன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா?
0: Do you have the expectation?
1: சரியான எதிர்பார்ப்பு இருக்குமானால்,
0: when you have the expectation,
1: நீ பாவம் செய்வதில்லை.
0: You will never commit sin.
1: ஒரே எதிர்பார்ப்பு.
0: Only one expectation.
1: தெரிந்து கொள்ளப்பட்டேன்.
0: I am chosen for
1: அந்த மகிமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
0: I am running for his glory.
1: என்று சொல்லுகிறவர்கள்,
0: those who say that,
1: அங்கே பாவத்தை செய்யவே முடியாது.
0: They cannot commit sin.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Let us all praise God.
1: Hallelujah.
0: Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Kartave, thudikiram, kartave, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Andavare, stotrikirappa. Idho paavigalaya engalai neer therindukondu. Andavare, umudaiya rathathinale, kartave, engalai parisuthamaaki. Andavare, umudaiya kumaralaga, kumarthigalaga neer maatrinathu maatramalla. Andavare, mahimaikkaga neer engalai therindukondire. Adarkkai naangal ummai stotrikkirom. Hallelujah. Stotram, stotram, stotram, stotram. Andavare, thudikiram, kartave, thudikiram, thagappune. Hallelujah. Stotram, stotram. இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமா இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே, எல்லாவற்றையும் நீ சகித்தீர், மேற்கொண்டீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய முயற்சியினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலும் எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் களைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே, இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் களைந்து எறிந்து தகப்பனே, இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவரே இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த மகிமையை நாங்கள் அடையும்படியாக, மகிமின் மேல் மகிமையை அடையும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதாவே ஸ்தோத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும்பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே பிசாசு எங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும் வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நாங்கள் வாழ்ந்து வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஜெயவான்களாக கரைத்திரை அற்ற மகிமை உள்ள சபையாய் ஆண்டவரே உடைய வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: படைத்த தகப்பனை நம்புகிறவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு உண்டு என்பதை விவரிப்பதுதான்

0: ஹலோ நட்புகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம ஏதோ இங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, கணவனை இழக்க கொடுத்தவங்களை ஏதோ பாவம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். இது என்னங்க நியாயம்? சரி, நிகழ்ச்சியை பாருங்கள், நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
1: கவிதா, சீக்கிரவா, கல்யாணத்துக்கு போக நேரம் ஆயிட்டுதுன்னு ரஞ்சித் குரல் கொடுக்க, கவிதா நான் ரெடி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தான். அவளை பார்த்த உடனே ரஞ்சித், வாவ், பியூட்டிஃபுல், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன் டேஸ்டே தனி, நீ பூ வைக்கிற ஸ்டைல், வளையல் கலரை தேர்ந்தெடுக்கிற ரசனை, உன் ட்ரெஸ் சென்ஸ், இப்படி ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னான். உடனே கவிதா, சரி பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். உடனே ரஞ்சித், ஆமாம், இன்னைக்கு தான் நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு தானே, அப்புறம் எதுக்கு நீ காலையில எந்திரிச்சான்னு கேட்டான். அதுக்கு கவிதா, ஜபம் பண்ணினேன். பொதுவாக நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக உறுத்தா ஜபம் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள்லேயே பிரிஞ்சிடுறாங்க. காரணத்தை கேட்டால் உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்குது. நாம் போகிற கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் இப்படி அவங்களுக்காக தேவன்கிட்ட மன்றாடி ஜெபிப்பேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மேலே தேவ அன்பை பிரதிபலிக்கிறவங்களாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னான். நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 2 மாசத்தில் ஒவ்வொரு நாளும் உன்னோட ஒவ்வொரு பக்கத்தையும் நான் புதுசாக பார்க்குறேன். உன்னோட எண்ணங்களில் ஒரு முதிர்ச்சியை பார்க்குறேன். நிறைய பேர் நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தின்னு சொல்வாங்க. அவங்க முகத்தை எப்பவும் சீரியஸாக வச்சுருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஷனபிளாக இருக்க மாட்டாங்க. அதனால் கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி வாழ்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிடுவேன்னு ரஞ்சித் சொன்னான். அதுக்கு கவிதா, உடை அலங்காரத்திலேயோ மேக்கப்லேயோ என்னங்க இருக்குது, அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது, நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மாடர்னாக இருக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லி சிரிச்சா. உடனே ரஞ்சித், எல்லாத்துக்கும் மேலே உன் சிரிப்பு உனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி சிரித்தான். சரி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போகாமல் இப்படியே உட்கார்ந்து பேசுவோமான்னு கவிதா சிரிச்சுக்கிட்டே கேட்க ரஞ்சித், ஐயோ, நான் என்னைய மறந்து உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வா கிளம்புவோம்னு சொல்ல ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கவிதா போயிட்டு வரேன்னு பொண்ணு அம்மா கிட்ட சொன்ன உடனே பொண்ணோட அம்மா கவிதாவை உள் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கவிதா கையில ஸ்வீட் பேக்கெட்டை கொடுத்துட்டு அவ கையை பிடிச்சு, கவிதா நீ இல்லாட்டி நான் திணறி போயிருப்பேன், ஒவ்வொன்றும் நீ பார்த்து பார்த்து எப்படி செஞ்ச, என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிவிட்ட, நான் பரபரப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீதான் பால் பழம் ரெடி பண்ணுன, வரவேற்பில் வைக்கிற தாம்பாளத்தில் எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து வச்ச, என் கூடவே நின்று எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சுக்கிட்ட, என்னோட அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீ முந்தின நாளே வந்துடணும் சரியான்னு சொல்லி அனுப்புனாங்க. நாளும் தான் எவ்வளவு வேகமாக ஓடுது. ரஞ்சித் கவிதா தம்பதியருக்கு 2 பையங்க பிறந்து அவங்களுக்கும் 12-10 வயசு ஆயிட்டுது. ரஞ்சித்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரி வீடுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சி கடைசியாக உயிரும் போய் 1 வருஷம் ஆயிட்டது. கவிதா ரஞ்சித் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ரஞ்சித்தோட குரல் அவ காதில் விழுந்துச்சு. கவிதா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கடவுளுக்குள்ள அவங்க வளரணும், அவங்களுக்கு வேல்யூஸ் சொல்லிக்கொடு, உன்னைய மாதிரி மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற பண்பை சொல்லி கொடு, அவங்கள நல்லா படிக்க வை, நான் இறந்தாலும் நீ இப்படியே இருக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கவிதா பக்கம் அவள் பையன் ராஜேஷ் வந்தான். கவிதா அவனை பார்த்து, அண்ணனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், ஆக்சுவலி நம்ம முந்தின நாளே போயிருந்துருக்கணும், பரவாயில்ல இன்னைக்காவது போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு காலையிலேயே போயிட்டான். வீட்டில இருந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டார் இன்னும் மண்டபத்துக்கு வரல. கவிதாவும் ராஜேஷும் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்தாங்க. கவிதா பொண்ணு மாப்பிள்ளைக்காக அமைதியாக ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க பின்னாடி 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி மாப்பிள்ள வீட்டார் வந்து பொண்ணுக்கு சேலை கட்டின பிறகு கோயிலுக்கு போவாங்களே, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்க, அடுத்தவா கோயிலில் போர் அடிக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மியூசிக் பாட்டி வந்துருவாங்க, பாட்டு கேட்போம், கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிரும், முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருவோம்னு சொன்னான். உடனே முதல்ல பேசினவா பொண்ணை வாழ்த்தி மொய்யை எப்போ கொடுக்கறதுன்னு கேட்க, அடுத்தவா அதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும், கவரை பொண்ணு அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுவோம், நான் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன், என் பையனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், நீ டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கியான்னு கேட்டா. அதுக்கு முதல்ல பேசினவா, அது எப்படி கொண்டு வராமல் இருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் விட்டு பிரியாணி ரொம்ப ஆசைப்படுவா, ஆமாம் நமக்கு 2 வருஷம் முன்னால் உட்கார்ந்துருக்காள், அவளை பாத்தியா, அவ வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, அவளை பார்த்தா எப்போ வீட்டுக்காரர் போய் சேருவாரோன்னு இருந்தாப்புல இருக்குது, என்ன ஜென்மமோன்னு சொல்ல. அடுத்தவா அன்னைக்கே பொண்ணு அம்மா என்கிட்ட சொன்னான், அவளுக்கு கல்யாண பத்திரிக்கையே தெரியாமல் அனுப்பிட்டேன், வந்துருவாளோன்னு பயமாக இருக்குது, வந்தாலும் சும்மா ஒரு ஓரமாக உட்கார மாட்டா, ஒவ்வொன்றுலையும் மூக்க நுழைப்பான்னு சொன்னாங்க, அவங்க பயந்த மாதிரியே இவன் வந்துட்டா பாருன்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் மகன் அம்மாவை பார்த்து, அந்த கல்யாண வீட்டில் அந்த லேடிஸ் உங்களை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு கவிதா எல்லாம் தெரியும்னு சொன்னான். உடனே ராஜேஷ், தெரிஞ்சுமா கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு கவிதா, உங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்னால் நான் கடைசி வரைக்கும் இப்படியே பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்கணும்னு சொன்னாங்க, சிரிப்பு தான் உனக்கு அழகு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாங்க, பிள்ளைங்களுக்காகவாவது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது, இதை புரியாமல் மற்றவங்க உங்கள் மனசை புண்படுத்துகிறாங்களேம்மா அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். அதுக்கு கவிதா, முதல்ல இப்படி மற்றவங்க பேசுகிறத கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சுது, என்னை மேலே இறங்க பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க, விசேஷ வீடுகளில் எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்க, என் பக்கம் வரும்போது என்னையை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்பா போன துக்கம் ஒரு பக்கம், இப்படி மற்றவங்க குத்தல் பேச்சும் நடவடிக்கையும் மறுபக்கம், நான் ரொம்ப தான் கஷ்டப்பட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு இப்போ நல்ல மன தைரியத்தை கொடுத்துருக்காரு, பைபிளில் 365 தடவை சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்படின்னா நாம் தினமும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் கடவுளும் விரும்புகிறாருன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம்னு சொன்னான். கவிதா மகனை ஆற தழுவிக்கிட்ட.
2: நம்பிக்கை பெண்கள் நேயர்களே வணக்கம். உலகத்திலே கொடுமையானது என்ன தெரியுமா? கணவனை இழக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இளம் வயதில் கணவனை இழக்கிறது. கவிதாவுக்கு அதுதான் நடந்திருக்குது. என்ன ஒரு நல்ல கணவன், அவளை அன்பாக வச்சுக்கிறான், அவளை அப்ரிஷியேட் பண்ணுறான், என்கரேஜ் பண்ணுறான், ஆனால் திடீர்னு இறந்து போயிடுறான். அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அவள் வந்து அதையும் தாங்கிக்கிட்டு பழைய மாதிரியே விளைய வர்றான், சிரிச்சு சிரிச்சு பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை நடத்துகிறான். ஆனால் அதையும் இந்த சொசைட்டி ஒத்துக்கிடாமல் அவளை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கணவனை இழந்ததுக்கப்புறம் பெண்கள் வந்து பாம்போல ஆயிடணுமோ, நல்லா ட்ரெஸ் பண்ணாமல் தன்னைத்தானே அலங்கரிக்காமல் இருக்கணுமோ, அதுதான் சரியோ, அதைத்தான் அந்த சமுதாயம் எதிர்பார்க்குதோ, கவிதா செய்யறது தவறோ? இந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் ஏழுன்னு நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடலில் அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலுக்கு திருமதி ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. கணவனை இழந்து அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம். இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கணவன். ரொம்ப நல்லா அன்பாக அவளை வச்சுக்கிறான், அவளை என்கரேஜ் பண்ணுறான். யூஸ்வலாக கணவன்கள் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். பட் இந்த கணவன் வந்து ரொம்ப நல்லா ஒய்ஃபை வச்சுக்கிறான் இல்லையா ரஞ்சித்?
3: ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹஸ்பண்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து விமனை அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தோடனே அப்ரிஷியேட் பண்ண மனசுக்குள்ளே யோசிப்பாங்களே தவிர்த்து வெளியே சொல்கிறது வந்து ரொம்ப வெரி ஃபியூ. ஸோ அதில் அந்த ரஞ்சித் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ இதாக வந்து, அதுவும் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆன மாதிரி தெரிஞ்சு ஸ்டில் அவர் புது மனைவியை பார்க்கறது போல் ஒவ்வொரு நாளும் அந்த தான் மனைவியை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை பார்க்க வேண்டியது. ரஞ்சித்தோடைய கேரக்டர் வந்து அதில் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஒருவேளை வெளி அலங்காரத்தை மட்டும் அவர் அப்ரிஷியேட் பண்ணலை, உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரை கூட, உள்ள அலங்காரத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். நீ நல்லா ஜோம் பண்ணுறியே, ஏ அப்போ இதுக்கு தான் நீ காலமை முழிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உள்ள அலங்காரத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுற நிறைய பேர். நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் கூட நிறைய ஆண்கள் வந்து வெளியே மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற அலங்காரத்தையும், அந்த தான் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குதே, உனக்கு முதிர்ச்சி இருக்கேன்னு சொல்லி இன்னும் என்கரேஜ், அப்போ இன்னும் ஜோம் பண்ண தூண்டும் அந்த மனைவிக்கு, இன்னும் தான் இது பண்ண தூண்டும். அப்படி தான் ஒய்ஃபை வந்து உள்ளேயும் வெளியேயும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக நம்ம வந்து ரஞ்சித்தை வந்து பார்க்கலாம். ஈவன் அவருடைய சிக்னஸில் கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப ஒரு நம்மளை வந்து வியப்பு அடைய செய்யுது. அவரே ஒரு வேதனையில் இருக்காரு, ஐயோ விட்டுட்டு போனால் இவா வந்து என்ன பண்ணுவே, நீ இப்படி பண்ணுவே அப்படின்னு, நீ நல்லா இருக்கணும், நீ நீட்ட. அது வந்து தான் போன பிற இவ எப்படி இருந்தா என்ன அப்படி யோசிக்கல, நான் போனால் கூட நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ எப்பவும் போல் பூ வைக்கணும், நீ எப்பவும் போல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ இதாக மனைவியை நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாவம் அவர் வந்து சீக்கிரமே இறந்துடுறாரு. அது பயங்கரமான ஒரு இழப்பு தான் கவிதாக்கு நம்ம வந்து சொல்லணும். அதனால் இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற கணவராக நம்ம இருக்கணும், உள்ளேயும் சரி வெளியும் சரி ரெண்டையுமே அப்ரிஷியேட் பண்ணணும். வெளியே சொல்லணும், அது ஒருவேளை மனசுக்குள்ள நினைக்கிறத விட வெளியே சொல்லும் போது இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா பெண்களுக்குமே என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ரோல் மாடலாக கரெக்டாக ஒரு தலைவன், குடும்ப தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக பிளே பண்ணுறாரு. அவர் இறக்கும் போது கூட பிள்ளையில கடவுளுக்குள்ள வாழான்ங்கிறார், அதையும் நம்ம பார்க்கணும். பிள்ளையில வந்து நீ இப்படி படிக்க வை, பெரிய ஆளாக்கு அப்படிலாம் சொல்லலை, கடவுளுக்குள்ள நீ வளர்த்துட்டேனா போதும், பிள்ளையில ஆண்டவர் உயர்த்துவார் ஆட்டோமேட்டிக், அந்தந்த இடத்துல பிள்ளைகள் வந்துடும். ஸோ அந்த இது கூட நம்ம யோசிக்கணும், பிள்ளையிலையும் அக்கறை. அதை கரெக்டாக அவரை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு இதை சொல்றது, வந்து ஒரு ஆலோசனை சொல்றது, தான் ஒய்ஃபு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப நல்ல கரெக்ட்.
4: உதவி செய்யணும்,
3: உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் அவர் சொல்றாரு பார்த்தீங்களா. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மிச்சவங்களை யோசிக்கிறார் அந்த டைம், நம்ம ஒய்ஃப் என்னாவா ஏதாவா, நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அவளுக்கு அப்படி கூட அவர் அந்த எந்த ஃபியர் ஆஃப் டெத், அதான் அவர் கடவுளுக்குள்ள இருக்கிறார் அந்த மனுஷங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம், அவர் மறிக்கிற தருவாயில மரியால யோசித்தார் ஆண்டவரை, இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்யறது இன்னது என்றார். அப்படி மிச்சவங்களை யோசிக்கிறதுலாம் வெரி ஃபியூ பீப்புள், அவங்களே நிறைய நேரம் பரிதாபப்பட்ட ஐயோ மரண பயத்துல அந்த டைம் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. அப்போ அவர் எவ்வளோக்குள்ள ஒரு மெச்சுவர்ட் கிறிஸ்டியனாக, தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு.
2: அடுத்தது நம்ம கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயம் எப்படி ஒரு விதவையை பார்க்குது அப்படிங்கிறது, அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்.
3: அதுப்பா இந்த ரெண்டு பெண்களும் பேசுறத பார்த்தா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. ஏற்கனவே அவங்க கவிதாங்கிறவங்க ஒரு வேதனையான ஒரு பாதையில தான் அவங்க சென்று கொண்டு இருக்காங்க. எதுவுமே கணவர் இறக்கும் போது எல்லாமே அவங்க செய்யணும், அவங்களுக்கு பொறுப்புகள் கூட இருக்கும், எல்லாமே பிள்ளைகளை கவனிக்கிறது எல்லாமே அவங்க கூட இருக்கும். அந்த ஒரு வேதனையான இதுல செய்யும் போது இவங்களும் கூட செய்யறதுங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். இந்த ரெண்டு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறது வந்து ஒரு போர்ன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆண்டவரோடைய பிரசன்னத்துல கூட அவங்களுக்கு வந்து இருக்க முடியல, அவங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டி அந்த இதுதான். ஆனா அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குதுன்னா, தாங்க ரொம்ப மங்களகரமான ஆளுன்ற மாதிரி, தங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த அலங்கார உள்ள அலங்கார அழகு கூட இவங்களுக்கு இல்லாததை நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, அந்த கல்யாண வீட்டில் வர்ற அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ, அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு, சும்மா பிரியாணியை சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கவனிக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக பிள்ளைகளுக்கு பார்க்கணும், மிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னுமே விதவைகளை வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியமாகவே பார்க்குறாங்க. இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்க கணவர் சீக்கிரம் இறந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் பார்த்து இன்னும் புண்படுத்துறது இருக்கு. சும்மா அவங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ், ஒரு பட்டு சேலையோ, ஒரு அட்லீஸ்ட் ஜிமிக்கு மாதிரி ஒரு ஒரு இது போட்டா கூட அவங்கள ஒரு குறை சொல்றது, பூ வைக்கிறது. ஆனா பைபிள்னு பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அவ உதவி செய்யணும், நற்காரியங்களை செய்யணும் தான் திமோத்தியில சொல்லப்பட்டிருக்கே தவுத்தி, மத்தபடி எந்த நீ பூ வைக்காத இது பண்ணாதன்ற. ஸோ அதனால நம்ம பைபிள இல்லாததை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ அவங்க இப்போ ரஞ்சித் போல ஒரு கணவர் அதை ஆசைப்பட்டாருன்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல அவங்களுக்கு, அவங்க இதுக்கு இதுக்காக அவங்களுடைய பிளஷருக்காக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்ணலை. தான் கணவர் சொல்லியிருக்காரு, நீட்டா நீ எப்பவும் ஒரு நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதனாலுமே தப்பு கிடையாது. இப்போ இவங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணா நான் அப்படி சொல்றேன். ஸோ அவங்க அதுக்குன்னு கூட பண்ணலை. இவங்க அப்படி சொல்றாங்கல்ல அந்த கிரிட்டிஸ், அதுக்கு கூட அவங்க பண்ணல, அவங்க அவங்களுக்குன்னு பண்றாங்க. அது மாதிரி நீங்க சொன்னது மாதிரி அவங்க அவங்களா இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அது எந்த குற்றமோ அது பாவமோ முதலாவது கிடையாது. அவங்களை பூ கொடுக்காம அப்படி ஒதுக்குறதோ, அவங்களை கல்யாண வீட்டில் வந்தா அவங்களாம் வந்தா நம்ம பிள்ளைக்கு ஏதோ பாதிப்பு. நான் எங்களுடைய அம்மா அப்பாவுடைய 50th ஆனிவர்சரியில கூட நாங்கள் பர்பஸாவே ரெண்டு எங்க ஃபேமிலியில இருக்கிற ரெண்டு விடோஸை தான் கேக் கட் பண்ண வச்சோம். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, இதுல பாவம் பண்ண மாதிரியோ, அவங்கள கூப்பிட்டு வந்தா என்னமோ கல்யாணமே இதாயிரும் அப்படின்ற மாதிரியோ புறஜாதியார் நினைக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து நினைக்க கூடாது. நம்ம வித்தியாசத்தை காட்டணும் சொசைட்டில. நம்ம தான் லைட், நம்ம தான் வெளிச்சத்தை கொண்டு வரணும். நீங்க பாத்தீங்கன்னா பழைய மிஷினரிஸ் தான் அந்த உடன்கட்டை ஏற எல்லாத்தையுமே ஒழிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த லைட்டா இல்லாம நம்மளும் அந்த இருளில் போய் இருந்துடக்கூடாது. நம்ம தான் அந்த ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம தான் அதை முன்னாடி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம தான் செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எந்த உதவி வந்தாலும் அவங்கள ஆனர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் கிளியராக சங்கீதம் 68:5 சொல்லப்பட்டிருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து விதவைகளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா இப்போ துணையாக இருக்கிறது வந்து ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நியாயம் விசாரிச்சார் அப்படின்னா நீங்களும் நானும் எங்கே போய் நிற்க முடியும்? அப்போ அவங்கள வாய் திறந்து பேசும் போதோ, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ ரொம்ப கவனமா செய்யணும். நம்ம சும்மா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அவங்க எவ்வளோ ஒரு வேதனையில போறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டவங்களா இருக்கட்டும். நம்ம முன்ன வரணும். நம்ம ஒரு லைட்டா அந்த சொசைட்டி, ஒருவேளை சொசைட்டி அதை வந்து அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம முன் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து அதை வந்து முன்னிருந்து நம்ம செய்யணும்.
1: இன்னொன்று, இறக்குறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம். சில பேர் முன்னாடி இறக்குறாங்க, பின்னாடி அவ்வளவுதான். அப்ப கணவன் முன்னாடி இறந்தா என்ன தப்பு? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறது.
3: எல்லாருக்கும் மரணம்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு நாள்ல விதவைகளாவோ இல்லனா விடவரா கூட மாறலாம். ஏதோ ஒண்ணு ஆகதான் போறோம் கண்டிப்பா. இப்ப அதனால என்ன ஆக போகுது? அதனால அது
1: நீதி
3: அதுதானே. அதனால அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டவங்களாவோ, அவங்க வந்தா இது தேரக்கூட அப்படி வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் துணை, அவங்களை ஆனர் பண்ண தான் செய்யணும். அவங்கள மதிக்கணும். இன்னுமே அதிகமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதை வந்து இருக்கும் கண்டி. கணவருடைய பிளேஸ்ல யாரும் நிரப்ப முடியாது.
1: நம்ம வந்து இன்னும் வேதனை கொடுக்கும்
3: வேதனை
1: கொஞ்சம் அவளை
3: சந்தோஷப்படுத்துறவங்களா இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது.
1: சமூகத்துல இருக்கிற
3: சொசைட்டிக்கு நம்ம தான் வெளிச்சத்தை காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ விதவைங்கிறது வந்து ஒதுக்கப்படுறவங்க கிடையாது. அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அவங்களோட நிற்கும் போது நீங்களும் நானும் இருந்தா என்ன? அவங்க பக்கத்துல ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது நீங்களும் நானும் அவங்களோட இருக்க வேண்டியது என்னன்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.
1: சரி, இப்போ நம்ம கடைசியா மெயின் கேரக்டருக்கு வருவோம், கவிதா. கவிதாவோட குணநலன் பத்தி நீங்க சொல்லுங்க.
3: கவிதாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ளேயும் வெளியையும் அவ்வளோ ஒரு சியர்ஃபுல்லான பர்சன். எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக இருக்க முடியாது. உள்ள ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ஈவன் கணவர் இழந்தா கூட அவங்க ஆண்டவரோட ஸ்டில் அந்த, ஏன்னா எதை அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கூட தேவையில்லாமல் பேசாதபடி அந்த ஒரு ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் ஆண்டவரோட அவங்க ஐக்கியம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வெளியேயும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது இவங்க சொசைட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு அது புரிய மாட்டேங்குது. எப்படி இவா வந்து சந்தோஷமாக இருப்பா? அது சீக்ரெட் வந்து அவங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோட நல்ல நெருக்கமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வெளிப்பட தான் செய்யும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி, விதவைகள்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் வசனத்துல சொல்லல. அவங்களும் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியமா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ் லேடியா நான் பார்த்தேன். அவங்கள எத்தனை நாள் மிச்சவங்களை யோசிக்கிறாங்க, மிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஏதோ அவங்க, ஐயோ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குன்னா அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ அந்த பெண்ணுடைய அம்மா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது மிச்சவங்களுடைய தேவையை அறிஞ்சு அந்த அவங்களுக்கு என்ன நீடோ அதை செய்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வந்தோன்றது இல்லை, அது பிறகு அவங்க செய்கிறது வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. நானே இப்படி வந்துட்டேன், எனக்கு எதுக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற ஆட்டிடியூட்ல அவங்க இல்ல. மிச்சவங்க தான் ஒதுக்குறாங்களே தவிர்த்து அவங்க ஒதுங்கறத நம்ம பார்க்க முடியல. பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறாங்க. மிச்சவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இதுல இருப்பேன். நீங்க பிரசங்கி 21 நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வேலைக்காரன் நிந்திக்கிறத கூட நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. அது மாதிரி மனுஷன் சொல்ற வார்த்தைகளா நம்ம கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லெசன். அதை வந்து அந்த பையன் வந்து ஈஸியாக படிச்சிருப்பான் இந்த நேரத்தில். ஸோ அப்போ நம்ம கூட நம்மளை யாராவது மோசமாக பேசும் போதோ நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நம்மளமாகவே இருந்துட்டு போகலாம். ஸோ இவங்களுக்காக நம்ம மாறணும், அவங்களுக்காக நம்ம மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பையனுக்கு ஒரு ஹார்ட் லெசன். ஆனால் அவங்க ஈஸியாக அந்த பையனுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தானே அவங்க படிக்கிறாங்க. ஸோ அம்மா இந்த சிச்சுவேஷனில் இவ்வளோ ஈஸியாக அப்போ நம்மளும் அப்படி தானே, மிச்சவங்க என்ன பேசுனா என்ன, நம்ம நம்ம வாடி இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்கு ஒரு ஈஸியாக அந்த லெசன் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சவங்களுக்காக என்னுடைய ஸ்டாண்டர்டை வந்து லோவர் பண்ண மாட்டேன். இப்போ மிச்சவங்க மோசமாக என்னை பேசுகிறாங்க, அதுக்கு நான் போய் திரும்ப சண்டை போட்டுட்டோ இல்லைன்னா அவங்கள பழி வாங்கிட்டோ அப்படி இருக்க மாட்டேன். அவங்க அப்படி தான், என் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே அந்த ஹை தான். நான் அதுக்கு அவங்கள மாதிரி அவங்க லெவலுக்கு நான் கீழே இறங்கி வர மாட்டேன். சில நேரம் இவ்வளோதான் நம்ம இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்களோ நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல வந்து, ஓ நீ இப்படி என்னை இப்படி பேசுனியா, அப்போ நம்ம ரெண்டு வார்த்தை அவங்கள பற்றி மோசமாக நான் சொல்லலாம். இன்னும் அவ கண்டுக்கிடவே இல்லை. கவிதா போ, நீ என்னமோ சொல்லிட்டு போ, கேட்க தான் செய்கிறா இல்லைதான் தெரியுது. இப்போ ஒருவேளை தான் பையன்ட்டு கூட அட்லீஸ்ட் சொல்லியிருந்துருக்கலாம், ஆமாடா இவங்க ரெண்டு பேரும் மோசம், ரொம்ப ஜாக்கிரதையா இரு, இவங்கெல்லாம் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட பாய்சன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஸ்டாண்டர்டை வந்து அவங்க இறக்கவே இல்லை. அவங்க, நான் இப்படி தான் இருப்பேன், பரிசுத்தமாக தான் இருப்பேன், நான் மிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், மிச்சவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போட்டோம், என் ஸ்டாண்டர்டை நான் இறக்க மாட்டேன். இதெல்லாம் நம்மளே எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். மிச்சவங்க நம்மளை இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட்டை கூட நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருவோம்ல, இவங்க மோசம் அவங்க மோசம், நீ ஜாக்கிரதையாக இரு, ஆமாம் பாரு நம்மளும் திரும்ப அவங்கள பழி வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே பழி வாங்க சொல்லி கொடுத்துட்றோம். பட் இவங்க வந்து அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படிதான் இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டரா இருக்குது கவிதா.
2: அப்புறம் அந்த பையன் கூட அப்பா மாதிரி தான் இருக்கிறான் கொஞ்சம், ஏன்னா ஆமா ஆமா இப்படி சொசைட்டி பேசுதுமா, நீங்க இப்படி எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லல அவன்.
3: அதான் கண்டிப்பா, ஏன்னா அவன் வந்து அதே தான் பாக்குறான். பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கிறதையும் அவன் பார்த்துட்டு, ஆனா அவன் பெஸ்ட் என்னன்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க இருங்க, அதுதான் பெஸ்ட். தான் சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படிங்கறத அவன் வந்து வெளிப்பா, அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருவேளை கணவனை இழந்து இருக்கிற ஒரு தாய் உங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் இவ்வளவு நாள் நம்ம காட்டியிருக்க மாட்டோம், அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே வந்து தான் பையன்கிட்ட இருந்து அந்த இதை எதிர்பார்ப்பாங்க, நான் உன் கூட இருக்கேன், நாங்க இருக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அது பிள்ளைகள் இவ்வளோ நாள் சொல்லலைன்னா கூட இனிமே கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லணும், ஏமா நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாது, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நீங்க இருங்கன்றத வந்து இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ். ஆமாமா உங்களுக்கு இப்படி நடந்துட்டே, உங்களுக்கு அப்படி நடந்துட்டே, உங்களை இப்படி சொல்றாங்கம்மா, நீங்க இப்படி நம்மளும் கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவா நம்ம இருக்கணும். இப்போ இந்த பையன் கவிதாவுடைய பையன் இருக்கிறது போல நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூட ஒரு சப்போர்ட்டிவா நம்ம இருக்கணும் அப்படிங்கறது நினைக்கிறேன்.
4: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு மகன் தானே.
3: ஆமா ஆமா, அதே கேரக்டர்
4: அவனுக்கும் வந்திருக்கும். இன்னொன்னு, அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவன்
3: நினைக்கிறான். கண்டிப்பா
4: அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல கல்யாணத்துக்கு, ஆனாலும் அவங்க அம்மா கூட இருந்துட்டு
3: வந்துடுறான், அம்மாக்காக தான் வாரான். ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல,
2: விரும்ப
3: மாட்டாங்க வாலிப பிள்ளைகள் ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கா தெரியாத தகுதி, சும்மா எல்லா கல்யாணத்துக்கும் வர விரும்ப மாட்டாங்க. தான் தாய்க்காக, தான் தாய் கூட இருக்கணும், அப்பா இடத்த தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த பையனை நம்ம பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள வளன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பெரிய ஆளாக்கணும்ன்றத விட கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே போதும், பிள்ளைகளை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவாரு. பிள்ளைகள் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம எமோஷனலா த்ரெட்டன் பண்ணிட்டு, இப்ப நிறைய விடோஸ் அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்றாங்க, எமோஷனலா அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பாரு எனக்கு யாரும் இல்ல, நீதான் நீதான் சொல்லி சொல்லி பிள்ளைகளை அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அப்படி அவசியம் இல்லை, நம்ம ஆண்டோருக்குள்ள வளர்த்தாலே பிள்ளைகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க.
2: ஜாய்சி ரொம்ப அழகா சொன்னீங்க, விடோஸ நம்ம எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்யூ தேங்க்யூ.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-128.
1: உங்க வீடுகள்லயும் கணவனை இழந்த பெண்கள் இருக்கலாம். அவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட மன நோகாதபடி நீங்க அவங்கள நடத்துங்க. விசேஷ வீடுகள்ல அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்குன்னு முக்கியமான இடத்தை கொடுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறி

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3, திருப்பாடல்.

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கம் என்ன விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

அதிகாலையில் ஒரு நாள் திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 6 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் இது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களார நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென்.

நான் பாடும்போது என் உதடும் என் ஆன்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று பக்தன் பாடுகிறான். சங்கீதம் 71:23. இதை தொடர்ந்து அதே சங்கீதத்தில் 14:3, 5, 6, 9 வசனங்களை வைத்து நாம் பாடலாய் பாடுவோம். கர்த்தர்

மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி டேவிட் பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தினார். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை 2 சாமுவேல் 24:25 வாசிக்கிறோம். சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம். ஜப தூபம் எழுப்பட்டும். வேண்டுதல் கேட்கப்படும், வாதை நிறுத்தப்படும்.

அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. உங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வாசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை

அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ? 9 வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும்போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார், பாட்டிலில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும். கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டார். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமே அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மனத்தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. மேலிருந்து 2 drops பனித்துள்ளி அப்படியே மேலிருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துள்ளி ரோஜா பூ மேல பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா, நம்ம 2 பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன், பாத்தியா? நீ என்ன, மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு ஒன்று அது எதுவுமே சொல்லலையா. அமைதியாகவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் கோட்டக்காரன் வந்தானுங்களா. வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க. அந்த

ஊழியம் பட்டவொன்னு ஆவியா ஒன்னும் இல்லாம போயிருச்சோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாம நீங்க ஜீவனா இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன். ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சுட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது. பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயாக வச்சுருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில் பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பா.

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்ற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையா இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்றோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியா அதை எங்கள் ஆவியில அறிந்து உங்களோட ரதத்தோட நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே, நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கள் நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: Kairos moment. அப்படினா கடவுளுடைய நேரம்.
1: Yes.
0: நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திர துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கும் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen. Pudup

0: தங்க முடியாத சந்தோஷங்கள், இருதய அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார்.
1: பேரில்லை
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள், அதனால நமக்கு உண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்கிறோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷ கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது,
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40வது வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலேயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளவு பெரிய ஆளு எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கிறான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமைய பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 இயர்ஸ் போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது
0: இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல.
1: எஸ்,
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல. மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்,
0: சில நேரங்களில் நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகளில் நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனால் அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்,
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவுனால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவுனால. அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலனும் எனக்கு இல்லை, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்களை எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80வது வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முட்செடியில பற்றி எரிகிற முட்செடியில எழுந்தருளின ஆண்டவர்,
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முட்செடியில.
0: 80வது வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரே படம்.

0: மூணாவது அதிகாரம் யாத்திராமா மூணுல மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்பமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு? மோசேக்கு. கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்ள.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா. மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: பார்ப்பேன்,
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டா.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே,
1: மோசே,
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன் என்ற
0: அடியேன் என்ற
1: அடியேன் என்ற.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: என் நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்திரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா,
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசைக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா, ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்யறார்னா பேசுற,
1: திட்டவட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா,
1: போச்சு,
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்,
0: அதிசயமா இருக்கு,
1: அதிசயமா.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
2: மைக் செட் ஆகல எனக்கு.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாரா போயிருந்தப்ப, இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் தி ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட்.
1: எஸ்,
0: ட்ரெமெண்டஸ்னா எப்படி சொல்றது? அத ட்ரெமெண்டஸ்னா ட்ரெமெண்டஸ் தான் உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: எஸ், Hallelujah.
0: Hallelujah. உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப், உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று,
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்,
1: எஸ்,
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்,
1: எஸ்,
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே,
1: எஸ்,
0: இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்,
1: எஸ்,
0: நான் ஒரு ட்ராஷ்,
1: ட்ராஷ்,
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீயே உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்,
1: எஸ்,
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல,
1: எஸ்,
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில,
1: ஆமென்,
0: உன்னோட காலனி எடுத்து வச்சிருக்கிற,
1: எஸ்,
0: திஸ் இஸ் யோர் மொமெண்ட்.
1: ஆமென்.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னென்ன? ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட ஆண்டு தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ என்னோட அப்ப கூட அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: யாரு சாமி உன்னை குப்பை கூடன்னு சொன்னா? என் அப்பம்
1: அப்பம்
0: என்னுடைய அப்பம் இந்த தலைமுறைக்கான என்னுடைய பிரெட்ட நான் ஓம் மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய வெசலா வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூட இருக்கிறதுனால அவர்
1: உன்னைய அப்ப
0: கூட வர்றப்ப உலகம் சொல்லும், என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்,
1: அப்ப கூட இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: Tremendous.
1: One third.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும்,
1: எஸ்
0: பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தி நிர்வாகம் ஸ்தம்பித்தது.
1: எஸ்
0: துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: அதிகார அடுக்குகள் அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்
0: செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது. அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறது தான் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சுட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிகிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: தான் இதுதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல
1: நடத்துகிறவரை தீ பிடிக்கும்.
0: உங்க குடும்பத்துல ஊழியத்துல தீ பிடிக்கும்னா ஆண்டவருடைய
1: ஆண்டவருடைய
0: சொல்றேன்.
1: ஆமென்.
0: சடுதியா காரியங்களை கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்,
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன
1: செஞ்சிட்டாரு?
0: இதுதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே.
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே.
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. எது ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுறா அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வார்த்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில் போறா, போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறேன்பா. போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. ஆடாப்பா, சரிடா, சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஆல்ரெடி தரிசனத்துக்காக, ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
1: புது ஆட்டை. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் விதை இந்த வருஷம் நீ பார்க்க போறது என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை. இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமே.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்ப பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை, புது ஆட்டை. ஆமென்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒன்றுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய்.
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே,
0: கேட்டுருச்சுன்னா இப்படி கையை காட்டுங்க அப்படி.
2: ஆச்சரியமா
0: கேக்குதா?
2: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள் எனக்கு, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனா அவர் திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபைத்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்கிறாங்க, இன்னும் செப்பரேஷனில் போகுது. ஆனால் இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஊழியம் பாழா போகாது.
1: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்துல என்னை தேடி வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென்,
0: சொல்ல
1: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை
0: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார்.
1: எஸ்,
0: சடுதியில சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்யும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இஸ் ஆர் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்,
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதை விட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது 4 தலைமுறை.
1: 4 தலைமுறை
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள், தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80 வருஷம்,
1: 80 வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, 3 தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென், உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க. பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோடய நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென்.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தமன் வச்சிருக்கிறது பல மடங்கு,
1: பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேல எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யாரு சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கை இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனா சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ற தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களை தை மாசத்தை நம்புறது போல
1: வார்த்தையை
0: விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
1: வழிவாசலையும் திறப்பார்.
2: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்?
0: சொல்றமா?
1: கட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்க.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டுச்சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கர்த்தர் செய்யறாரு பாருங்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன
2: 52 days.
0: வாசிக்கிறோம் அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
2: அல்லேலூயா.
0: அந்த அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய
1: நான்
0: கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. வாசனையினால்,
0: தண்ணீரின் வாசனையினால் பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த
1: காடாகும்.
0: சடுதியாய்

0: கிளை விடும்.
1: ஹல்லேலூயா.
0: இளமரம் போல கிளை விடுவாய்.
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய
0: மரம், ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்,
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள்,
1: உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள்
0: சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுனா சடுதியில் ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும்
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பாழ போன அலங்கங்களை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
1: முடிச்சிட்டாரு.
0: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
1: பல
0: 100 வருஷத்துக்கு மேல.
1: எஸ்.
0: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
1: 52 நாள்ல.
0: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள்
1: நாள்.
0: நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: சில நாட்களுக்குள்ள, வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: பைபிள்ல தான் இருக்கு எல்லாமே.
1: எஸ்.
0: இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அப்படியே செய்யற ஆண்டு.
1: ஆமென்.
0: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அட்டு புட்டுன
1: நடந்துகிட்டு இருக்கு.
0: காரியங்க நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா
1: பாக்கும் பாக்கும்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அத்திரமோ 12 அதிகாரத்துல 31 வசனம், 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
2: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள்
0: எப்படி அனுப்ப
2: அவர்கள்
0: தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
2: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
0: அவர்களை மிகவும்
2: துரிதப்படுத்தினார்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
1: கிளம்பி போங்க,
0: கிளம்பி போங்க,
1: போயிடுங்க.
0: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: 41:14. அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
1: அமேன்.
0: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும்னு நீ அழுற,

0: உனக்கான இந்த நேரத்தில் நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா. எஸ்,
0: அதான் இளங்கல, சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால,
1: அல்லேலூயா,
0: வாழ்க்கையில இது போல நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திடுவார்.
1: எஸ், அல்லேலூயா.
0: சொல்லுங்க, புத்தம் புதுசு,
1: புத்தம் புதுசு, புத்தம் புதுசு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
1: மீண்டும் எழ முடியல,
0: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
1: எஸ்,
0: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போதும் ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க வைப்ப.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: சில ரதங்களை குறித்தும்
1: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
0: நாங்களும் எங்கள் தேவனாகிய
1: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
0: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
1: ஆமென்.
0: ஆனா தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
1: ஆச்சரியமே.
0: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: அல்லேலூயா.
1: சின்ன புத்திக்காரங்க, சில சின்ன புத்திக்காரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிற்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிற்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, தோண்டு தோண்டு விழுந்த, மடங்கி மடங்கி தோண்டு தோண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிற்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிற்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
0: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
1: ஆமென் சொல்லு.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: விசுவாசிக்கிறீங்களா?
0: ஆமென்.
1: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திடுவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டவர்.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: இது அவருடைய மொமெண்ட்,
0: மொமெண்ட்.
1: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகோட்டை பூச்சி தின்னது, அது தின்னது, இது தின்னது, எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசியில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும், 5,00,000 ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட் தான், தீவுல என்னதான்
0: புல்லட்,
1: புல்லட்ல தான் வருவாரு, புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு தெரிஞ்ச புல்லட் தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15,00,000 ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
0: இழந்துட்டோம் தெரியுமான்னு
1: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்ட போய் பெருசா பேசுற,
0: ஹல்லேலூயா.
1: நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
0: ஆமென்.
1: இழந்த வருஷங்களை

0: நடத்திடுவார்.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க. விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப. உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டத பார்த்துச்சு. ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சல பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சல பாக்குற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சல பாக்குற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: பேசிக்கொள்ள
0: முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால
1: பகை,
0: ஆனா மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ, பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது, அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா?
1: ஆமென்.
0: பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனியமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: மீட்டு தர்றேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு
1: தர்றேன்.
0: நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டத பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டு கால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில சடுதியில பல ஆண்டு கால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கள் இது. எழுந்து நிற்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப, முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிற்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

0: Psalm 118:6.
1: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக்கொள்வோம்.
0: Been teaching on renewing our mind for the last quite some time.
1: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறது குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
0: You know, and 2 Corinthians 10:3-5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
1: 2 Corinthians 10:3-5 என்ன சொல்கிறது? எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Thoughts are the things that get us into trouble.
1: The எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
0: Thoughts bring fear.
1: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
0: Thoughts affect our health.
1: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
0: Third, thoughts affect our performance in our work.
1: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
0: So thoughts are a very important aspect of man's being.
1: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
0: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
1: அப்ப பிலிப்பியர் 4:8 பசனாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
0: Because your mind is not made to think on bad things.
1: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
0: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
1: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
0: But when you meditate on good things, it gets built up.
1: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
0: Your mind is a God-given tool for you to live in this world.
1: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக
0: இருக்கிறது. It is meant to function a certain way.
1: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
0: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
1: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
0: After you become a Christian believer,
1: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக மாறின பிறகு,
0: you need to really go through a change of mind.
1: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
0: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
1: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது, அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
0: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
1: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
0: Your soul, your thoughts must prosper.
1: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
0: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
1: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
0: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
1: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
0: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
1: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேலையில் ஈடுபட வேண்டும்.
0: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
1: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களை பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
0: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
1: 2 Corinthians 10:3-5 அதைதான் போதிக்கிறது.
0: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
1: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
0: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
1: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது. இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறார்.
0: Now we are dealing with how to deal with our thoughts.
1: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதான் நாம் பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். So for that I am using as an example one of the greatest things that bother people today, that is fear.
1: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
1: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
0: Fear is the root cause of many problems of man's life.
1: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம் தான்.
0: And fear is a thought and fear is built into people and it becomes a stronghold over a period of time.
1: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து
0: விடுகிறது. Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
1: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: How they went as far as that?
1: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
0: Because they allowed thoughts of fear.
1: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
0: And it became an imagination.
1: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
0: It became a stronghold.
1: அது பலத்த அரணாய் மாறியது.
0: Now you got to take the word of God and destroy that stronghold.
1: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
1: வேதம் சொல்லுகிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: We have a spiritual warfare that we must take. Undertake.
1: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
0: Now when we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
1: ஆவிக்குரிய யுத்தம் சொன்ன உடனே எப்போ வந்து அந்த பிசாசோடு கூட நமக்கு சண்டை கிடையாது.
0: No, nowadays the devil, you know, he deals with our mind and it's through the thoughts only he deals with us.
1: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
0: And it is through the thoughts that he captivates us.
1: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
0: So you need to work with the thoughts.
1: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
0: You need to bring down every strong hold by the mighty weapons that God has given to you.
1: தேவன் கொடுத்திருக்க அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
0: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
1: சரி, 118 ஆம் சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
0: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me?
1: சங்கீதகாரன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team pulling with you and joining with you.
1: அது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
0: And he provides his strength and his power to you.
1: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: So the psalmist says, I will not fear. What can man do to me?
1: ஆகவே சங்கீதகாரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: As we began this last week, I told you that he wrote it, you know, in difficult circumstances.
1: கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
0: எழுதுகிறான். He has gone through fearful circumstances.
1: பயப்படத்தக்க சூழ்நிலையில கூட எல்லாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
0: You know, he had to flee for his life for quite some time.
1: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
0: He had every reason to fear and every reason to be in fear night and day.
1: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
0: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
1: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலை மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
0: He says, I found the secret.
1: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: I will not fear because the Lord is with me.
1: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
0: The Lord is with me.
1: கர்த்தர் என்னோடு கூட
0: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
1: நான் சொல்லும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think, one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
1: கடந்த வாரம் சொன்னேன் இல்லையா, மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் அவர்களுக்கு எதிராளியே.
0: The Lord is the one that ran your business into loss.
1: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
0: The Lord is the one that gave you the disease.
1: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
0: The Lord is the one that destroyed your family life.
1: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
0: See, a lot of Christian people think like that.
1: நிறைய விசுவாசிகள் அப்படி தான்
0: நினைக்கிறாங்க. How do I know?
1: எனக்கு எப்படி தெரியும்?
0: Look at them the way they talk. They say, why did the Lord do that to me, brother?
1: அவங்க பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
0: Now, such people cannot get rid of their fear because they do not understand this primary primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
1: பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன் சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு எதிரா இருக்கிறான்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
0: சப்போஸ் யூ ஆர் சிக் அண்ட் யூ திங்க் தி லார்ட் இஸ் தி கிவர் ஆஃப் சிக்னஸ்.
1: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க.
0: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when, you know, it's going to happen, you know.
1: அப்புறம் நீங்க பயந்துதான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
0: You know, there's no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
1: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
0: These kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
1: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
0: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
1: என்ன எல்லா பேரழிவுக்கு பின்னால, எல்லா தீமைக்கும் பின்னால, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
0: Anything bad and terrible happened is the Lord.
1: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
0: Now then you can't get out of fear, because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid, because you can't stand against him and win.
1: பாருங்க கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க தான் நம்புறீங்க.
0: There is no other way but fear and keep on living in fear.
1: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
0: Because if the Lord is not on your side, then you better be afraid.
1: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
0: But if you understand this one basic truth that the Lord is on your side.
1: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்,
0: this is one of the most basic truths that I began to understand.
1: பாருங்க நான் விளங்கி கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
0: Revolutionized my thinking.
1: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
0: A lot of bad things happen in this world.
1: இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் நடக்குது.
0: There's a lot of evil in this world.
1: நிறைய தீமை உலகத்துல இருக்கு.
0: But I know that the Lord is on my side.
1: ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is not my enemy.
1: கர்த்தர் என் எதிரி அல்ல.
0: No matter what happens, the Lord is not against me. He is for me and he is on my side.
1: என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் எனக்காக இருக்கிறார்.
0: So I remember that at all times.
1: ஆகவே எப்போதுமே இதை தான் நான் மனசுல வைக்கிறேன்.
0: When you are sick, you must remember that the Lord is on your side.
1: வியாதியா இருக்கும்போது இதை மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
1: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
0: Having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
1: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மறக்கவே கூடாது.
0: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
1: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
0: So the basic thing to believe is that the Lord is on my side, and the psalmist has got the message. He has understood this basic thing.
1: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கி கொண்டான்.
0: Now then why, you know, why so much problem in this world and in the lives of people?
1: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
0: It is because the Bible says that people perish for lack of knowledge.
1: காரணம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: Many times we are in trouble because we have lack of knowledge.
1: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம் என்று சொன்னால் அறிவில்லாமை.
0: Now turn with me to 2 Peter chapter 1.
1: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Let me show you something and we're going to build upon this.
1: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
0: 2 Peter chapter 1 verse 3 and 4.
1: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
1: தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி.
0: Now notice what it's saying.
1: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
0: That through salvation through Jesus Christ, God has now given to us all things that pertain to life and godliness.
1: இரட்சிப்பின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
0: Everybody say all things are given to me.
1: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு
0: எல்லாம் சொல்லுவாங்க it has to do with life and spirituality
1: அதாவது இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்
0: everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you
1: அதாவது இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு
0: why is it given
1: ஏன் கொடுக்கப்பட்டது
0: next verse
1: அடுத்த வசனம்
0: by which have been given to us exceedingly great and precious promises that through these you might be partakers of divine nature having escaped the corruption that is in the world
1: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது
0: it says several things here
1: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது
0: verse 3 says all things that pertain to life and godliness is
1: உணவாசம் given to சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவபக்தியுமே எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு
0: verse 4 says that these have been given to us by way of precious promises
1: நான்காம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது
0: how is it given to us where is it
1: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எங்க இருக்குது
0: because people say when you know when you say everything is given to you that has to do with your life and godliness that's a where is it
1: அது ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க
0: I say look under your arm where you got your bible tucked
1: அக்கல்ல பைபிளை வச்சிருக்கீங்களா அங்க பாருங்க
0: தட்ஸ் வேர் இட் இஸ்
1: அங்கதான் இருக்குது
0: look at your shelf where the bible is it's all there
1: பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்கதான் இருக்கு எல்லாமே
0: god has not put it somewhere hidden from you so you can't get it and play with you
1: தேவன் வந்து எங்கயோ அதை ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது
0: in all of your homes you have bible you're carrying it around going everywhere and you know sometimes you're reading it also
1: ellar veetliyum bible irukku bible thookittum poringa sila samayatha adha vaasikkavum seiringa
0: but do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around
1: anal indha ulaga vaalkaiyilum seri aavikkuriya vaalkaiyilum seri neengal vetrigaramai vaaluvadhukku ungal theviyana anaithume இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா
0: see that's what got me interested because I when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean
1: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்
0: sometimes I'll check their tapes and listen 3-4 times again and again
1: illa samayam and tape eduthu 3-4 mura thirumba thirumba kekkuren
0: because that thing has to do with my success
1: yenendral adu enna vetriyodu thodarbudiyathu
0: if I will only hear it and know what these promises mean and what they signify to me then I can live in victory in every area of my life
1: inda vaakuthathangal enna solugiradhu enakku evvaru mukkiyathum aagiradhu endrai arindhu kollumbodhu இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்
0: I want to know what these things mean
1: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்
0: That's why you are in church today
1: அவேதான் இன்றைக்கு சபைக்கு
0: வந்திருக்கிறீர்கள் lot of people are surprised how come so many people are there on Sunday night
1: நிறைய பேருக்கு ஆச்சரியம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரில இவ்வளவு கூட்டமானு
0: one fellow told me I just go one time brother that's more than enough
1: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன் அதுவே ரொம்ப அதிகம்
0: His idea is he's doing a favor to the church by going one time a week
1: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துல ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி
0: you are not doing any favor to me or to god or to the church by coming here once a week
1: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க ஏதோ ஒரு நன்மையும் செய்யிறது கிடையாது
0: no
1: கிடையாது
0: you are getting a favor
1: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது
0: amen it is for your benefit you come
1: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க
0: I hear the word not so I can do a favor to somebody say I heard so and so's tape
1: na vasantha kekkura ketittu avrudey tape naanum ketan solradhukaga kediyadu
0: no it's a beneficial thing to me
1: kediyadu adu enakku laabama irukkirathu
0: I deeply appreciate it
1: adu romba paaraatukuren
0: sometimes I buy these tapes for 300 400 rupees one tape
1: illa samayathila oru tape 300 rupees 400 rupees agudha adu vaangren naan
0: thousands of rupees it cost me
1: aayirakkanakkana 100 rupees koduthu vaangren
0: but I never mind
1: ana enakku adha oru porutta illa
0: I will take it and hear it
1: adu ketta adu vaangi naan ketpen
0: they are more than gold and silver to me
1: ponniyum velliyai vida adella enak vilayira petta
0: because this is truth
1: ena adu satyam
0: if I can only know the truth I can be free
1: satyathai mattum naan arivan endral naan vidulai aven
0: this is if I can know the truth I can walk in victory
1: satyathai arivan endral naan vetriyile vaala mudiyum
0: why people don't have victory is because they perish because of lack of knowledge
1: makkudeya vaalkaiyil yen vettile endru sonnal arivillamainale sangaramagiraanga
0: the bible doesn't say they perish because it's god's will for them to perish
1: adu அவர் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
0: Is there anywhere that says that?
1: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
0: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
1: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
0: No, no. God's will was land of milk and honey.
1: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
0: He told them, I've given the land to you.
1: அவர் சொல்லிட்டார், தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Yet they perished in the wilderness.
1: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
0: It is not God's will.
1: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
0: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
1: தேவன் திட்டம் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
0: No, God healed all their diseases and met their needs.
1: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
0: God did miracle after miracle in their lives.
1: தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
0: What more do you want?
1: இதுக்கு மேல என்ன வேணும்?
0: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
1: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொள்ள முடியல.
0: Moses and Joshua and Aaron will take that one verse, I have given you this land, and preach over and over again. They still didn't get it.
1: Mose, Aaron, Joshua போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
0: What a wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
0: I wish they had understood that one little line, I have given it to thee.
1: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Given it to you.
1: கொடுத்தேன்.
0: If they had understood that they would have possessed the land.
1: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்திரித்திருப்பார்கள்.
0: Because they did not understand, they did not even enter the land.
1: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
0: Are you making an effort to understand the promises of God?
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் விளங்கிக்கொள்ள முயற்சி எடுக்கிறீங்களா?
0: That is the greatest thing that you can do for your life, my friend.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
0: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them, know what these things mean for you.
1: உங்களுக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும்.
0: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
1: அடிக்கடி முத்தம் இடுகிற, அடிக்கடி இந்த அக்கள் கடியில வைக்கிற, அடிக்கடி தலையானு கடியில வைக்கிறோமே இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இருக்கிறது.
0: I say to you again, this is a success book.
1: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புத்தகம்.
0: It's a winner's manual.
1: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு
0: கையேடு. Go to this.
1: இதுக்கு போங்க.
0: This has got it.
1: இதுல எல்லாம் இருக்கு.
0: That's why I delight myself in preaching this.
1: ஆகவே தான் இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
0: Preaching to me is the most wonderful thing in the whole world.
1: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
0: Because I'm just taking what God has said and just telling you what it means.
1: தேவன் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
0: It's not such a hard thing.
1: இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு காரியம்
0: இல்ல. Because God has said some wonderful things.
1: என்றால் தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கார்.
0: He's given all things that pertain to life and godliness by way of the precious promises.
1: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
0: That is why they are called not just promises, they are precious promises.
1: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
0: Do you understand what it means to say precious?
1: விலையேறப்பட்டதுனா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
0: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
1: பாருங்க, இயேசுவின் இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
0: Why?
1: ஏன்?
0: We all have blood.
1: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
0: பட் இஃப் ஐ ஷெட் மை பிளட் ஐ கான்ட் சேவ் ஈவன் ஒன் லிட்டில் பேர்டு.
1: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரட்சிக்க முடியும்.
0: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாம ஜம்முன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டேன். ஐ எம் நாட் இன் டு தட் சஃபரிங் பிஸ்னஸ்.
1: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலை எல்லாம் கிடையாது.
0: பிகாஸ் ஈவன் இஃப் ஐ ஷெட் இட் வாட் யூஸ் இட் கான்ட் சேவ் எனிபடி.
1: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
0: இஸ்ன்ட் ரைட்?

0: ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளை கூட அது
1: காப்பாற்றாது. But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
0: அந்த ஒருவே 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
1: That is why we call it the precious blood of Jesus.
0: ஆகவே தான் இயேசுவின் ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம் என்று.
1: Means there is no other blood like that. அப்படி
0: சொன்னா அந்த ரத்தத்தை போல வேற எந்த ரத்தமும் கிடையாது.
1: Rare commodity.
0: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு
1: பொருள். You can't get it anywhere else.
0: அது வேற எங்குமே கிடைக்காது.
1: So when it says precious promises.
0: ஆகவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
1: This is different from all other promises you've ever dealt with.
0: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப
1: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
0: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று.
1: Wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குறுதி.
1: But it's not a precious promise.
0: அது விலையேறப்பெற்ற வாக்குறுதி கிடையாது.
1: Sometimes you know they don't even remember giving such promises.
0: சமயத்திலே அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குது இல்ல உங்களுக்கு.
1: Promises given.
0: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
1: But sometimes it's not lived up to.
0: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
1: But the one who has promised here is one who cannot lie.
0: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
1: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
0: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
1: He will never fail.
0: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
1: Amen.
0: Amen.
1: He will never fail.
0: தவறவே மாட்டார்.
1: Jesus never fails.
0: இயேசு தவறுவதே இல்லை.
1: We have many love failures.
0: நிறைய லவ் ஃபெயிலியரை பார்க்கறோம் நம்ம.
1: But Jesus never fails.
0: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆறதே கிடையாது.
1: So if you just you know if you this is why it is precious promise.
0: ஆகவே தான் பாருங்க இது விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தம்.
1: So every word in the Bible is very important.
0: ஆ வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
1: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit, bite and take a good taste, you know.
0: அவர் இது எப்படினு சொன்னா ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்டை எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
1: Everything has got something.
0: ஒவ்வொன்றுத்துல ஒன்னு இருக்கு.
1: It's got a taste, it's got a nutrition, it's got something.
0: அதுக்குன ஒரு ருசி, அதுக்குன ஒரு சத்து வகை இருக்கு.
1: So the Bible is like that.
0: வேதமும் அப்படிதான்.
1: By way of precious promises he has given to us everything that pertains to life and godliness.
0: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய அனைத்தையும் தந்து விட்டார்.
1: Now why the precious promises and why all things through these precious promises?
0: ஏன் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் அனைத்துமே இந்த விலையேற வாக்குத்தத்தங்களின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Why are they given?
0: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Why such precious promises? Why all things pertaining to life and godliness given through the precious promise.
0: ஏன் இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் ஜீவனுக்கும் தேவபக்தியுமே எல்லாமே இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Listen to the last portion.
0: கடைசி பகுதி பாருங்க.
1: That through these you might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust.
0: நான்காம் வசனத்தினுடைய முற்பகுதி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
1: So that you may escape the corruption.
0: அதாவது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்.
1: There's a lot of corruption. There's a lot of bad things happening in the world.
0: இந்த உலகத்துல நிறைய கேடு, நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
1: So that you may escape from all of those things.
0: இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பிக் கொள்ளும்படியாக.
1: So that those things don't come and drown you and finish you.
0: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக.
1: So that those things do not come and overcome you.
0: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக.
1: So that you may get away from those things. You may escape the corruption.
0: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக.
1: One fellow was telling me, you know, well brother, sometimes you know maybe I need to learn something through that.
0: ஒருத்தர் என்ன சொன்னார், ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படின்னாரு.
1: Maybe we learn something through that.
0: மூலம ஒருவேளை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம்.
1: Anything bad happening we may learn something.
0: ஏதாவது கெட்ட காரியம் நடந்தா அதிலிருந்து நாம் ஏதாவது கத்துக்க வேண்டி இருக்கலாம்.
1: அப்படிதான் கத்துக்கணும்னா கத்துங்க. That's better ways to learn.

0: கட்டுக்கொள்ள இதை விட நல்ல வழிகளா இருக்கு.
1: I read in the book that there is a law of gravity, so don't jump from the 10th floor, climb down.
0: அது புத்தகத்துல வாசிச்சிருக்கேன், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு, ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம், படிக்கட்டுல இறங்கி வந்தா போதும்.
1: Is that right?
0: இல்லையா?
1: I believe it.
0: நான் அதை
1: நம்புறேன். I learned it already.
0: ஏற்கனவே கற்றுக்கொண்டாத.
1: You want to go jump and see and learn?
0: அது இருக்குதா இல்லையான்னு பாத்து குதிச்சு தான் கத்துக்கணுமா?
1: Why you want to learn like that?
0: ஏன் அப்படி எல்லாம் கத்துக்கணும்?
1: That is not the learning method that God has ordained.
0: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை உன்னை ஏற்படுத்தி வைக்கல.
1: Now I've heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
0: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளே நமக்கு போதிக்கிறான்னு நான் பேச கேட்டிருக்கேன்.
1: God you know gives you a business loss and so that he can teach you this.
0: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குன்னா அதன் மூலமா ஒரு போதனை
1: கொடுக்க. He gives you special diseases.
0: விசேஷமான வியாதிகள்
1: so that he can teach you through that.
0: எதுக்குன்னா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க.
1: You know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something.
0: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோட வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க, அது எதுக்குன்னா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்.
1: Have you not heard that?
0: லாம் கேட்றீங்களா இல்லையா?
1: Maybe God wants to teach you something.
0: வேற கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்.
1: You know you don't need to learn more corruption.
0: பாருங்க
1: you already learned enough.
0: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு, இதுக்கு மேல கத்துக்கணுமா?
1: God is not sending these things your way so that you learn what this corruption is about.
0: அது இந்த கேடுனா என்ன, அழிவுனா என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது.
1: No, no, no.
0: கிடையவே கிடையாது.
1: God is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises. He's standing on your side so that he's expecting you to take a hold of this and escape the corruption. That's why he gave
0: தேவன் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கார். எதற்காக? இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
1: He saying already look in the Bible, just take it from under your arm and look at it.
0: அத்தனை சொல்றானே, இந்த அக்கில் கடியில் இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார், அதை
1: just look at it very keenly.
0: ரொம்ப உன்னிப்பா கவனி.
1: Listen and understand what it's saying.
0: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி.
1: And believe it.
0: அதை விசுவாசி.
1: Speak it.
0: அதை பேசு.
1: Put it in your heart.
0: அதை உள்ளத்துல வை.
1: Make a decision based on that.
0: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு.
1: And decide and decree and it will be so unto you.
0: அதை தீர்மானித்து அதை பேசற அப்படியே.
1: God is waiting for you.
0: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
1: Because he's already given everything that pertains to life and godliness. He's just waiting for you to take a hold of this thing and then act on this.
0: ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காய் காத்துட்டிருக்காரா? நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்துட்டிருக்கார்.
1: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
0: ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் கை விட்டார், கர்த்தர் மறந்துட்டார்னால மக்கள் அழிந்து போறது கிடையாது, அறிவில்லாமனால அழிந்து போகிறாங்க.
1: They don't know what the promise is about.
0: வாக்குத்தத்தங்களா என்னன்னே தெரியல.
1: They never take hold of it.
0: வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்வதில்லை.
1: They never stand on it.
0: அவைகள் மேல் நிற்பதில்லை.
1: They never go into it.
0: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
1: That's the problem.
0: அதான் பிரச்சனையே பாருங்க.
1: You see, we always like to say maybe God has something, some purpose, brother.
0: நாம எப்பவுமே இத சொல்லிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம், brother. நோக்கம் இருக்கலாம்.
1: All the purpose is revealed here.
0: கிடையாது, நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுது.
1: Everything is given here.
0: எல்லாமே இங்க இருக்கு.
1: Pertaining to life and godliness.
0: ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாமே.
1: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
0: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கார்.
1: Now the psalmist, exactly that's what he has done.
0: பாருங்க, சங்கீதக்காரன் அததான் செய்றான். சரியா?
1: What has he done?
0: என்ன செய்தான்?
1: He has come to a conclusion. He has decided. He has come to the right conclusion.
0: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு முடிவுக்கு வரான்.
1: He's got a lot of things to be afraid of.
0: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: The king is after his life.
0: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்.
1: And you know, he's at a great risk.
0: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு.
1: Any time his life may be taken.
0: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்.
1: But he has now decided to live without fear.
0: ஆனா இப்போது பயமில்லாமல் வாழ்வேன்னு தீர்மானம்
1: பண்ணிட்டான். Why? Because he's decided no matter what is happening, God is on his side.
0: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: God is not in my enemy's side.
0: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
1: God is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: And then he says, listen to this.
0: பிறகு அவன் சொல்றான், கவனிங்க,
1: every word is important.
0: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Every word, see, man shall not live by bread alone but by every word.
0: பாருங்க, மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
1: Everybody say every word.
0: எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
1: You can't leave any word here. Every word is so important.
0: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
1: And I refer you to that wonderful phrase, I will.
0: அதாவது
1: I will. I will not fear.
2: அதாவது நான் பயப்பட மாட்டேன். நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
1: I will not. நான் பயப்பட மாட்டேன். He says I will not fear.
2: நான் பயப்பட மாட்டேன்றான்.
1: That tells me one thing about fear.
2: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
1: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
2: அதாவது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேணும் அதான் பேசிட்டு இருக்கேன்.
1: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
2: ஏற்கனவே தீகில் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
1: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
2: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகிவிட்டது.
1: Already done that.
2: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
1: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
2: இப்போது அந்த கற்பனைகள் பலதரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
1: What is the thought?
2: என்ன எண்ணம்?
1: One is God is on my side.
2: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
1: Another thing is,
2: இரண்டாவது காரியம் என்னன்னா,
1: I will not fear.
2: நான் பயப்பட மாட்டேன்.
1: That's a decision you have to make based on what you believe.
2: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
1: I'm not going to be afraid.
2: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not fear.
2: நான் பயப்படவே மாட்டேன்.
1: And that tells me something about fear because this is the strongest words in English language.
2: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
1: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
2: அதாவது
1: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says I will not fear, I refuse to fear, I will not fear.
2: Naan bayapada maten bayapada marukiren endru solugiravanai aatkollakudiya bayam ulagathil engume kedaiyadhu.
1: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
2: Naan naan bayapada maten endru andha kaaryam devudaiya vaarthilirund devudaiya vaakkuthathangalirund varanum.
1: Like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times I will not fear, I will not fear, I will not fear.
2: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
1: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன் மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
2: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கறானே ஒரு வெளிப்பாடு வேணும்.
1: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
2: பாருங்க, உங்களுக்கு அந்த ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
1: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. No, we don't do that. Lot of people think that's what we are teaching, you know, when they teach about faith.
2: பாருங்க, விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது நிறைய பேர் அப்படிதான் நம்ம போதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
1: They say, well, what is this Sam Chalder teaching? If you just say it 10 times, will it happen?
2: என்ன அது சாம் சல்லர் சொல்ற 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
1: No.
2: கிடையவே கிடையாது.
1: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
2: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள். அது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
1: Isn't that right?
2: சரியா?
1: The more you say it, the more you begin to believe it.
2: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: All right?
2: சரியா?
1: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
2: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
1: It must come from the foundation of God's promise.
2: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து அது வர
1: வேணும். You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
2: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரோன்னு நீங்க சொல்லக்கூடாது.
1: They believe that and then they say, God, you know, I will not fear.
2: அவங்க அதையும் சொல்றது, அப்புறம் நான் பயப்பட மாட்டேன்னு இதையும்
1: சொல்றது. Now those two things don't go together.
2: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
1: If you don't believe, if you believe that God is against you, then you can't say I will not fear.
2: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது.
1: You know, if you believe that God is against you, even if you say it 10,000 times I will not fear, that's not going to change anything.
2: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறானே நம்பி கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
1: You got to believe that God is on your side.
2: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
1: Get a revelation of the goodness of God towards you.
2: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கார் அதை நீங்கள் மறக்க கூடாது.
1: And then as a result of that you begin to speak these words.
2: பிரகாதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
1: I will not fear.
2: நான் பயப்பட மாட்டேன்.
1: Another place in Isaiah 43 we read something like this: fear not, for I have redeemed thee, for I am with thee, I have called thee by my name.
2: Isaiah 43 எப்படி வாசிக்கிறோம்? பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: God didn't say you pray and I'll keep you from being afraid.
2: அது நீ ஜெபம் பண்ணு, நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல.
1: He didn't say that.
2: அப்படி எல்லாம் சொல்லல அவர்.
1: He said don't be afraid, fear not.
2: பயப்படாதே.
1: He didn't say I'll drive out the fear. No, he says don't fear.
2: நான் பயத்தை விரட்டி அடிக்கிறேன் கர்த்தர் சொல்ல, பயப்படாதன்றாரு.
1: Don't do it.
2: அதை செய்யாதே.
1: Now when God says don't do it.
2: பாருங்க, கர்த்தரே அதை செய்யாதன்னு சொல்லும்போது,
1: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear, then it's possible for you to do it.
2: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா, கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
1: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
2: பாருங்க, ஒருத்தர் கார் சாவி எங்களை கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா,
1: then that means I'm free to drive this car.
2: அதனால என்ன அர்த்தம்னா, அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
1: Now if I know driving I'll take it and drive it.
2: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
1: If I don't know driving then I can go learn and then come back and take this.
2: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
1: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
2: ஆனா
1: I have the freedom to drive it, I can do it.
2: ஆனா விஷயம் என்ன, இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்ப வேணாலும் ஓட்டலாம், அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
1: So when God says fear not,
2: தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்
1: போது, I have redeemed you, I am with you.
2: நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை மீட்டு
1: கொண்டேன். I called you by my name.
2: பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறேன்.
1: Don't be afraid.
2: நீ பயப்படாதே.
1: When he says that,
2: அவர் அப்படி சொல்லும்போது,
1: that means I can live without fear.
2: அவருடைய அர்த்தம் என்ன, நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்.
1: Now I don't understand fully well how I can under these circumstances live without fear. I may go and learn.
2: அதாவது ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு, ஆனால் அது எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்.
1: Just like I don't know how to drive the car but the man said you can drive it, you know I'm going to go learn it. You can learn how you can keep from fear, but the thing is you must believe that you can live without fear because God said fear not.
2: கார் ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததுனால எனக்கு ஓட்ட தெரியலனாலும் போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம். அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
1: When God promised Abraham that he'll give him a child in his old age.
2: பாருங்க, முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது,
1: the Bible says that Abraham did not stagger at the promise of God.
2: பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
1: He did not stagger. He didn't go this way one time and that way. You know, well God will do it, maybe God will do it, you know.
2: பாருங்க, அவன் தடுமாறல, அலசடி படல, ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படினு.
1: He didn't, you know, he did not know how it can possibly come to pass, it can happen, how it can happen in that old age.
2: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் என்னல.
1: Did he know that?
2: அவனுக்கு தெரியுமா?
1: Can he explain scientifically how this is going to take place?
2: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
1: அப்படினு? But God said I'll give you.
2: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
1: He doesn't know how it can happen.
2: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
1: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
2: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவேன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
1: The same way,
2: அதே போல,
1: when God says do not fear, I'm with you,
2: பயப்படாதே,
1: I have redeemed you,
2: சொன்னதுனாலே நீங்கள் என்ன சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன் சொல்லணும்.
1: Amen. Amen. That is how the way out of fear begins.
2: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
1: Let me say something about the devil's role here in fear.
2: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்யறான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
1: The devil uses fear for sure.
2: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
1: When you are afraid, he uses that fear.
2: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
1: When threatening situations happen, he uses that fear.
2: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான்.
1: He simply uses things. He never, did you know that he never invented anything?
2: பாருங்க, அவன் இருக்குறதாம் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
1: Some people say, "Well, brother, that's not right."
2: சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது.
1: He invented sin.
2: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்.
1: No, no, no, he didn't invent sin.
2: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
1: He just thwarted righteousness.
2: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
1: That's all.
2: அவ்வளவுதான்.
1: He didn't invent sin.
2: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
1: He just thwarted righteousness.
2: நீதியை திரித்தான்.
1: That's what sin is all about.
2: பாவம் சொன்னா அதுதான்.
1: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
2: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
1: So the devil has never invented anything.
2: அவர் பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல பாருங்க.
1: He is not an inventor, he is not a creator.
2: அவர் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
1: He is just a user and usurper.
2: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
1: That's all.
2: அவ்வளவுதான்.
1: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
2: Aagave bayatha patti nanikkumbodhu adu pisasanala vandathu pisasa kandupidichathu aagave en mela adukku romba sakthi illa irukna appadiyala nenikadhinga.
1: No.
2: Kedaiyadhu.
1: Because the devil is not that powerful.
2: Ena pisasa andha alavukku vallamai ullavan alla.
1: He is not an inventor, he has not invented anything.
2: Avan kandupidikkiravan alla, iduvarai edhaiyum kandupidithavanum alla.
1: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
2: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
1: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
2: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாசு என்ன செய்கிறான்னு பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
1: That's all.
2: அவ்வளவுதான்.
1: That's become a law.
2: அது ஒரு பிரமாணம் அது.
1: For example,
2: உதாரணத்துக்கு,
1: the world says seeing is believing.
2: உலகம் சொல்லுகிறது பார்க்கும்போது தான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
1: பார்த்தா நம்புவேன். Right?
2: சரியா?
1: Seeing is believing.
2: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
1: many Thomases are there in the world.
2: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
1: இருக்காங்க. Only when I see, I'll believe.
2: நான் பார்த்தா தான் நம்புவேனே.
1: I must see.
2: நான் பார்க்கணும்.
1: Then only I'll believe.
2: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
1: But the Bible says,
2: ஆனா வேதம் சொல்லுகிறது,
1: believing is seeing.
2: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
1: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
2: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
1: ஹலோ
2: ஹலோ.
1: The Bible teaches exactly the opposite.
2: வேதம் நேர் எதிரா போதிக்கிறது.
1: The world says exactly the other way around.
2: உலகம் பாருங்க, அதுக்கு நேர் எதிரா சொல்லுகிறது.
1: Let me give you another example.
2: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
1: The world says if you just get enough you'll be rich.
2: உலகம் என்ன சொல்லுது? போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும், நீ பணக்காரன்
1: அப்படின்னு. If you just gather enough and accumulate enough, you'll be rich.
2: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
1: If you just hoard, you'll be rich.
2: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
1: If you just save and just accumulate wealth, you'll be rich.
2: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
1: But you never read that in the Bible.
2: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
1: The Bible says give and it shall be given unto you, good measure, pressed down, shaken together. Totally different.
2: பாருங்க, வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
1: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
2: பாருங்க, பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
1: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
2: பாருங்க, பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமமாகாதீங்க, மனுஷனுக்கும் சமமாக கூட அவன் தகுதி இல்லாதவன்.
1: The Bible says he is their ministering spirits. When the angels were created as ministering spirits.
2: பாருங்க, வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
1: And when this angel became a fallen angel and became the devil.
2: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறினபோது,
1: he was stripped of all authority and power and thrown out. out of heaven.
2: இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசியறியப்பட்டது.
1: So have a proper idea about the devil.
2: ஆக பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
1: You just can't do anything and everything that you imagine.
2: அதாவது நீங்க என்னமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அது மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிர
1: முடியும். Oh, the devil may do this, brother.
2: Oh, பிசாசு இத செஞ்சிரவான.
1: He's not such a big shot.
2: அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது.
1: He just can't do anything that that he thinks he can.
2: அதாவது
1: No, he cannot do anything that you think that he can.
2: நீங்க விசாசத்தெல்லாம் பண்ணிடுவானு நினைக்கிறீங்களா அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
1: Because he is not that big, he is not all powerful.
2: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
1: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
2: நான் சொன்னலையா உங்களுக்கு 1 பேதுரு 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது எவனை விழுங்கலாமென்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல வரானாம்.
1: Why does he have to seek whom he may devour?
2: ஏன் யாரை விழுங்கலாம் வகை தேடுகிறான்?
1: Because he cannot devour everybody.
2: ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது.
1: If a person says I will not fear, he cannot devour that person.
2: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
1: When a person makes a quality decision makes on the promises based on the promise of God, the devil can't do anything.
2: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
1: I say this because too many Christian people are afraid of the devil.
2: ஏன்னா சொல்லனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்துருக்காங்க.
1: Oh brother, just pray brother, the devil may do anything. நீங்க
2: சொன்ன பிறகு உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
1: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
2: ஏதன் தோட்டத்துக்குள்ள வந்தான் ஆதாம் ஏவாளை பார்த்து அவ்வளவு பொறாமை அவனுக்கு.
1: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
2: தேவனை போல இவன் ஆக விரும்பினான் ஆனா இங்க ரெண்டு பேரும் தேவனை போலவே பூமியில இருக்காங்க.
1: He knew the laws of God.
2: தேவனுடைய பிரமாணங்களை அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தவன்.
1: So that is why he said, I will exalt my throne above the heavens. He thought when he says that he'll become that.
2: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவனுக்கு தெரியும் அதெல்லாம்.
1: He is trying to exercise some faith, you know. I will become God.
2: நான் தேவனாவேன்.
1: I will exalt myself above the throne of God.
2: தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்.
1: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
2: தேவன் பேசுகிறவர் பேசுகிற எல்லாமே அப்படியே ஆகிறது என்பதை அவன் கண்டான்.
1: So he said, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
2: அவன பாக்குற ஒருவேளை எல்லாம் இப்படிதான் வேலை செய்யுமோ சரி நானும் பேசுறேன் தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவேன் அப்படின்றான்.
1: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing.
2: ஆனா பாருங்க நடந்தது வேற கத்த சொல்ல இதெல்லாம் இங்க ஆகாதுன்னு கீழே அனுப்பிட்டார் அவன்.
1: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
2: தேவனுடைய பிரமாணங்களை அவன் அறிந்தவன் ஆகவே தான் அதை செயல்படுத்த பார்க்கறான்.
1: And he knows exactly how life works.
2: வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது எப்படி வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
1: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
2: ஆவே தான் ஏதன் தோட்டத்துக்குள்ள வருகிறான் இந்த ஆட்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கறான்.
1: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
2: பாருங்க அவனுக்கு இருந்த அதிகாரம் வல்லமை மாட்சிமை மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது வெறுங்கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
1: பிஃபோர் ஆடம் அண்ட் ஈவ் இஸ் நதிங்.
2: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
1: ஆடம் அண்ட் ஈவ் வர் இன் தி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். தே ஹட் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி கிரியேட்டட் திங் அண்ட் ஹட் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங்.
2: ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயல ரூபத்தில் இருந்தவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றின் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
1: சோ ஹி யூசஸ் டிசெப்ஷன்.
2: ஆகவே தான் வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: Because he doesn't really have the power to take them by the neck and make them do something.
2: ஏனா கழுத்து பிடிச்சி அவளை செய்ய வைக்க கூடிய அதிகாரம் வல்லமானுக்கு இல்ல.
1: He uses deception.
2: வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: And so deceivingly he talks to them.
2: ஆகவே தான் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க.
1: And got them doing what he wanted them to do.
2: தந்திரமா பேசி அவளை என்ன செய்ய வைக்கணும்னு நினைச்சானோ செய்ய வச்சிட்டான்.
1: And through that usurped and grabbed all of the authority and power that God had given to man.
2: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அபகரித்தவன பிடிங்கி கொண்டான்.
1: Now, one of the, you know, we have studied Genesis a lot in this church.
3: You
1: would think, well, we have heard everything we can hear from Genesis.
3: But
1: here's one more thing you haven't heard.
3: You
1: know, what are the first words recorded in the Bible, man speaking to God? The first words that man spoke to God.
3: மனுஷன் தேவனோடு கூட பேசின முதல் வார்த்தைகள்
1: you know what was the first word
3: என்ன தெரியுமா
1: that man spoke to God
3: மனுஷன் தேவனோடு பேசின முதல் வார்த்தை
1: when God said what happened Adam why are you hiding he said I was afraid
3: ஆதாமே என்ன ஆயிற்று ஏன் ஒளிந்து கொண்டிருக்கான்னு கேட்டபோது அவன் சொன்னான் நான் பயப்படுகிறதுனாலே அப்படினு
1: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although all that fellowship material is not given here, not written
3: here.
1: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, I was afraid. Trying to show you where fear originates from. Didn't bring this power called fear and put inside
3: பயம் என்கிற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல
1: he didn't create it he didn't invent it he didn't manufacture it
3: அவன் அதை தயாரிக்கவும் இல்ல அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது
1: what did he do where did this fear come from
3: அவன் என்ன செய்த அந்த பயம் எங்க இருந்து வந்தது
1: he did not create it he took the faith that was in the man and thwarted it into fear
3: அவன் எதையும் சிருஷ்டிக்கல மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான் அது பயம் ஆயிற்று
1: So that faith and fear are the opposites now. Now you want to understand faith and if you don't understand all the faith teaching that I give you. There is another way to understand faith. You study fear. See what fear does. You will learn exactly what faith does. Because fear and faith are exactly the same thing yeah. but the opposite
3: ena bayam viswasam rendum onnu da ana ediridiya irukkiravigal
1: what I'm teaching about faith is unbelievable to people they say oh my god you know he says whatever you believe will come to pass and if you say that it will come to pass
3: adhu na viswasam patti bodhikumbodhu makkal idha nammulle endranga viswasithu nee edhayadhu sonnala adu apdiye aagum solraare abindranga
1: I didn't say that Jesus said that
3: na adhu solala yesu adhai sonna
1: you believe without doubt in your heart and say with your mouth it will be so
3: வாயினாலும் சொல்லி இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு
1: all right you don't believe that
3: சரி அத நீங்க நம்பாதீங்க விட்டு
1: let's go to fear and find out from there
3: பயத்துக்கு போவோம் அங்க இருந்து பார்க்கலாம்
1: the bible says about job the thing that he greatly feared came upon him
3: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அவனே சொல்றான் நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது
1: Your fear becomes reality.
3: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
1: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
3: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
1: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
3: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்துல விளக்கி சொல்லணும் பாருங்க.
1: Where did your failures come from?
3: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
1: It came from the fear factor.
3: அந்த பயத்திலிருந்து வந்தது.
1: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it and it became a reality in your life.
3: பயந்தீர்கள் பயம் உள்ளத்துல அதை நம்பினீர்கள் அதையே பேசினீர்கள் பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையிலே நடந்து விட்டது
1: people believe people fear that they will lose their life people fear that they lose their job they lose their wife they lose their money or whatever you know
3: உயிர் போய் விடுமோ வேலை போய் விடுமோ பணம் போய் விடுமோ இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க
1: people entertain fear and are under the grips of fear living night and day dreaming fear talking fear thinking fear all the time
3: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள் பயத்தை கனவு காணுகிறார்கள் பயத்தை பேசுகிறார்கள் பயத்தை கற்பனை செய்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் பயம் பயம் பயம்
1: That is what has become the reality.
3: இதுதான் வாழ்க்கையிலே அப்படியே நடந்து விட்டது.
1: You literally produce what you feared.
3: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
1: That's the truth.
3: அதான் சத்தியம்.
1: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
3: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள். எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையிலே இப்ப நடந்திருக்கிறது.
1: Fear has the power and the ability to produce.
3: பிறப்பிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலும் பயத்துக்கு உண்டு.
1: Whatever you fear, that will surely happen.
2: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
1: Faith is the same way. Whatever you believe, it will surely become reality.
2: அதே போல தான் விசுவாசமும் எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
1: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
2: ஏனா அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது. அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான். அது பயமானது.
1: From the day that man fell into sin,
2: மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ,
1: faith became fear.
2: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
1: Love became hate.
2: அன்பு வெறுப்பானது.
1: Prosperity became poverty.
2: செழிப்பு தரித்திரமானது.
1: Peace became despondency, turmoil.
2: சமாதானம் குழப்பமாக கலவரமாக மாறியது.
1: Health became sickness.
2: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
1: Hello.
2: Hello.
1: Now I'm going to say something in closing.
2: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
1: Because without this we cannot close.
2: ஏனா இது சொல்லாம முடிக்க முடியாது.
1: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
2: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான். அவ்வளவுதான்.
1: Faith and turned it into fear.
2: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
1: Took love and turned it into hate.
2: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
1: Took prosperity and turned it into poverty.
2: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
1: Took peace and turned it into turmoil.
2: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
1: Took health and turned it into sickness.
2: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
1: Right?
2: சரியா?
1: So I am saying to you this.
2: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
1: When you see sickness,
2: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
1: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch on to it and believe that. You believe that on the other side is healing.
2: இது தேவனுடைய பிரமாணம். அப்படியே இதை பற்றி கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும் போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க. மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
1: Don't be afraid of that.
2: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
1: Because on the other side of it is health.
2: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம் சுகம் இருக்கிறது.
1: If there is sickness, there is health.
2: வியாதி என்ற ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்ற ஒன்று இருக்கிறது.
1: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
2: பிசாசு ஆரோக்கியத்தை வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
1: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
2: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
1: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
2: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசுறோம். எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness, where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1,000 times more.
2: பாருங்க, இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியதுல. வியாதியை பார்த்த என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
1: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம். இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல. Don't say, well, brother, I have not read the Bible. Where are the promises?
2: ஐயோ, நான் பைபிள் வாசதே கிடையாதே, வாக்குத்தத்தெல்லாம் எங்க இருக்கு பிரதர்ன்னு கேட்காதீங்க.
1: Are you seeing sickness?
2: வியாதியை பாக்குறீங்களா?
1: I've told you, devil never invented anything. He cannot bring anything. He cannot put it. He took health and turned it into this.
2: நான் சொன்னேன்லையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவன் எதையும் உற்பத்தி செய்யல. ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
1: If he can do that,
2: அவனால அப்படி செய்ய முடியும்.
1: God can take you from where you are and turn it into health.
2: தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
1: When you see poverty,
2: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது,
1: don't be in the fear and the grip of poverty.
2: அந்த தரித்திரத்தின் பிடியிலே சிக்கி தவிக்க வேண்டாம்.
1: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
2: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னாலே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
1: Where did poverty come from?
2: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
1: He took the prosperity and turned it into poverty.
2: அவன் செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
1: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
2: வல்லமே இல்லாத, ஒன்றுக்கு உதவாத இந்த கருபூர்வங்கட பிசாசு
1: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
2: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
1: The almighty God who created the heaven and earth and everything in it will 1,000 times more take you from your poverty into prosperity.
2: அப்படி என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1,000 மடங்கு அதிக செழிப்புக்கு கொண்டு செல்வார்.
1: I do not believe in poverty. I am not afraid of poverty.
2: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
1: கிடையாது. Not afraid of sickness.
2: வியாதியை கண்டு பயப்படுவதில்லை.
1: Because if the devil can do this, then God can do thousands more. என்ன
2: பிசாசுனால இப்படி செய்ய முடியுமா? தேவன் ஆயிரம் மடங்கு அதை விட அதிகமாக செய்ய முடியும்.
1: And I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
2: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
1: It's there.
2: அது இருக்கு.
1: See, there is north and south.
2: பாருங்க வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
1: Right? Two opposite sides.
2: ரெண்டு எதிர் துருவங்க.
1: So you go from north to south.
2: ஆகவே
1: you go from north to south.
2: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வரீங்க.
1: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
2: பாருங்க தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா வடக்கு தான் போவீங்க.
1: Sure.
2: நிச்சயமா.
1: There is no more south further than that.
2: ஏனா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
1: You are going north.
2: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
1: There is east and west.
2: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
1: Right? You go from west to east.
2: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
1: Then when you pass east, you are again going west.
2: கிழக்கு தாண்டி பிறகு மறுபடியும் எங்க போறீங்கனா மேற்கு நோக்கி தான் போவீங்க.
1: Hello.
2: Hello.
1: That's the way it is.
2: அப்படிதான் அது.
1: And I say to you.
2: நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: On the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
2: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது. தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
1: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing. Healing is there for you.
2: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அதே மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
1: Amen.
2: Amen.
1: On the opposite side, it's there.
2: எதிர்பக்கத்துல இருக்கு அதெல்லாம்.
1: When you see turmoil, confusion,
2: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
1: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
2: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ அதை விட அதிகமாய் மறுபக்கத்திலே சமாதானம் இருக்கிறது.
1: Amen.
2: Amen.
1: It's there.
2: இருக்கு.
1: Very simple.
2: அவ்வளோ எளிமையானது அது.
1: It's there.
2: இருக்கு, அங்க இருக்கு.
1: When you see hate,
2: பகைமையை பார்க்கும்போது,
1: that's not the end of the road.
2: அதுதான் முடிவுன் கிடையாது.
1: No. Just keep going.
2: தொடர்ந்து போங்க.
1: There is love on the other side.
2: மறுபக்கத்தில் அன்பு இருக்கிறது.
1: Whatever hate can do, love can do much more than that.
2: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
1: In the positive way.
2: முற்போக்கான விதத்திலே.
1: Amen.
2: Amen.
1: See, this is how you deal with fear.
2: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
1: You see a problem, immediately think the opposite.
2: பிரச்சனையை பார்க்கறீங்களா? உடனடியா எதிர்ப்பக்கம் பாருங்க. அதாவது பதிலை பாருங்கள்.
1: Amen.
2: Amen.
1: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
2: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
1: பெரிய ப்ராப்ளம் பிரதர். இவங்களே அதை பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were. And they make it big.
2: இல்லாதவிகளை இருக்குவல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசாகிடுவாங்க.
1: Big problem brother.
2: பெரிய பிரச்சனை.
1: Oh, you don't understand my problem.
2: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே இல்லை.
1: Anybody in the world has this big problem.
2: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
1: All I'm saying is, now you understood the problem, just think about the answer in Jesus Christ. That's much more wonderful. If there is problem, I tell you there is answer.
2: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியதில்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறது, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
1: Hello.
2: Hello.
1: There is a problem, there is an answer.
2: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
1: For every lock there is a key.
2: ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு.
1: Isn't that right? There's an answer.
2: பதில் இருக்குது.
1: Don't be worrying about the locked lock.
2: ஆகவே பூட்டி இருக்குன்னாதீங்க.
1: Just the key, just as soon as you found the key, it'll just open.
2: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
1: The key is the promise of God.
2: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
1: It'll open the blessings of God for you.
2: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
1: It'll bring God's answer for you.
2: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
1: I want to quit right now because if I start going, then it'll take another hour to finish.
2: இங்கே நிறுத்த விரும்புறேன். ஏன்னா தொடர்ந்தா இன்னும் ஒரு மணி நேரம் ஆக முடியுது.
1: I was going to show you something.
4: I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
5: இத வசனத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்பறேன் ஆனா அடுத்த வாரம் அதை செய்றேன் நான்.
4: Because you need some time for that.
5: நான் இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
4: But thank God we have all the time.
5: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
4: If there is this Sunday there is always the next Sunday.
5: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு
4: இருக்கு. Oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days, this will come around again.
5: பயப்படாதீங்க, ஏழாவது நாள் மறுபடியும் வாங்க.
4: Amen.
5: Amen.

நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை, ஒருவரை தவிர.

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

படைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கரை

நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் யா ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட் டில் மை லாஸ்ட் பிரேயர். பிரைஸ் காட்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.

வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்து உள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட சங்கீதம் 23 பாடுவோம்.

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்து கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும். அப்போதான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி அல்ல, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர், வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்தில் 2 விதமான காரியங்களையும் பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம காலை விடாத, அது ஒரு எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, நீ உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டா வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹாலலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில்,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால்
1: ஆழத்தை
0: ஆழம் கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைச்சேன் இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை. நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம், அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. ஏங்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகளில் இதே போல திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம். நம்ம சிங்கத்தை, தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, ஏங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டில், இல்லை இல்லை. அவன் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதானே ஆழம், அதுதானே ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியாத்து நிற்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையில் இருந்துன்னா ஒரு ஆக்சிடெண்ட்ல ரொம்ப வேதனையில் இருந்து அவருடைய சாட்சி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம ஒரு பிரச்சனையை, இதுதான் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒன்று வெடிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜோமனை வருவாங்க புது ஆண்டில், என்ன என்ன எதுக்காக ஜோமனோ, இந்த 2022 போல எனக்கு, நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராமல் ஜோமனுங்க சொல்லிட்டு 23க்குள்ள வந்தால் அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதான் அங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்துல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. ரெண்டாவது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கே தான் அப்படின்னு காட்ட முடியாது. மூணாவது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில் அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, நான் இன்னும் ஆழமாக தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினைச்சேன், இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான் வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல். அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதானே மாட்டியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதாவது, நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமே. நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடது புறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். என்ன, நான் கேட்பேன் அவர்கிட்ட. ஆமே. நமக்கு தெரிந்தது என்ன? அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரச்சனை? நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆளுங்கோ. போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே இல்லை நினைக்கும் போது, அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனம்.
1: பூமி
0: ஒன்னுல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்?
1: நீ
0: சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து
1: ஆழத்தின்
0: அடியில் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன? அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வழியில ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ. என்ன அதன் அர்த்தம்? அந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:2, யோபு 38:16. என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை. ஆமே. கேட்கவே கூக்குரல் போட்டா கேட்கும். கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய ஏ டு இசட் தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரம் அல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது அவன், உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகனு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமே. நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமே. ஏசாயா 30வது அதிகாரம், அதனுடைய 26வது வசனத்திலே. ஆமே. 12:13 வசனங்களிலே எரேமியா 30வது அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: ஒடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பாக்குறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்னு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி,
0: உன் காயங்களை கட்டும்படி
1: உனக்காக
0: ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமே ஆண்டவர். வேற எத்தனையோ பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவையல்ல. இந்த கூட்டத்து நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை.
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை.
0: இல்லை, ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டாரு. இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒண்ணும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டு ஒரு ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு ஃபோன், நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல தெரியுமா, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் அவங்க ஃபோன் எடுக்கல, அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால ஃபோன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்க பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காரணம், உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாகவே ஆமென் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது? ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா? ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு? ஆறுதல், ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து போடுவார் பார்த்தா உள்ள போட்டுட்டு இருக்கிறார். நான் சொல்றது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, அவர் உள்ள போட்டுட்டே இருக்கிறார், உள்ள போட்டுட்டே இருக்கிறார், உள்ள போட்டுட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமே ஆமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க, வெளியா உள்ளையா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்னாகும், அந்த மரம் எவ்வளவு நேரத்தில், 24 hours. ஓகே. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ், நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், மத்திய சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்திலும் தெரில, இந்த இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், அது பட்டு போயிட்டு மத்தையில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கல, அப்போ பைபிள் என்ன மாறி இருக்க இல்லை. அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ணுற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு என் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க, அலடே வந்துடு வேண்டாம். அவள் கொஞ்ச நேரத்தில் எங்கே உழுந்து, இங்கே தான் உழுந்து, அடுத்து இதில் தான் உழுந்துருக்குமோ, இதில் விழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே விழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல, இந்த இடத்துல, ஒன்றும் இல்லை அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான் அந்த இடத்துல விழுந்துட்டு, கிடைக்கல அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர், அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்.

வீரர் பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா, நான் உனக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் சனத்தின் அடிக்காயத்தை. Jeremiah 30:26 இருக்கிற என் சனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமாம் டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிச்சு, வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம், எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவே தான், அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8
1: பூமியின் மேல்
0: ஒருவன்
1: மரத்தை வெட்டி
0: பிளக்கிறது போல
1: எங்கள் எலும்புகள்
0: பாதாள வாய்க்கு நேராய்
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஆனாலும்
1: ஆண்டவராகிய
0: கர்த்தாவே,
1: என் கண்கள் உம்மை நோக்கி.
0: கண்கள் அவனோட வார்த்தை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7 வசனத்தை ஒரு விஷயம் கூட,
1: பூமியின்
0: மேல்
1: ஒருவன் மரத்தை வெட்டி
0: மரத்தை ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. ஆண்டவர் அதே போல எங்கள் எலும்புகள்
1: பாதாள
0: வாய்க்கு, நான் வாசிக்கிறேன், பாதாள வாய்க்கு நேராக. இனி வந்து என் நிலைமை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஏன் தாவீது இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை பகல் வேளையில் எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்தில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய சேனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே, ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும், இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹாலலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல இங்கே எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் வாழ்க்கையை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமென். இன்னும் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தான், ஒரு சரீரமாக பெட்டியில் வைக்கிற நிலைமையில் கூட இல்லை, மொத்தமாக எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமென், ஆமென். ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டாக நாசியில் கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு அவட்டன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள், ஆமென், ஆமென். இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சான். என் ஜனத்தை ஆழத்தில் இருந்து, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள். வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு
0: விரோதமாக
1: உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில். ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானால் அதன் நடுவில். அப்ப அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லயும் ஒரே மாதிரி தான், லெப்ட்லயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அள வச்சு, ஆமே நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்கிறேன். ஆமே கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்ருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணால என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா, இது எங்க? இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவ பிள்ளைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவ பிள்ளைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கத்தரின உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் இங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறா. ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும், நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமென். நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமென்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே ஆமே. மற்றதெல்லாம் பேசும்போது ஆமேன் மேலே கடந்து அசைவாடிட்டு இருக்கும். ஆமே. இப்படி பேசும்போது ஆமேன் எங்கே போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லை இப்போ வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க, ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடை வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில் இன்னொருத்தங்க வீழ்ச்சியில் மகிழ்ந்தாங்க. ஆமே. ஒருத்தர் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியது தானே கேட்க சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும்போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை
1: அவர்களிடத்தில் திருப்தி
0: அவர்களிடத்தில் திருப்தியாகும்.
1: என் பட்டயத்தை உருவுவேன்,
0: என் பட்டயத்தை உருவுவேன்,
1: என் கை அவர்களை
0: சங்கரிக்கும் என்று
1: பகைஞன் சொன்னான்.
0: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12 நீர் உமது வலதுகரத்தை
1: நீட்டினீர்,
0: கைகளை உயர்த்தி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமென். 12வது வசனத்தில் என்ன, பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன, சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார், கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ண நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்தில் நிறைய நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான், கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம்,
1: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்.
0: ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள், இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா, வித்தியாசம், வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள், இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனையும் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாதபடிக்கு நடக்கிறது அதே இடத்துலதான், நடக்கிறது அதே இடத்துலதான். ஆமென். ஹல்லேலூயா.

பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டுட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கெல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுட்டான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அல்லேலூயா. அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ, அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ, அதே இடத்துல அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்குங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அது உடஞ்சிது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்றும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க, தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரம் 14:21. பார்வான மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. எல்லாமே கர்த்தர் செய்கிறார், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர்

0: ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேல கர்த்தர் பொறுமையா இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படி எல்லாம் செய்யறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்றாரு, ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன், கைய மடியில் வச்சிருக்கு, நானும் எங்க வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றாரு ஆண்டவர். இல்ல, அவருடைய பொறுமை நம்மளால தாங்க முடியல ஆண்டவரே. அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே. இப்ப அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா, இல்ல அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? ஏ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தானா? ஆமேன். அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. ஏய், வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமே. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹாலலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே
0: உறைந்து
1: போயிடுச்சு.
0: ஆமே. நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அதை ரொம்ப டீப்பாக போகாம டச் பண்றேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு, ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா, ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்றாரு. அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவர். நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம், ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன்னு அழிக்க வேண்டாம், அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தையும் கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிட்டு. ஆமே. என்னதுன்னு அர்த்தம், இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார், அதே யாத்திராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது, யாருக்கும் அசைய கூட இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்திலே நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா, எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா, எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹாலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹாலலூயா. எசேக்கியேல் 47 அதனுடைய 5-6
1: பின்னும் அவர் 1,000 அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது.
0: கடக்க முடியாது, என்னால் இனி கடக்க முடியாது, கடக்க முடியாது. 2 அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது, கடக்கக்கூடாத, கடக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க, கடக்கக்கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன, நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார், மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்ன்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. 6
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே
1: இதை கண்டாயா என்று சொல்லி.
0: இதை கண்டாயா? நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார், அங்கே கர்த்தர் மன்

0: புத்திரே என்னை கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள் இங்க என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா? எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கத்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார். இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் என்ன எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது. இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா? ஆமே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? இல்லை, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையிலே அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடந்து
0: எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது முடி. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒண்ணு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல
1: நான்
0: நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. அப்ப இந்த வழியா தானே நடந்து வந்தார். அப்போ இவர் கண்ணில் எது மட்டும்தான் பார்த்தார்? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது,

0: நான் ஆழத்தில் காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்தில் காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். இசைக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமென். பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ற தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமென். நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால் நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. எனக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்து நான் என்ன தெரியுமா? ஆமே, கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து கண் ஆற கண்டேன். என் கண் குளிர கர்த்தனை என்று சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே. அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தையை பாருங்க,
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க. என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயா? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள், ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லார் கண்களை மூடி அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவன்.

சிங்கப்பா, என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.

மகிமை ஆமென். ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சோமன் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவர் சொல்லுகிறார் அல்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்திலே அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே, இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர் நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணு வீராக, காண பண்ணு வீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய மறை உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆட்கொள்ளும் அதிசயங்களை காணப்படும். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை, இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு என்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயத்தை அல்ல அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உமால் கூடாதது எதுவும் இல்லை. கண்ணார காண பண்ணுகிறவரே, இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய், கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு கழிகூற பண்ணுங்க, கழிகூற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஓ திறக்கப்படுவதாக, எப்பதா என்றே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும்

0: நீ கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வலி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வலி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல நம் வழியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல நம் வழியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு சகோதரி சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த மாபெரும் அற்புதத்தை சாட்சியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சாட்சியத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த சாட்சியம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பி விசுவாசத்துடன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாட்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் 41 அதிகாரத்தில் 52 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு என்கிற பக்தர் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, என் இருதயத்திற்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிறுமையிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை கண்டவராய், எந்த தேசத்தில் நான் வேதனைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டு வேதனைகளை அனுபவித்தேனோ, அதே தேசத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என் சிறுமைகளை கண்ட தேவன், என் வேதனைகளை கண்ட தேவன் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்ற வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவர் தாமே தம்முடைய இரக்கங்களினால் எங்கள் குடும்பத்தை ரட்சித்தார். அதை நான் உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பூர்வீகமாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசு என்றால் யார் என்று கூட தெரியாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிறந்தது எல்லாமே தூத்துக்குடி பகுதியில் அருகாமையில் விளாத்திகுளம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு அருகாமையில சின்னூர் என்று சொல்லுகிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல தான் என் அன்பு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோம். அந்த இடத்துல தான் நான் சின்ன குழந்தையா இருக்கிற வேளையிலே எங்க அப்பா அம்மா நாங்கள் சின்ன வயதுல இருக்கிற நேரத்திலேயே ஆந்திரா பகுதியில வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு பகுதியிலிருந்து விளாத்திகுளத்திலிருந்து நாங்கள் ஆந்திரா பகுதிக்காக எங்க அப்பா அம்மா அவங்க எங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ஆந்திரா பகுதியிலே காளஹஸ்திரி என்ற பகுதி பக்கத்துல ஒரு கிராமத்துல வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்று யார் என்று தெரியாது ஒரு இந்து குடும்பம் வியாபாரத்திற்காக ஆந்திரா பகுதிக்காக நாங்க வந்தோம். சிறிய வயது முதல் கொண்டு அந்த ஆந்திரா பகுதியில் தான் நான் படித்தேன். அங்கதான் நான் வளர்க்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவோ ஆசையோடு எதிர்பார்ப்போடு ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். இந்த சிறிய வியாபாரம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. இந்த வியாபாரம் பழகி பெருகி நன்றாக ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. நன்றாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் எங்க அப்பா. அந்த நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரம் பெருகியதோ, பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகி கொண்டிருந்ததோ, அதே போல எங்க அப்பாவுக்கும் நண்பர்களும் கூட பெருகினார்கள். இந்த நண்பர்கள் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலே அவரை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியாக உலகத்திற்கு நேராக பாவ வழக்கங்களுக்கு நேராக அவரை வழி நடத்தினார்கள். இதனால எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கெட்ட வழக்கங்கள் பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. இது நிமித்தமாக எங்க அப்பா பலவிதமான பாவங்கள், அதுல விசேஷமாக குடி அடிமைத்தனம், இது வேதனையான காரியம். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நண்பர்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கத்திற்கு அடிமையான எங்க தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் பயங்கரமான அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டவராய் பயங்கரமான நெருக்கத்தில் உண்டாக்கப்பட்டது எங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா எவ்வளவு எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் சரி, அந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு குடிக்கு எல்லாமே இழந்து போகிற நிலைமை. பணத்தை எல்லாம் விருதாவாக்கி விட்டார், பணம் எல்லாம் செலவழித்து விடுவார். குடி அடிமைத்தனம், ஒரு பக்கம் பலவிதமான பாவ காரியங்கள் என் அப்பாவுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. எங்க குடும்பமே நடு தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக்கப்பட்டது. ஒரு பக்கம் நன்றாயிருந்த வியாபாரம், ஒரு பக்கம் நன்றாயிருந்த குடும்பம், கொஞ்ச நாட்களுக்குள்ளே
கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. என்ன செய்வது தெரியாத அளவுக்கு நொறுக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பாவுடைய காரியங்களை நினைத்து நினைத்து குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் துக்கம். என் தாயார் வேதனைப்பட்டு அழுது புலம்புவார்கள். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்க அப்பாவுடைய எல்லா அந்த சூழ்நிலைகளை கண்டு ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்திலும் சமாதானம் கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. எங்க அப்பா இரவும் பகலும் குடித்து கிடப்பாரு. ஒவ்வொரு நாட்களிலும் ஏழு நாள் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாரு. சில நாட்கள் பத்து நாள் வெளியிலேயே இருப்பாரு, குடிச்சு குடிச்சு வெளியில தான் இருப்பாரு. சில நாட்கள் நானும் எங்க அண்ணனும் தான் எங்க அப்பாவை தூக்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட நிலைமை, குடி அடிமைத்தனம். எங்க அப்பாவுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆக்கினதுனால வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம். குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டது. இனி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி கிடையாது. வாலிப வயதுக்கு வந்த நாங்க இதெல்லாம் கண்கூடியாய் பார்த்து கொண்டு ஒரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா இரவும் பகலும் குடிப்பதினால தூக்கம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் சண்டைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இதெல்லாம் கண்கூடியாய் பார்க்கும் பொழுது எங்க உள்ளத்துல பல நிம்மதிக்காக ஏங்கி தவித்தோம். உலகத்தை நோக்கி நாங்களும் போக ஆரம்பித்தோம். இதனால வாலிப நாட்கள் எங்க வாழ்க்கையும் கூட பல பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய பாவ அடிமைத்தனம், ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனையான அந்த பாவங்களுக்கு சிக்குண்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட சூழ்நிலை, மற்றொரு பக்கம் இதெல்லாம் கண்ட எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்களும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக சில பாவங்கள் அடிமைப்பட்டு நாங்களும் சின்னாபின்னமாக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையே தொலைந்து போன நிலைமை, குடி அடிமைத்தனம் இந்த வாழ்க்கையை நடி ரோடுக்கு கொண்டு வந்தது. கடன் பிரச்சனை பெரிதாக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை. ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம். வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. இனி பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. என்ன செய்வதோ தெரியாது. எப்படி வாழ முடியும் என்று சொல்லி கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டது. இந்த சூழல்ல எங்க தகப்பனார் நினைத்தாரு, ஐயோ நானும் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டு குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு எல்லாமே இழந்து தெருவில் நிற்கிறேன். என் நிமித்தமாக என் பிள்ளைகளும் இன்னைக்கு நடுத்தருவில் இருக்கிறாங்க. பல பாவங்களுக்கு அவங்களும் அடிமையாக்கப்பட்டார்கள். ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் கெட்டு போயும் என் பிள்ளைங்களும் கெட்டு போய் என்னுடைய குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டதே என்று சொல்லி ஒரு நாள் என் தாயார் இடத்தில் சொன்னார், இனி எப்படி நாம் இந்த இடத்துல நாம் வாழ முடியும்? ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, மற்றொரு பக்கம் என் தகப்பனாருடைய பயங்கரமான குடி பழக்கத்தினாலே அவரும் மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை, மற்றொரு பக்கம் பிள்ளைகளாக நாங்களும் வேதனையான அந்த பாவத்திற்கான சூழலுக்கு ஆக்கப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையிலே என் தாய் தகப்பனார் மிகவும் வேதனை அடைந்தார்கள். ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனை, அடிமைத்தனம், பாவத்தில் சிக்குண்டவராய் எல்லாமே இழந்து போன நிலைமை, மற்றொரு பக்கம் பிள்ளைகள் நாங்களும் பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாக்கப்படுகிற சூழல்களை கண்டு என் தாயுடைய உள்ளமே உடைக்கப்பட்டது. வேண்டாம், இந்த பகுதியே நமக்கு வேண்டாம், இந்த ஆந்திர பகுதியே நமக்கு வேண்டாம், இதை விட்டுவிட்டு நாம் திரும்பவும் நாம் தமிழ்நாடுக்கே போய்விடலாம், இந்த தமிழ்நாடு பகுதியில திரும்பமா ஏதாகிலும் ஒரு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், ஏதாகிலும் ஒரு சிறிய வியாபாரத்தை செய்து வேலைகளை செய்து கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆந்திர பகுதியில் எங்களுக்கு இருந்ததான எல்லா நிலங்களையும் கூட யாருக்குமே தெரியாமல், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எப்படி இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் அங்க இருக்கிறதான நிலங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அங்கிருந்து நாங்கள் திரும்பமாக தமிழ்நாடு பகுதிக்கு போய்விட்டோம். இந்த பகுதியிலே வேதனையோடு கண்ணீரோடு ஒரு புதிய வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். எப்படியாக நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் போல நாமளும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மாதரப்பாக்கம் என்கிற பகுதியிலே திரும்பமாக ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தின் மூலமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை தொடங்கினோம். ஆனால் அந்த வியாபாரம் கொஞ்ச நாட்கள் நன்றாக தான் இருந்தது. ஆனால் எங்க குடும்பத்திற்கு மேல் இருந்த பயங்கரமான கொடூரமான பயங்கரமான சாபம், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த அந்த தரித்திரம், எங்கள் குடும்பத்தின் மேல் இருந்த அந்த வேதனையான துன்பமான காரியங்கள், எங்களை பின்தொடர்ந்த அந்த வேதனையான காரியங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் துருமமாக அமைக்க போட்டது. துருமமாக அதே பழைய வாழ்க்கை, எங்க அப்பா துருமமாய் அதே அடிமைத்தனம், அதே குடி பழக்கங்கள், அதே வேதனையான காரியங்கள். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் நாங்களும் அதே போல மாற்றப்பட்டோம், ஒரு பக்கம் தாய் தகப்பன் வேதனையோடு சகிக்க முடியாத நிலைமையில மாற்றப்பட்டோம். இனி எப்படி வாழ முடியும்? இனி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டோம்.
என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தரித்திரம் எங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின் வாழ்க்கை ஒரு பக்கம் தரித்திரம் எங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின்தொடர்ந்தது. எங்க வாழ்க்கையில கண்ணீரும் துக்கமும் பள்ளத்தாக்கும், வேதனைக்கு மேல் வேதனை எங்கள் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டுமே தெரியவில்லை. வியாபாரம் எல்லாம் விழுந்து போச்சு. மாதரப்பாக்கத்திலே அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு ஆரம்பிக்க அந்த வியாபாரம் கூட எல்லாமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆளுக்கு ஆள் கஷ்டப்பட்டோம், என்னென்ன வியாபாரம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஆனாலும் நிம்மதி கிடையாது. ஆனாலும் இந்த பாவம், பயங்கரமான சாபம், பயங்கரமான தரித்திரம், இந்த வேதனை எங்களை பின்தொடர்ந்த இந்த வேதனை, இந்த இருள் எங்க வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இதனால ஒரு நாளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஆக்கப்பட்டது. எனக்கு சிறிய வயது முதல் கொண்டு தெய்வ பக்தி அதிகமாக இருந்தது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்காய் செல்லுவேன், ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று அங்கிருக்கிறதான குருக்களை கேட்பேன், ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, வருஷ காலமாய் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த பயங்கரமான தரித்திரம், வேதனைகள், பாடுகள் என்று சொல்லி அவர்களிடத்து நான் புலம்ப ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த குருக்கள் சொன்னாங்க, உங்க குடும்பத்திற்கு உங்க வீட்டிற்கு சனி கிரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சனி கிரகத்திலிருந்து உங்களை நீங்க விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் நீ சனி கிரகங்களை சுற்றிப்பார் என்று சொல்லி அவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. சிறிய வயது முதல் கொண்டு எனக்கு ரொம்ப பக்தி அதிகம். அதனால் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டு, எப்படியாக எங்க குடும்பத்திற்கு ஒரு விடுதலை வேண்டுமே, எப்படியாக எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆக்கப்படணுமே, எப்படி இருந்தாலும் சரி இந்த வறுமை, வேதனை, தரித்திரம், சமாதானம் இல்லாத நிலைமைகள் இதை மாற்றப்பட வேண்டுமே, நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்கிற ஏக்கத்தோடு தாகத்துடன் என் அன்புக்குரியவர்களே, ஏறக்குரிய இரண்டரை வருஷ காலங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த சனிக்கிரகங்களும் சுற்றி பார்த்தேன், பல கோயில்களுக்கு சுற்றி பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்த்தேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, ஆனாலும் ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில சோதனை மேல சோதனை தாங்க முடியாத சூழ்நிலை, இனிமேல் வாழ முடியாத அளவுக்கு நொறுக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் வேதனையோடு இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அகப்பட்டிருந்த பொழுது எங்க சொந்த அத்தை அவர்கள் அந்த பகுதியில் அப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களை தேடி வந்தார்கள். எங்கள் சூழ்நிலை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் எங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் சூழ்நிலைகளை கண்டும் எங்களுடைய நிலைமையை பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அழைக்க வந்த என்னும் எங்களுடைய அத்தை அவர்கள் சில பஸ் பேர் கூட பஸ்ஸுக்கு செலவாகுகிற எல்லா பணத்தை கூட அவங்க தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து, அப்பாவிடத்துல பணத்தை கொடுத்து எப்படியாகிலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஒரு பக்கம் அத்தை அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, போகணுமே என்று சொல்லி எங்க அப்பா அம்மா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்களே பஸ் பேரெல்லாம் கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமா போக வேண்டும் அல்லவா என்று சொல்லி, எப்படி நாம் வெறுமையா போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கி அந்த நகை கடையில இருந்து ஒரு சில நகையெல்லாம் வாங்கி என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக அனுப்பினோம். என் அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக எங்க அப்பா அம்மா தங்கச்சி அந்த ஃபங்க்ஷனுக்காக ஆந்திரா பகுதிக்கு சென்றார்கள். சந்தோஷமாய் சென்ற அவர்கள் காளஹஸ்தி பகுதியிலே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாங்க. அவ்வளவுதான், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் பொழுதே பஸ் ஸ்டாண்ட்லயே ரெடியா இருக்கிறாங்க கடன்காரங்க, கடன் கொடுத்தவங்க. நாங்க ஏற்கனவே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடன் பட்டிருந்த அந்த கடன்காரங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஏண்டா இங்க கடனெல்லாம் செய்து விட்டு நீ எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டா எப்படி, திரும்பி நீ தமிழ்நாடு போய் விட்டா எப்படி, இங்க கடனை தீர்த்தாதான் நான் இங்க இருந்து அனுப்ப வேண்டும்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேண்டுமோ புரியல. எங்க அப்பா பல காரியங்கள் சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்க நம்பல. என்ன செய்வது, எதுவுமே வழி கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, என் தங்கச்சி அப்பதான் வயசுக்கு வந்திருக்கிறது, என் தங்கச்சியுடைய கழுத்துல இருக்கிறதையும் காதல் இருக்கிறதையும் மூக்குத்தியோட கூட எல்லாமே பிடுங்கிட்டு கடங்காரன் கையில கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்க காதல் இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இழந்த நிலைமை. ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே அவமானம், பஸ் ஸ்டாண்ட்லயே வேதனையான சூழ்நிலை. என்ன செய்வது தெரியல, இந்த வேதனையில இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆக வேண்டுமே என்று சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க.
என் அன்புக்குரியவர்களே, கடன்காரர்கள் எங்க அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க என்று கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடித்து அந்த கடன் கேட்டதினாலே இன்னைக்கு இருக்கிறதையும் இழந்து போனத நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா அம்மா அவங்க போனாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, எல்லா சொந்தக்காரங்க, எல்லா பணக்காரர்கள். அதனால் அந்த இடத்துக்கு போன எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத பரிதாபமான நிலைமை, ஒரு பக்கம் வேதனையான அவமானமான சூழ்நிலை. எங்கள் அப்பாவால் தாங்க முடியாமல் இன்னும் அதிகமாக குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் இன்னும் குடி போதையில் இருந்து வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எங்கள் சொந்தக்காரர்களிலே விசேஷமாக அநேக சொந்தக்காரர்கள் எங்கள் அப்பாவிடத்தில் சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, எல்லாமே இழந்து போயிருக்கிறியே, உன்னுடைய குடி பழக்கம், உன்னோட குடி அடிமைத்தனம் இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒன்றுமில்லாத அளவுக்கு ஆக்கப்பட்டாயே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கழுத்துல காதல ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்து எல்லாம் பிழைத்து என்ன பிரயோஜனம், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா, இனி நீ சாகலாம் அல்லவா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட எங்கேயாவது நீ குடும்பமாய் சாகலாம் அல்லவா என்று சொல்லி எங்க அப்பாவை திட்டுன திட்டு, எங்க அப்பாவை பேசின வார்த்தைகள், ஒரு பக்கம் எங்க அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா குடி போதில விழுந்து கிடக்கிறாரு, என்ன செய்வதோ தெரியல. அந்த இரவு முழுவதும் தூக்கமே கிடையாது எங்க தாய்க்கு. உடனே காலையில எழுந்தார்கள், அப்பாவை கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாங்க, தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு எல்லாம் குடும்பமோடு வேதனைப்பட்டோம், இனி எப்படி நாம் வாழ முடியும், எல்லாமே இழந்து போயிட்டோம், கடன் மேல கடனாக்கப்பட்டோம், இனி நம்மால வாழ முடியுமா, சொந்தக்காரர்கள் நடுவில் அவமானமாக்கப்பட்டோம், எல்லாம் பந்துக்கள் நடுவில் தள்ளப்பட்டோம், பரிகாசம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, எல்லாமே இழந்து போன வாழ்க்கை, இனி எப்படி நாம் வாழ்வது, இனி அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொல்லி துடித்து துடித்து வேதனையோடு கண்ணீரோடு ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஒரு பக்கம் நாளை தினத்திற்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் எங்கள் நிலைமை, என்ன செய்வது தெரியாது, எப்படி வாழ்வது தெரியாது, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு 9:30 இருக்கும், இனி சாப்பாட்டுக்கு வாழ முடியாத அளவுக்கு, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு நாம் எப்படி வாழ முடியும், இனி வேண்டாம் இந்த உலகத்திற்கு, இந்த வேண்டாம் இந்த உலகமே, நான் இப்பொழுது போய் கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வரேன், இந்த விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாட்டில் கலக்கி நம் வீட்டில் இருக்கிற 5 பேரும் சாப்பிட்டு ஒரே நாள் மறித்திடலாமே, ஒரே நாள் செத்துட்டா நல்லா இருக்குமே, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, வேண்டாம் என்று சொல்லி என் அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க, எல்லாரால தள்ளப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், சாப்பிட்றதுக்கு வரி இல்லை, வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், இனி வாழ முடியாது இந்த உலகத்தில், நாம் ஏன் வாழணும், வேண்டாங்க செத்துடலாம், இங்க போய் கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்படியே சாப்பாட்டுல கலந்து 5 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் தங்கச்சி சொன்னோம், செத்துடலாம்ப்பா, வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பான்னு சொல்லி வாழ்க்கையில வெறுத்த நிலைமை, வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில புலம்பன நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா எழுந்து நிக்கிறாரு, விஷத்தை வாங்குவதற்காக வெளியில போறாரு. அந்த நேரத்துல எங்க அண்ணன் போய் அப்பா விடத்துல சொல்றாங்க, அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா என்று சொல்லி எங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, அண்ணன் சொல்லி கதறான், வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாது என்று சொல்லி நாங்க 4 பேரும் சொல்றோம் செத்துடலாம் அப்படின்னு, ஆனா எங்க அண்ணன் மட்டும் சொல்றான், வேண்டாம்ப்பா, சாக வேண்டாம்ப்பா, நம்மள வாழ வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை வாழ வைக்க ஒரு தெய்வம் என்று சொல்லி எங்க அண்ணன் அப்பதான் இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தினான். என் அன்புக்குரியவர்களே, எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி 4 மாதங்களாக சத்திவீடு பகுதியில ஜெயதாஸ் என்கிற ஒரு சகோதரன், அவர் டேப் ரிகார்டும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த ரிப்பேர் பண்றதை கற்றுக்கொள்வதற்காக எங்க அண்ணன் 4 மாசமா அவர் இடத்துல போயிட்டு கற்றுக்கொள்றதுக்காக போய் கற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அந்த சகோதரன், ஜெயதாஸ் என்கிற அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்துவர், கிறிஸ்துவராய் இருந்தபடினாலே எங்க சூழ்நிலைகளை அவர் பார்த்தவராய் எங்க அண்ணன் இடத்துல சொன்னார், உங்க குடும்ப நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்க சூழ்நிலை மாற்றுவார், உங்க நிலைமைகளை மாற்றுவார், இழந்தவைகளை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தினார், இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். 4 மாதங்கள்
வருஷங்களாக அண்ணனிடத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்கிற விதை எங்க அண்ணனுடைய உள்ளத்தில் அது விதையாய் மாற்றப்பட்டது. இந்த விதை எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரே ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் அன்னைக்கு சாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்த எங்க குடும்பத்துல எங்க அப்பாவின் இடத்துல எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான். வேண்டாம் அப்பா, நாம் சாக கூடாது, நம்மை வாழ வைக்க இயேசு உண்டு, கட்டாயமா வாழ வைப்பார் என்று சொல்லி எங்கள் அண்ணன் எங்க அப்பாவிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நான் சொன்னேன், ஏன் ஒரு புதிய கடவுளை இப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், எனக்கு எவ்வளவு பக்தியுள்ள வைராக்கியம் உள்ளவன் நான், எத்தனையோ நாட்கள் கோயிலுக்கு சென்று எத்தனையோ நாட்கள் எத்தனை பூஜைகள் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமும் ஓயவில்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய கடவுளை குறித்து அறிமுகப்படுத்துகிறாயே, வேண்டாம் என்று நானும் சொன்னேன். ஆனால் எங்க அண்ணன் சொன்னான், இல்லப்பா, ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை மட்டும் இயேசுக்கு இடம் கொடுத்து பார்க்கலாமே, இயேசுவை நம்பி பார்க்கலாமே, கட்டாயமா அப்பா இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அன்னைக்கு சாக வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொண்டிருந்த எங்க வாழ்க்கையில எங்க அண்ணன் எப்படி ஆகிலும் எங்களை தடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தடுத்தினான். அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க சூழ்நிலையிலே, அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க குடும்பத்தை எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான். இயேசு வாழ வைப்பார் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி அடுத்த நாள் எங்க அண்ணன் ஒரு சில தெய்வ மனிதர்களை வீட்டுக்கு கூட்டு வந்தார். அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பத்தி எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வெளியில இருக்கிறோம், உங்க பேசுறாங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உலகத்தில் உங்களை யார் தள்ளினாலும் இயேசு உங்களை தள்ளாதவர், நிச்சயமா உங்க நிலைமைகளை கண்டவர், அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவித்து ஏறக்குறைய 15 நிமிடங்கள் ஜெபித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்து விட்டு கடைசியாக போகும்பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்துதான் ஆகுவார், நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி போய்விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, ரெண்டே ரெண்டு நாட்கள் இன்னைக்கோ ஏறக்குரிய 2.5 வருஷம் முன்பாக 2000 ரூபாய் சீட்டு ஒன்று போட்டிருந்தோம். அந்த சீட்டில் அவர் அந்த 2000 ரூபாய் சீட்டை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி 2.5 வருஷமாக தராமே விட்டார். 2.5 வருஷமாக தராத இருந்த அவர் எப்போ ஜெபிச்சு போனாங்களோ 2 நாளுக்கு பிறகு அவங்களாகவே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த அந்த 2000 ரூபாய் சீட்டில் 200 ரூபாய் பேட்டா போக 1800 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்படி ஆச்சரியம், ஒண்ணுமே இல்லாத எங்க வாழ்க்கையில 1800 ரூபாய் அவங்க கொடுத்தது பார்த்து ஆச்சரியமா இருந்தது. நாங்க நினைச்சோம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தோம். ஆனா எங்க அண்ணன் சொன்னா, 1800 ரூபாவை நாம் வியாபாரத்தை செய்ய வேண்டும், இது இயேசப்பா கொடுத்த அற்புதம், இந்த அற்புதத்தை இயேசு கட்டாயமா ஆசீர்வதிப்பார், நான் நம்பின இயேசு நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தான். உடனே எங்க அப்பா சொன்னார், 1800 ரூபாயில நம்ம என்ன வியாபாரம் செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனா எங்க அண்ணன் சொன்ன, இல்லப்பா, என் அப்பா இயேசப்பா பத்தி எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவார் என்று சொல்லி நம்பிக்கைய சொல்லுகிறார். உடனே தமிழ்நாடு பகுதியில மாதரப்பாக்கத்தில் இருந்த எங்க வாழ்க்கையை, வறுமை வேதனைப்பட்ட எங்க வாழ்க்கை திருமமாக எங்க ஆந்திர பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லி எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக திருமமாக 1800 ரூபாய் வைத்துக் கொண்டு, எங்க சொத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது, அந்த ஓட்ட சைக்கிள் எல்லா பொருட்களும் கட்டி தமிழ்நாடு பகுதியிலிருந்து ஆந்திர பகுதிக்கு வந்தோம். என் அன்புக்குரியவர்களே, சத்துவேடு பகுதியிலே வெறும் 1800 ரூபாய்க்கு அங்க வந்தோம். அந்த இடத்திற்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்காக பார்த்தோம். வாடகைக்காக பார்த்த பொழுது அந்த வீட்டுடைய எஜமானர் சொன்னார், 300 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டார். உடனே 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம். போக 1500 ரூபாய் இருக்கு. வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு தேவையான அன்றைக்கு சாப்பிட வேண்டிய காரியங்களுக்காக 100 ரூபாய் செலவாயிற்று. மிச்சம் மீதி 1400 ரூபாய் இந்த 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு எங்க அண்ணன் ஜெபிக்கிறான். மலங்கால் படிட்டு ஜெபிச்சு, ஏசப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே தொ
வேதனையோடு இருக்கிறோம். இப்ப எங்க கிட்ட இருக்கிறது வெறும் 1400 ரூபாய் மட்டும்தான். இதை நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1400 ரூபாய் எடுத்துக்கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் பருப்பு எண்ணெய் எல்லாம் பொருட்களிலும்
எல்லாவற்றையும் அரை கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கை பையில மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நினைச்சோம் இது வீட்டுக்கு தேவையான பொருள் எப்படின்னு சொல்லி. ஆனா என்ன என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சின்ன வீட்டுக்குள்ள சின்ன அறைகள் எல்லாம் செட் பண்ணி அந்த 1400 ரூபாய்க்கு வாங்கின எல்லா பொருட்களிலும் எல்லாம் பாதி பாதி அரை கிலோ என்ன பருப்பு அவ்வளவுதான் எல்லாமே அதுல செட் பண்ணான். செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபிக்க வைத்தான். எல்லாம் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எங்க அண்ணன் புலம்பி புலம்பி ஜெபிக்கிறான், ஆண்டவரே வெறும் 1400 ரூபாயில ஒரு சிறிய கடை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது ஒரு சிறிய கடை மாதிரி கூட இருக்காது பார்ப்பதற்கு. அவ்வளவு 1400 ரூபாயில என்ன வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1400 ரூபாயில சின்ன கடையை வைத்து ஜெபிக்கிறாங்க. அண்ணன் ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பெல்லாம் எனக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் கூட விசுவாசம் கிடையாது. வெளியில நின்று நான் பரிகாசமே எங்க அண்ணனை பார்த்து சிரிச்சேன். பைத்தியக்காரனே, லட்சக்கணக்கில் வியாபாரங்கள் பண்ணியும் இன்னைக்கு நடு தெருவில் இருக்கிறோம். 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு இது ஒரு கடையா, இது ஒரு வியாபாரமா? இந்த வியாபாரத்தை எந்த கடவுள் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம குடும்பம் இனிமேல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி வெளியில நின்று பரிகாசமாய் பேசினேன் நான். என் அன்புக்குரியவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வெறும் 1400 ரூபாயிலே ஒரு சாதாரணமாய் சிறிய கடையாய் ஒரு சிறிய கடையாய் வைத்து எங்க அண்ணன் கண்ணீரோடு புலம்பி ஜெபித்து ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வியாபாரத்தை இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அதே சத்துவீடு பகுதியிலே என் அப்பன் இயேசு பல லட்சங்களுக்கு ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அதே பரிகாசம் படின என்னைத்தான் அவருடைய ஊழியத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார், அபிஷேகித்தார். அவர் ஊழியத்திற்காக இன்றைக்கு அனுப்பி பல இடங்கள் அவருடைய நாமத்திற்கு மகிமையா வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாய் தொடங்கப்பட்ட எங்க வாழ்க்கையை, சாதாரணமாக துளிர்க்கப்பட்ட எங்க வாழ்க்கையை எங்க அப்பா இயேசப்பா கண்டாரு. எல்லாரால வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்தோம், இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி புலம்பினோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்தவோ, நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தவோ யாரும் முடியவில்லை, ஒருவரும் கிட்டவும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்தார். என் அப்பன் இயேசு எங்க வாழ்க்கையை மாற்றினார். என் அப்பன் இயேசு எங்கள் கண்ணீரை மாற்றினார். இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அற்புதமான சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அதற்காகத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தையின் இறுதிக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், யோசேப்பு சொல்லுகிறார், எந்த தேசத்தில் நான் சுர

கர்த்தர் மகிமையான தோற்றத்திற்குள் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், மகிமையா என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இது வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நினைத்தங்க வாழ்க்கையில் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் இயேசு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு இயேசு என்பது ஒரு கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி. ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் அல்ல, இயேசு என்று சொன்னால் வழிகாட்டுகிற நல்ல வழியானவர். என் அன்புக்குரியவர்களே, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார் ஐயா? எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார்? என் அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டோம். குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசியில் ரட்சிக்கப்பட்டது நான் தான். கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டது நான் தான். ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷ காலம் கூட ஆவலை, எல்லாமே சந்தோஷமா இருக்கிறோம். அப்பதான் இயேசு எங்க வாழ்க்கையில் அற்புதமாக இருந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நடத்துகிற நாட்கள், இவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள், ஆனந்தமா இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஏறக்குறைய ஒரு வருஷம் கூட ஆகல, எங்க குடும்பத்திற்கு மற்றொரு சோதனை உண்டாக்கப்பட்டது. அதுதான் எங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர். இந்த பிரைன் டியூமர் என்கிற பயங்கரமான வியாதி எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல தள்ளி விட்டது. வேதனையான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் எங்க அப்பா. ஏறக்குரிய 14 நாட்கள் 2 வாரங்களாக சென்னை பகுதியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆந்திரா பகுதியில் சின்ன கடையை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய நிலைமை மரணத்துக்கு ஏதுவாக வருது. என்ன செய்வது தெரியவில்லை. அண்ணன் நினைச்சாங்க இனி அப்பாவுக்கு பிழைக்கிற வாய்ப்பு இல்லை, இனி என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு நாள் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னிடத்தில் சொன்னது ஒரே ஒரு காரியம், தம்பி இனிமேல் நமக்கு அப்பா இல்லை, சரீர பிரகாரமான அப்பா இனி இல்லை, அவர் எப்ப மரிப்பாரோ தெரியாது, ஆனால் பயப்படாமல் தைரியமாயிரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் இயேசு. சரீரப்பிரமான அப்பா நமக்கு மரித்து விட்டாலும் நம்மை உயிரோடு இருக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார். என்றென்றுக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். தைரியமாயிரு, அம்மா இடத்துல சொல்லு, அம்மாவுக்கு தைரியமாய் சொல்லு, அப்பாவுக்கு ஒன்னாகாது என்று சொல்லி சொல்லு, தைரியப்படுத்து என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பினான். போன் வைத்தேன், வீட்டுக்கு போனேன். அம்மா கேட்டாங்க, தம்பி அப்பாவுக்கு எப்படி இருக்காப்பா, எப்போ வர்றாங்களா, நல்லாயிருச்சா, எப்போ வர்றாங்களா என்று சொல்லி கேட்டாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்றது எனக்கு புரியலை. வேதனையோடு நான் சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, ஏசப்பா கட்டாயமாக சுகமாக்கிடுவாரம்மா, ஒன்றும் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் ஏறக்குரிய 10 மணி அளவில் ஆம்புலன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா போனமாய் வந்தார். ஒரு பக்கம் போனோம் வீட்டு முன்னாடி கிடக்கு, ஒரு பக்கம் குடும்பத்தில் எல்லாமே அப்பாவை இழந்த வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாக நாங்கள். கணவனை இழந்த வேதனையில் எங்கள் அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை ஆறுதல் படுத்தவோ, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தைரியப்படுத்தவோ யாரும் இல்லை. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் எங்களை பார்த்து வேதனையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க, பரிகாசமாய் பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களை கேலி கிண்டல் பண்ணி, உங்களால தானே என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எங்க சொந்தக்காரர்களே எங்களை பார்த்து திட்ட ஆரம்பித்தார்கள், வேதனையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லி போனீங்க, அதனால தான் என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எல்லாமே திட்ட ஆரம்பித்தார்கள். அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் சொந்தக்காரர்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி அழுகு அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, மற்றொரு பக்கம் சொந்தக்காரர்கள் வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை. ஆகினும் எங்க இயேசுக்காக நாங்கள் நின்றோம், எங்க இயேசுக்காக நிற்க ஆரம்பித்தோம். என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்க உயிரத்தில் இந்த இயேசுங்களுக்கு இருக்கிறார், எங்க அப்பாவா இயேசுங்களுக்கு இருக்கிறார், போதும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமா எங்க அண்ணன் நின்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எங்க சொந்தக்காரர்களே எங்க அண்ணனுடைய ஷோட்டு பிடித்துக் கொண்டு எங்க அண்ணனை அடிச்சாங்க. இயேசு இயேசு என்று சொல்றாயே, இப்ப செத்து போனா கூட இயேசு என்று சொல்ல என்று சொல்லி அடிக்க ஆரம்பித்தாங்க.

பிள்ளைங்க எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கிறதான ஒரு சில தெய்வ ஊழியர்களும் ஒரு சில எங்களுடைய சொந்தக்காரர்களும் எங்களுக்காக நின்றார்கள். அந்த நேரத்தில் கிறிஸ்துவ முறைப்படி எல்லாம் அடக்க ஆராதனை எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் வருகிறோம். கல்லறை விட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் கணவனை இழந்த வேதனையில் என் தாய் துடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே, எங்க சொந்தக்காரர்கள் ஒருவரு கூட நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி தைரியம் சொன்னது கிடையாது. எல்லாமே சொன்னாங்க, இயேசு இயேசுன்னு சொன்னீங்களே, இனிமேல் நீங்களாச்சு உங்க இயேசுவாச்சு, எப்படி அவங்களும் போங்க என்று சொல்லி எல்லாமே போய்விட்டாங்க. தனிமையாக்கப்பட்டோம், வெறுமையாக்கப்பட்டோம், தனிமையாக நிற்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை ஆறுதல்படுத்த ஒருவர் இல்லை, எங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு என் அன்புக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை எப்படி இனி நடத்த போகிறோம், இனி எப்படி நாம் வாழ போகிறோம்? ஒரு பக்கம் கணவன் இல்லை, ஒரு பக்கம் சிறிய பிள்ளைகள், எப்படி நாம் இந்த பிள்ளைகளை வைத்து நாம் வாழ முடியும் என்று சொல்லி என் தாய் வேதனையோடு இருக்கிறாங்க. தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இனி இருக்குமா இருக்காதா, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அளவுக்கு ஆக்கப்பட்டது. ஏறக்குரிய 13 நாட்கள் அதற்கு பின்பாக ஒரு நாள் ஏறக்குரிய 3 மணி நேரமாயிருக்கும் சாயந்தரம். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு மிக பெரிதான பாரம், என் அப்பாவை குறித்து எண்ணத்துடன் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடும் துடிக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் என் உள்ளத்தில் துணிக்கிறது நான் கேட்டேன். இந்த சத்தம் துருவும் துருவமாயின் துணிக்கிறது, என் அன்பு மகனே வா, கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி, நீ முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடு என்று சொல்லி, என்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, இந்த வேதனையோடு இருக்கிற நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்ல ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் முழங்கால் படியிட முடியாது என்று சொல்லி திரும்பவும் திரும்பமாய் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த சத்தம் என விடலை. இல்லை, இப்ப முழங்கால் படியிடு என்று ஏறக்குரிய 30 நிமிடங்கள் என்னோட போராடி கொண்டிருக்கிற இந்த சத்தம், 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்க போகிறது, ஏதாவது நடக்கட்டும் என்று சொல்லி இந்த சின்ன வீடு ஒரு மூலையில முழங்கால் படியிட்டேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே 2 கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். கண்களை மூடினதுதான் இந்த இடத்துல தெய்வீக மகிமையை நான் கண்டேன், மகிமையின் பிரசன்னத்தை கண்டேன். என் வாழ்க்கையில எப்பவும் உணராத அளவுக்கு ஒரு மகிமை, இந்த பிரசன்னத்தை நான் என்றுக்கும் உணர முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமை, இந்த மகிமை அப்படியே இறங்கி வருவதை நான் கண்டேன். இந்த பிரசன்னத்தை கண்டவுடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி உடனே என் இரு கைகளும் அப்படியே கெட்டியாய் பிடித்துக்கொண்டேன். என் கண்களை திறக்காதபடிக்கு அப்படியே மூடிக்கொண்டேன், கட்டியாய் மூடிக்கொண்டு அப்படியே மூடியிருக்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் மேலாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக நின்றதை நான் கண்டேன். மகிமையின் தோற்றத்திலே மகா பரிசுத்த தேவாதி தேவன் அவருடைய மகிமையான தோற்றத்துடன், அவர் வெண்மையான தோற்றத்துடன், மகா பரிசுத்தராக இயேசு எனக்கு முன்பாக நின்று அன்பின் பிரசன்னத்துடன், அன்பின் முகத்துடன் அவர் என்னோட பேச ஆரம்பித்தான். என் அன்பு மகனே, அப்பா இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே, அப்பா இழந்துட்டே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறையே, என் அன்பு மகனே, இன்று முதல் நான் உங்களுக்கு அப்பாவாய் இருக்க போகிறேன், இன்று முதல் நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன், உங்களை நடத்துவேன், உங்க காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக செய்வேன், எல்லாவற்றையும் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் நடத்துவேன் என்கிற இந்த மெல்லிய சத்தம் இன்றுக்கும் என் இருதயத்தில் துடிக்கிறதை நான் கேட்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம், அந்த ஆறுதலான சத்தம், அந்த ஆறுதலான தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே மகிழ்ச்சியாக்கியது. கொஞ்ச நிமிடங்கள் அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முகமுகமாய் உடன்படிக்கை பண்ணி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஏறக்குரிய 21 ஆண்டுகள் என் அப்பாவுடைய கரம், இயேசு மகாராஜாவின் கரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவை காட்டிலும் அன்பு காட்டுகிறார், அப்பாவை காட்டிலும் மேலான அன்பு பாசம் வைத்து எங்களை வழி நடத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பின் தோற்றத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். எல்ரூயி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம்
தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம், தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை கண்ட ஆண்டவர், எங்கள் சிறையிருப்பை கண்ட ஆண்டவர், வேதனையை கண்ட ஆண்டவர், எங்க சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர், அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இரவு ஏறக்குரிய 12.5 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் துருமமாக முகமுகமாக பேச ஆரம்பித்தார். என் அன்பு மகனே, நான் உன்னை அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் தகப்பனார் இழந்த பொழுது, எல்லாரால கைவிட்ட பொழுது எவ்வளவு துடிதுடித்தாய், எவ்வளவு வேதனைப்பட்டாய், எல்லாரால தள்ளப்பட்ட சூழ்நிலை கண்டு எவ்வளவு வேதனைப்பட்டாய். அப்படிப்பட்ட வேதனையிலே நான் உன்னை தேடி வந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேனே, நான் உனக்கு தகப்பனா இருந்து வழி நடத்தினேனே. அதே போலத்தான் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள், வேதனையோடு ஆறுதல் இல்லாமல் துடிக்கிறார்கள். பலவிதமான பிரச்சனைகளினால இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பிசாசின் கட்டுகள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். என் ஜனங்கள் கண்ணீரோடு துடிக்கிறதை நான் பார்க்கிறேன். என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுவாயா? அவர்களுக்கு என் அன்பை பற்றி நீ சொல்லுவாயா? அவர்களுடைய கட்டுகள் இருந்து நீ விடுவிப்பாயா? அவர்களுக்காக நீ ஊழியம் செய்வாயா? பலருடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இனி வாழ்கிற வாழ்க்கை நீ உனக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழணும், என் ஜனங்களுக்காக வாழணும், என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீ வாழணும். அதுக்குத்தான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், அதுக்குத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் உள்ளெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என் உள்ளமே என் நிலைமையில கிடையாது. ஏங்கி ஏங்கி ஏங்கி அழுத அழுது அழுது அழுது அழுது புலம்பன. அப்படியே அப்பா அவன் பாதத்துல கண்ணீர் விட்டேன். அப்பா, மக்களுக்காக நான் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவேன். அப்பா, மக்களுக்காக நான் போராடி செபிக்கிறப்பா. நீர் கொடுத்த அழைப்பு, நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நான் செய்யற ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல பணிந்தேன். என் அன்புக்குரியவர்களே, அங்கிருந்து தோன்றியதுதான் எல்ரோய் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரீஸ். இந்த ஊழியம் தேவனுடைய கிருபையினால ஆந்திராவிலும் தமிழ்நாடு பகுதியிலும் பல தேசங்களிலும் தேவன் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக தேவனால் ஏற்படுத்த ஊழியம். இந்த ஊழியத்தினால தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு சாதாரணமான வேலைக்காரன் நான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த அடிமையை கொண்டு அவர் சாட்சியின் மூலமாய் மகிமைப்பட்டிருப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்காக நிச்சயமாக நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். நீங்களும் எந்த ஜெப உதவியானாலும் சரி, உங்கள் பிரச்சனைகளானாலும் சரி, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கட்டாயமாக தெய்வ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எந்த ஒரு பெயர் புகழும் இல்லாமல், எந்த ஒரு பணத்தின் மேல் ஆசை இல்லாமல், தெய்வ ஊழியத்தை பாரத்துடன் கற்ப வேதனையுடன் தெய்வ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அந்நியர்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த சிறிய ஊழியத்திற்காக நீங்களும் செபியுங்கள். எங்களோட நோக்கம், எங்களுடைய பாரம் ஒன்று தான். கடைசி மூச்சு வரையும் என் ஆண்டவருக்காக உலகமெங்கிலும் தேவனோட நாமத்தை உயர்த்த வேண்டும். என் அப்பாவுடைய அன்பை உலகத்திற்கு நான் பரிசாற்ற வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தவர், எங்க வாழ்க்கையை மாற்றினவர், ஒன்றுக்கும் உதவாத குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை காண்கிறார். எல்ரோயாக இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை காண்கிறார். எல்ரோயா இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு
எங்களுக்காக நொறுக்கப்பட்டு எங்களுக்காக தகப்பனே எங்கள் பாவங்களை நிவர்த்தி ஆக்கும்படி எங்களுக்கு நல் வழி காட்டும்படி எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து நொறுக்கப்பட்ட நல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில நாமத்தினால இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் மேலும் கரத்தை வைக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே எங்க வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவர் குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்த அதே தேவன் இன்றுக்கும் அதே நிலைமையில வேதனையோடு என் ஜனங்கள் தவிக்கிறதை கர்த்தர் காண்கிறேரே. இப்பொழுது கரத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களை தேடி வந்த இயேசு, எங்கள் மேல் இரக்கம் காட்டிய இயேசு, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகருக்கு தேவனாக கர்த்தர் தோன்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உட நாமம் மகிமைப்படுத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவே உட நாமம் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகவும், நாங்கள் சிறுகவும். எஜமானரே, உட வேலைக்காரன் ஐயா, நீ தந்த இந்த சின்ன வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு சொல்ல மறவாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவ அக்கினி இறங்கும்படியாய், இறங்கி சுத்தம் செய்யும்படியாய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்போமா?

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, எந்த கால

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல. ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ உள்ளடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

வாழ்க்கையில புதிய காரியங்களை தோன்ற பண்ணி பழையவர்களை ஒழித்து போக செய்து இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மேலான நாமமுடைய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு

அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறானவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நீ நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமை மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர் எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல், உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஓ

அழிந்து போகாமல் எங்களை

நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கவாய் தடங்கல, கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர். ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. தேர் இஸ் நன் லைக் ஹிம். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா உங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியும்? அவர் நாமம் எல்ரோய். ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே. அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனை சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரவம், வியாதி, உன் வியாபாரம், உன் வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும். சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும். பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம்.

யாவையும் செய்து முடித்தவர் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர ஆராதனைக்கு பாத்திர கன மகிமைக்கு பாத்திர ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர துதி கன மகிமைக்கு பாத்திர எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை

மகிமை புரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாஸ்டர் நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாதா நாமோ ரியான்சே நாமா நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா, தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய மாஷியில பேசுங்க. ரே செட்டோர் யான்தே ரிமா காலா சந்தோமோ ரிஷேலா கார் யான்தே ரபா காஷே துரியோந்தே ரிகோட்டோனோமோ ரிவா காலா சந்தனமா. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில விடுதலை சம்பவிக்கட்டும். ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையம் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம். இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லம் இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக. ஒரு அப்பா அம்மா

0: சங்கீதக்கார சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் தான் ஆராதனை வெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போம்ப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போம் ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவோம் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வோம்ப்பா, 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.
1: தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீருற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலி நீற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அது வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன், இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23 அதிகாரம் 37 வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவிலே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே, எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொறித்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பரந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால் மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கற்களோ கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தை திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவி கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால் அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவி கொண்டு போய்விடும். தூரம் போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்க்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன் பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்ற இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹலலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹலலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவுள் என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல், என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கத்த திறந்திருக்கிறார். ஆனா சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்றார், சுலபித்தி என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது. அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்றாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனா சரியாயிடும், அவ்வளவுதான். அது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாயே ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அதுவரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்கே இருக்கிறான், தூரத்தில் பயம், தன்னையும் சேர்த்து பொட்டு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன்

நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆனா நீ என்ன செய்யணும்? அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாம இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்துல பூந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை. சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலம் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தையும் நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 2 வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒண்ணு, நீ தூர போயிருக்கணும், இல்லனா உன் மனத பக்கத்துல கூட இருக்கலாம், ஆனா அசதியா இருக்கலாம். சிலர் அசதியா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லா பேசுவாரு, ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனா உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியா இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் கழி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தூர போவாங்க, அப்படியே தூர போவாங்க, அப்படி தூரம் எங்கேயோ போயிடுவாங்க, மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கு இல்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும்பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.

0: சபையிலே நிலைத்திரு, ஒரே சபையிலே நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2 பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக ஏசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

0: பாவம் போக்க.
1: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

யோவான் 14:14 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொன்னாலே போதும், பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் மாறுகின்றன. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளும் பேய்களும் ஓடுகின்றன.

எங்கள் தொலைபேசி எண் 0900873306 0900871306.